புத்துணர்வோடு ஒவ்வொரு நாளும் எழு, அதற்கு உள்ளத்தை உழு, உரமாய் பண்பலையை மூச்சு காற்றாய் இழு, அதற்கு வலு சேர்க்க காற்றில் வருகிறது கோடை பண்பலை. 100.5 அருள் மாலை.

தெய்வீக வேளையில் தேனமுத காற்றாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பன்மலை 100.5 அருள் மாலை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவ சங்க பிரதிநிதிகள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதி

கோழிவிளை களியக்கவளை பகுதிகளில் சோதனைச் சாவடிகளில் ஆட்சியர் திரு பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் முதுமலை தப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா சுற்றுலாப் பயணிகள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லை, தென்காசி, தருமபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 2 மணி நேரம் மழை பெய்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேற்று என்ன நடந்தது என்பது முக்கியமில்லை, இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம். யாரும் நம்பவில்லை என்றாலும் நம்மை நாம் நம்புவோம். இன்றைய நாளை இன்பமாக நம்பிக்கையுடன் தொடங்கலாம். கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வான்மறை போற்றும் வள்ளுவரின் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1171.

என் காதலரை நான் பார்க்குமாறு காட்டி தணியாத காமநோயை நான் அடையுமாறு செய்துவிட்டு இப்போது அந்த கண்கள் அழுது தீர்க்கின்றனவே, எதற்காகவோ? குறள் எண் 1171 அதிகாரம் கண் விதுப்பு.

என் காதலரை நான் பார்க்குமாறு காட்டி தணியாத காமநோயை நான் அடையுமாறு செய்துவிட்டு இப்போது அந்த கண்கள் அழுது தீர்க்கின்றனவே, எதற்காகவோ? குறள் எண் 1171 அதிகாரம் கண் விது பழிதல்.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: 6:10 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்மலை 100.5 வசந்த விடியல்.

இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது நமது கோடை பண்பலையின் 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வாய்க்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தர காத்திருக்கிறது.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: பண்பலை நுறுப்புலியாய்ந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

அக்னியில் முகம் காட்டி ஆன்ற நலம் நல்கிட அன்பு கொண்டு ஆதரிக்க தன் முகமே தாமரையாய் வந்தவள்தான் காளி. சூரனவன் தோல் துணித்து சூளம் கபாலம் கொண்டு கோபம் கொண்ட குமரியளாய் அன்பு நின்ற அன்னையாய் வருபவள் காளி. துஷ்டர்களையும் அரக்கர்களையும் மட்டுமே அழைப்பாள். நல்ல வழி தெரியாமல் தடுமாறி கிடக்கும் தம் குழந்தைகளுக்கு வழிகாட்டுபவள். அப்படி காரைக்கால் அம்மையாருக்கு வழிகாட்டிய காளியை தரிசனம் செய்ய திருவா

திருவாலங்காடு செல்வோமா. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. ஆலமரங்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் ஆலங்காடு. சிவபெருமான் கோவில் கொள்வதற்கு முன்பாகவே காளி இங்கே அமர்ந்தாள். அசுரர்களை வதம் செய்த உக்ரம் தணிக்க இறைவன் நடன போட்டிக்கு அழைத்தான். போட்டியால் வென்றவர் இந்த காட்டை ஆளலாம் என்ற நிபந்தனையில் ஊர்த்துவ நடனம் ஆடிய போது காளி தோற்று போனாள். இறைவன் சொன்னான், எனக்கு நிகர் நீதான். திருவாலங்காட்டின் காவல் தெய்வமான உன்னை தரிசித்த பின் என்னை தரிசித்தால் முழு பலன் கிடைக்கும் என்றார். சிவபெருமானை மட்டுமே சதா சர்வகாலமும் நினைத்த அம்மையாருக்கு சக்தி இல்லையில் சிவமில்லை, சிவமில்லையில் சக்தி இல்லை என்ற மிக பெரும் தத்துவத்தை உணர்த்தினாள் ஆலங்காட்டு எல்லையிலே கோவில் கொண்ட காளி தேவி. வழி தெரியாமல் தவித்த காரைக்கால் அம்மையாருக்கு வழிகாட்டிய காளிதான் ஆலங்காட்டு காளி. அதனால்தான் வழிகாட்டிய காளி என்றும் பெயர்.

0: கருவறையில் 8 திருக்கரங்களோடு நடன திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள். சிறிய கோவில் என்றாலும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில் இது. பரமனுக்கே சக்தி தரும் பராசக்தி. அது சரி, சிதம்பர ரகசியம் இருப்பது உங்களுக்கு தெரியும், ஆலங்காட்டு ரகசியம் தெரியுமா? அதாவது சிதம்பரம் திருத்தலத்தில் இறைவன் ஆகாய வெளியாக இருப்பதை சிதம்பர ரகசியம் என்பார்கள். ஆலங்காட்டு ரகசியம் தெரிந்து கொள்ளலாமா? கயிலை மலையை தலையால் நடந்து சென்று இறைவனை தரிசித்து ஆனந்த தாண்டவம் காண வரம் கேட்டவர் காரைக்கால் அம்மையார். திருவாலங்காட்டில் தன்னுடைய தாண்டவத்தை காணுமாறு இறைவன் வரம் தந்தான். அந்த சமயத்தில் திருவாலங்காடு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனின் கனவில் சிவபெருமான் தோன்றி காரைக்கால் அம்மையாருக்கு எம் சந்நிதிக்கு பின்னால் சன்னதி எழுப்பு என்றான். அப்படி எழுப்பிய சன்னதியில்தான் காரைக்கால் அம்மையார் இன்றும் இறைவனின் திருநடனத்தை தரிசித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம். இதுதான் ஆலங்காட்டு ரகசியம். 9 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட சென்றாடு தீர்த்தத்தில் அமைந்துள்ள கரையில் காளியின் திருக்கோயில் உள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத அமாவாசை அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி 9 நாட்கள் வெகு விமரிசையாக காளி உற்சவம் நடைபெறும். காளி உற்சவம் நடந்தால் மட்டுமே வட ஆரண்யேஸ்வரர் கோவிலில் பங்கு உத்திரம் நடைபெற வேண்டும் என்பது மரபு. அம்மன் படுகளம் செய்யும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும். பிரம்மோற்சவம் முடிந்து 2 நாள் காரைக்கால் அம்மையார் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. திருவாலங்காடு ரத்தின சபையில் இறைவனை காணச் சென்றால் பத்திரகாளியை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படும் துயரங்களை அழித்து நற்கதி தரும் அன்னை ஆலங்காட்டு காளி நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு தரட்டும். சென்னை மாவட்டம் திருவாலங்காடு ஆலங்காட்டு காளி.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
8: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
2: வழங்கும் வசந்த விடியல். கொடைக்கானல் பெருமாள் மலை லக்ஷ்மண பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவில் இன்று சேஷவாகனம். திருப்பூர் காங்கேயம் காடையூர் கிராமம் முத்துமலையம்மன் திருக்கோவில் திருவிழாவில் இன்று காலை 10:30 மேல் விமான கோபுர கலசம் வைத்தல்.
9: இன்று காலை 9 வர காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா வழங்கும் பானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பானவில். பானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை

0: அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி ஜான்சிராணி அவர்கள்.
1: உப்மாவா போரான டிஷ் அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: டி கே சிதம்பரம் முதலியார், கி ராஜா நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு செய்கோலி இல்லை, சேதாரம் இல்லை.
4: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: பண்பலை நுறுப்புழி ஐந்தில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
0: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5.
9: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்ச மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
10: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ரியாஸ்ரீ.
0: ஆ, ரியாஸ்ரீ முடியல, எங்க போச்சு?
1: அப்பா கட்டிங் பண்ணிட்டாங்க.
0: கட்டிங் பண்ணிட்டாங்களா? எங்க உங்க பல்லி எங்கானா? பல்லி எங்க போச்சு?
1: விழுந்துச்சு.
0: விழுந்துச்சா? ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா அந்த பல்ல? அந்த பல்லுக்கு தான் உங்களை பிடிக்கல பல்ல, அதனால தான் அது விழுந்துச்சு. அப்படியா? சரி, இந்த மச்ச அழகா இருக்கு, இதை எடுத்துக்கவா? ஏன்
1: என்ன
0: சொல்லுங்க? தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு சொல்றீங்களா? சொல்லுங்க. எனக்கு ஒரு காஞ்சா சொல்றீங்களா? சொல்லுங்க. பழையெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா?
1: அப்பா.
0: இது என்ன கலரு?
1: பர்பிள் கலர்.
0: பர்பிள் கலரும்
1: ஒயிட் கலர்.
0: ஒயிட் கலர்மா? உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்? சரி. அவ்வளோ தானா? அப்பா பேர் என்ன?
1: தாமோதர்.
0: அப்பா என்ன பண்ணுறாங்க தாமோதரன் அப்பா?
1: பஃபிங் கார்ட்ஸ் மாற்றுறாங்க.
0: அம்மா பேர்?
1: அம்மாவுக்கு ரெண்டு பேர் இருக்கு.
0: ரெண்டு பேர் இருக்கா அம்மாவுக்கு? என்னென்ன பேர் இருக்கு?
1: நாகமணி, சந்திரா.
0: அப்படியா? சரி சரி. நீங்கள் படித்து பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டரா? என்ன செய்வீங்க? யாருக்கு? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
4: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்
5: டி கே சிதம்பரம் முதலியார் கி ராஜநாராயணன் தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம் செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை சேதாரம் இல்லை
5: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை
6: பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
6: பண்பலை 100.5 அனில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
9: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்
10: ஆறு மணி 45 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனல் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
4: பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்

பண்பாடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு இனிய பாடல்களுடன் சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:10 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கும் பானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு குரலின் குரல். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலை பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி ஜான்சிராணி அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும், முற்பகல் 11 மணிக்கு பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்தில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நில

கோட்டை மூவா மாணிக்கம்மன்கோ தங்க நகை மாளிகையின் மகளிர் நேரம் படித்ததில் பிடித்ததாக நிகழ்ச்சியில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவளி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு தென்காசி தங்கராஜ் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துறிகையில் சினிமா கொட்டகை. 4:30 பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்துறிகையில் சினிமா கொட்டகை. மாலை 5 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன்கோ தங்க நகை மாளிகை வழங்கும் சித்திரச்செவ்வானம். 5:30 வாய்க்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 கட்சை வெளியாக நேயர் விருப்ப பாடலோடு நேயரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நானகில் சிக்குபுக்கு விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. 9:00 கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாய் கொடைக்கானல் நல்லாசிரியர் திரு சூசை ஜான் அவர்களுடன். 10:00 திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம் இடைவிடா இசைமெட்டுகளோடு இரவு சிறகு இடம்பெறும். 11:00 இணைந்தே இருங்கள். கொடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை மகிழ்ந்தே இருங்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து

0: கோடை பண்பலை 100.5 அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
1: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
0: வழங்கிய வசந்த விடியல்.
7: நிறைவிற்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 வசந்த விடியல். மீண்டும் வசந்த விடியல் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. இனி வர காத்திருக்கிறது இனிய கானங்களுடன் சுகமான காலை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கிரேக்க அறிஞர் பிளேட்டோ பலருடைய அரசாங்கம் என இதை குறிப்பிடுகிறார். அரிஸ்டாட்டிலோ ஏழ்மை நிலையில் உள்ளோர் தங்களுக்காக நடத்தும் ஆட்சி என்கிறார். மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி என்கிறார் ஆபிரகாம் லிங்கன். மக்கள் என்று பொருள்படும் டெமோஸ் எனும் சொல்லும் கிரேட்டோஸ் எனும் ஆட்சி என்ற பொருள்படும் சொல்லும் இணைந்து டெமோக்ரசி என்ற சொல்லாய் மலர்ந்து மக்களாட்சியாய் ஆனது. அந்த மக்களாட்சியை போற்றி கொண்டாடும் சர்வதேச மக்களாட்சி தினம் என்று நமக்கான உரிமைகளை நிலைநாட்ட நமது பிரதிநிதியாக இருப்போர் ஆட்சி செய்கின்றனர் என்பது நாமே ஆண்டு கொண்டிருக்கிறோம் என எடுத்துக்கொள்ளலாம். அதனால் பொறுப்பு நமக்கு அதிகம். நாம் தான் எஜமானர்கள். கீழே உள்ளோர் எப்போது வேண்டுமானாலும் மேலே வருவர். அது மக்களாட்சியின் மாண்பு என சொல்லி கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

சுகமான காலை தந்து கொண்டிருக்கும் கொடை பண்பலை 100.5 MHz-இல் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்ம

சென்னை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள். விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 19 தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேனீ வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: கல்வி,
1: வளமை
0: அல்லது
1: அழகு
0: அல்லது
1: நேர்மை
0: அல்லது
1: பேட்டி
0: அல்லது
1: நேர்காணல்
0: செவ்வி
1: வளமை.

சுகமான காலை தந்து கொண்டிருக்கும் கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 புஷ்

ராஜா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் வானவில் 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்து கொள்கிறார் விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியர் கி. ஜான்சி ராணி அவர்கள்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பண்பலை நூறுபுளி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
5: தரமான
6: தயாராகுது
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
8: என்னமண்ணா பராக் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்?
9: வேறு என்ன அமைச்சரே வேலை?
8: என்னமண்ணா
9: இன்றைக்கு என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அமைச்சரே.
8: இவர் செய்வது 2 வேலை, உண்ணுதல் உறங்குதல். இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாராம். சரி சரி மன்னா, இன்று என்ன நாள் தெரியுமா?
9: இன்று செப்டம்பர் 15 அமைச்சரே.
8: ஆமாம் ஆமாம் மன்னா, நாளை செப்டம்பர் 16
9: அமைச்சரே.
8: மன்னா, இன்றைய நாளின் சிறப்பு என்ன என்று தெரியுமா என்று கேட்டேன்.
9: எனக்கா தெரியாது? 1968 வரை மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்த நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் C.N. அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாள் அமைச்சரே. அண்ணாவை எப்படி அமைச்சரே மறக்க முடியும்? இந்த நாளில் அறிவாசான் அண்ணா அவர்களை போற்றுவோம். சரி அமைச்சரே, இன்றைய தர்பாரில் என்ன சொல்ல போகிறீர்கள்?
8: மன்னா, அறிஞர் அண்ணா நாம் வாழும் இந்த மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் என்று சொன்னீர்கள் அல்லவா? அதனால் இன்றைய தர்பாரில் தமிழ் பற்றியும் தமிழ்நாட்டின் சிறப்புகள் பற்றியும் சொல்ல இருக்கிறேன்.
9: அருமை அருமை அமைச்சரே, சொல்லுங்கள், செவிகுளிர கேட்போம்.
8: மன்னா, உலகில் உள்ள மொழிகளிலேயே தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. இந்தியாவில் கிடைத்த கல்வெட்டுகளில் 65% கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் இருக்கிறதாம். நம்முடைய குமரிக்கண்டம் தமிழனின் நாகரிகம் தோன்றிய இடமாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். தமிழ் நாகரிகம் 10,000 ஆண்டுகள் பழமையானது என்றும் சொல்லப்படுகிறது.
9: ஓஹோ, அப்படியா அமைச்சரே?
8: செம்மொழியான தமிழ் மொழியை சிறப்பிக்கும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழ்தாய் கோவில் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. மன்னா, உலகிலேயே ஒரு மொழிக்கு கோவில் இருப்பது நம்முடைய தமிழ் மொழிக்குத்தான் என்றால் அதில் நாம் பெருமை அடைய வேண்டும் அல்லவா?
9: நிச்சயமாக அமைச்சரே, இந்த பெருமை உலகில் உள்ள மற்ற மொழியினர் அனைவருக்கும் கிடைத்து விடாதல்லவா?
8: ஆமா மன்னா. அடுத்து நம்முடைய தமிழகத்தின் பாரம்பரிய சின்னங்களாக தஞ்சை பெரிய கோவில், மகாபலிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், நீலகிரி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை ஆகியவற்றை சொல்லலாம். சூரிய மின்னாற்றல் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது. உலக அளவில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் தமிழ் நூலான உலக பொதுமறையான நம்முடைய திருக்குறள் தான் மன்னா.
9: ஆமாம் ஆமாம் அமைச்சரே.
8: நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவின் 3 கடல்களால் சூழப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம் தான் இந்தியாவில் முதல் கடல் பாலம் என்று சொல்கிறார்கள்.
9: ஓ அப்படியா, இது எனக்கு புதிய செய்தி அமைச்சரே.
8: உலக அளவில் மிக நீளமான கடற்கரைகளுள் 2 இடம் பெற்றிருப்பது நம்முடைய தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் இருக்கும் மெரினா.
9: சிறப்பு சிறப்பு அமைச்சரே. சரி, தமிழ்நாட்டை பற்றி சில கேள்விகளை நான் கேட்கிறேன், அதற்கான விடைகளை நீங்கள் சொல்லுகிறீர்களா? தமிழ்நாட்டின் நுழைவு வாயில்
8: தூத்துக்குடி,
9: தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்
8: தஞ்சாவூர்,
9: தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய அணை எது அமைச்சரே?
8: மேட்டூர் அணை.
9: அதேபோல் தமிழ்நாட்டின் பழமையான அணை
8: கல்லணை மன்னா.
9: மிகப்பெரிய மாவட்டம்
8: ஈரோடு.
9: மிக சிறிய மாவட்டம்
8: நம்முடைய சென்னை மன்னா.
9: அது சரி, மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டம்?
8: அதுவும் நம்முடைய தலைநகர் சென்னை தான் மன்னா.
9: அப்படியானால் மக்கள் தொகை குறைவாக உள்ள மாவட்டம் எது அமைச்சரே?
8: பெரம்பலூர் மாவட்டம் மன்னா.
9: மிக உயரமான கோபுரம்
8: ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்.
9: தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தேர் அமைச்சரே?
8: நம்முடைய திருவாரூர் தேர் தான் மன்னா.
9: கோவில்களின் நகரம்
8: மதுரை.
9: ஏரிகளின் நகரம் அமைச்சரே?
8: காஞ்சிபுரம்.
9: மலைகளின் ராணி
8: நீலகிரி.
9: மலைக்கோட்டை நகரம் அமைச்சரே?
8: திருச்சி மன்னா.
9: அமைச்சரே அடுத்து
8: மன்னா போதும் மன்னா, உங்கள் கையில் இருக்கும் பொதுறிவு புத்தகத்தை கொஞ்சம் மூடி வையுங்கள்.
9: ஓ பார்த்து விட்டாரா?
8: நம்முடைய தமிழ் பற்றியும் தமிழகத்தை பற்றியும் இன்னும் இன்னும்

0: எத்தனையோ பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அண்ணா.
1: உண்மை உண்மைதான் அமைச்சரே.
0: என்னதவம் செய்தோமோ தமிழனாய் வாழ, மறுமுறை மறுபிறவி வேண்டும். மதம் பார்க்கும் மனிதனாய் வாழ அல்ல, தமிழ் பேசும் தமிழனாய் வாழ.
1: ஆஹா ஆஹா, அருமை அருமை, வெகு சிறப்பு அமைச்சரே. பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த நாளில் அவர் மூச்சோடு கலந்திருந்த தமிழ் பற்றியும் தமிழ்நாட்டின் பெருமைகள் பற்றியும் மிகச் சிறப்பாக சொன்னீர்கள்.
0: சரி மன்னா, நீங்கள் உண்ணுதல் உறங்குதல் தவிர வேறு எந்த வேலையும் செய்ய போவதில்லை. பின் எதற்காக என்ன வேலை செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்று ஆரம்பத்தில் சொன்னீர்கள்.
1: அது வேறொன்றும் இல்லை அமைச்சரே, உண்டு விட்டு உறங்கலாமா அல்லது உறங்கி விட்டு உண்ணலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
0: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

தர்பார் வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக 2843 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரத்யேக சரக்கு ரயில் வழித்தடத்தின் பணி முழுமையாக நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவில் 1.10 டன் யுரேனியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது? இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று செப்டம்பர் 15 1835 பரிணாம கொள்கையை சார்லஸ் டார்வின் உருவாக்க காரணமாக அமைந்த கலாபகஸ் தீவு பயணம் நிகழ்ந்த நாள் இன்று. தமிழில் உயராய்வு மேற்கொண்டு எல்லா துறைகளிலும் மொழி வளம் பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கோடு தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இந்நாளில் நிறுவப்பட்டது. மூத்த தமிழறிஞர் வாய் சுப்பிரமணியம் அவர்களை துணைவேந்தராக கொண்டு தமிழ் பல்கலைக்கழகம் 1981 தொடங்கப்பெற்ற நாள் இன்று. சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் செய்யுளில் மட்டுமே தமிழ் இருந்தது. உரைநடையில் பேச்சில் தமிழ் தேட வேண்டிய காலம். அப்போது காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து எடுப்பான தமிழை ஏட்டிலும் எழுத்திலும் நெய்தார் ஒருவர். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அவரது சான்றிதழ் காட்டும் பெயர். அண்ணா என்பதே தமிழ் மக்கள் அவருக்கு சூட்டி அழகு பார்த்த பெயர். அவர் மேடையில் தோன்றினால் அவரின் வசீகர தமிழ் கேட்க தேனீக்களாய் தமிழ் நெஞ்சங்கள் சூழும். அடுக்கு மொழியும் அரசியல் அங்கதமும் கொட்டும். சிலேடையும் சிருங்காரமும் அருவியாய் இறங்கி சிலிர்க்க வைக்கும். மேடை பேச்சில் மட்டுமல்ல, உரைநடை இலக்கியத்திலும் படைப்பிலக்கியத்திலும் தமிழுக்கு ஒரு புதிய பாதையை போட்டு தந்தவர் அறிஞர் அண்ணா. கதாசிரியர், நாடக ஆசிரியர் என அவருக்கு பல முகங்கள். சௌமியன், வீரன், பரதன், ஒற்றன் என பல புனை பெயர்கள். வேலைக்காரி என தலைப்பிட்டு அவர் எழுதிய புகழ்பெற்ற நாடகம் பின்னாளில் திரைப்படமானது. அவர்தான் அதற்கு வசனகர்த்தா. ஓரிரவு திரைப்படத்துக்கான கதை ஓரிரவில் எழுதப்பெற்றதா. டெல்லி நாடாளுமன்றத்திலும் தமிழக சட்டசபையிலும் அவர் உரையாற்றுகிறார் என்றால் கட்சி மாச்சரியங்கள் மறந்து போகும். உறுப்பினர்களுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தும் எண்ணம் போகும் அவர்களுக்கு. பொது வாழ்வில் அவர் காட்டிய எளிமை, நிதானம், மனிதாபிமான மிக்க அணுகுமுறை மெச்சத்தக்கன. வரும் தலைமுறைகளும் பின்பற்றத்தக்கன. தமிழ்நாட்டின் முதல்வரான 2 ஆண்டுகளில் புற்றுநோய் அவரை தமிழர்களிடமிருந்து பிரித்தது. தன் வீட்டு இழப்பாய் தகித்தது தமிழகம் அப்போது. 1909 அறிஞர் அண்ணாவின் பிறந்த தினம் என்று.
0: திருவனந்தபுரம் புத்தன் சந்தை என்ற ஊரில் பிறப்பு.
3: சின்னச்சாமி பிள்ளை நாகம்மாளின் பிள்ளையாக வளர்ப்பு.
0: ஜெய்ஹிந்த் என்னும் முழக்கத்தை முதன் முதலில் முழங்கியவரும்
3: இந்திய விடுதலை போராட்ட போராளியுமான
0: செண்பகராமன் என்றழைக்கப்படும்
3: செண்பகராமன் பிள்ளை பிறந்த நாள்
0: இன்று. ஹைதராபாத் நகரத்திற்காக வடிவமைக்கப்பட்ட
3: வெள்ளை பாதுகாப்பு அமைப்பின் தலைமை பொறியாளராக இருந்தவர்.
0: ஆசியாவின் மிகப்பெரிய நீர்பிடிப்பு பகுதியான
3: மைசூரின் கிருஷ்ணராஜசாகர் அணையை கட்டுவதில் தலைமை பொறியாளராக

0: செயல்பட்ட
1: விஸ்வேஸ்வரய்யாவின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் கடைபிடிக்கப்படுகிறது
0: இந்திய பொறியாளர்கள் நாள்
1: இன்று. ஜனநாயக கொள்கைகளை ஊக்கப்படுத்துதல் மற்றும்
0: நடைமுறைப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காகவும்
1: மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும்
0: ஐநா பொது சபையானது செப்டம்பர் 15 நாளை
1: சர்வதேச மக்களாட்சி நாளாக கொண்டாட முடிவு செய்த நாள்
0: என்று
1: ஆண்டு 2007
0: என்று சர்வதேச மக்களாட்சி நாள்.
1: திருக்கழுக்குன்றத்திலே பிறந்தவர்
0: பெற்றோர் சொக்கநாத பிள்ளை சின்னம்மையார்.
1: இயற்பெயர் வேதாச்சலம்.
0: தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர்.
1: உயர்தனி செம்மொழியை வடமொழி கலப்பின்றி
0: தூய நடையில் எழுதி பிறரையும் ஊக்குவித்தவர்.
1: தமிழ்
0: வடமொழி
1: ஆங்கில மொழிகளை நன்கு கற்றவர்.
0: புகழ்பெற்ற தமிழறிஞர்
1: தமிழ் ஆய்வாளர்
0: மறைமலை அடிகள் நினைவு நாள்
1: இன்று
0: ஆண்டு
1: 1950. தூர்தர்ஷன்
0: இந்தியாவின் பொது தொலைக்காட்சி ஒளிபரப்பாளர் என்பதோடு
1: இந்திய அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட
0: பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனமான
1: பிரசார் பாரதியின் ஒரு பிரிவாகும்.
0: பதிவகம்
1: அலைபரப்பிகள் போன்ற உள்கட்டுமான வகையில் அமைந்த
0: உலகில் உள்ள மிக பெரிய நிறுவனங்களுள் ஒன்று.
1: இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முக்கிய பங்கு இதற்குண்டு.
0: 1975 ஆண்டு வரை
1: 7 இந்திய நகரங்களில் தொலைக்காட்சி சேவை இருந்தது என்பதுடன்
0: இந்தியாவின் ஒரே தொலைக்காட்சி நிலையமாகவும் இருந்தது
1: தூர்தர்ஷன் மட்டுமே.
0: 1959 ஆண்டு
1: தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவை
0: டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்ட நாள்
1: இன்று.
0: அதனை நினைவு கூறும் விதமாக கொண்டாடுகிறோம்
1: தூர்தர்ஷன் நாள்
0: என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இல் சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வானவில் இன்றைய வானவில் குரலின் குரலாக. இனி கரூர் மாவட்ட நேயர்களை இனிதாக சந்திக்கவிருக்கிறது கொடை பண்பலையின் மனதொடு ராகம் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழி விளை கரியக்கா விளை பகுதிகளில் சோதனைச் சாவடிகளில் ஆட்சியர் திரு பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூத் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. காலை பொழுதில் நேர்களின் மனதை தொடும் கானங்களை கேட்டு ரசிக்கலாம். கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊர். அமராவதி மற்றும் காவேரி நதிகள் பாயும் வளமான பகுதி. சங்ககாலத்தில் சேர மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய வஞ்சி அல்லது கருவூர் என்று அழைக்கப்பட்ட கரூர் மாவட்ட நேயர்கள் வரலாம். இந்த எண்களில் அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 கரூர் மாவட்ட அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24, 24, 26 முன்னிணைப்பாக 0454-42 இணைத்து. இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
5: என்ன
1: செஞ்சீங்க வீட்ல? சாப்பாடுன்னு
5: கொலக்கட்டை செஞ்சங்கம்மா. அப்புறம் பொரி அவ சுண்டெல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டங்கம்மா.
1: எங்களுக்கு குடுக்கல.
5: உங்களுக்கு நீங்க வந்துருந்தா கொடுத்துருக்கங்கம்மா. வந்தாங்கம்மா. மறுபடி செஞ்சுக்கலாமா? செஞ்சு கொடுத்துட்றங்கம்மா.
1: இல்லை, அது விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சாதான் அதோட கொண்டாட்டமே. அது இன்னொரு நாள்லாம் செஞ்சு தர வேணாம். நீங்கள் சொன்னதே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். சரி, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க? மனோகர் வீட்டில்?
5: ஆமாம், நான் மனோகர். நானுமே எங்கள் மனைவி சுமதி, அப்புறம் பார்த்தோம் பெரிய மகன் வந்து வசந்த், இளைய மகன் நவீனுங்கம்மா.
1: அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? வசந்த் நவீன்.
5: வசந்த் வந்து இப்போ பாலிடெக்னிக் படிச்சிருக்காங்கம்மா, போயிட்டு இருக்காங்க இந்த கலம்பி டாப்ல. சின்ன பையன் வந்து இப்போ 5வது படிச்சிருக்காங்கம்மா.
1: அவங்களும் நிகழ்ச்சியிலாம் பங்கு பெறுவாங்களா?
5: அவங்க பங்கு பெறாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி தாங்க பங்கு பெற வைக்கணுங்கம்மா.
1: ஓ, அப்போ நீங்கள் மட்டும் தான் எப்பயும் பங்கு பெறுறது, அவங்களெல்லாம் விடுறது இல்லை.
5: அந்த இன்னமும் விட்டுலாங்கம்மா.
1: எல்லாமே பேசுகிறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதில் இரவுல எல்லாம் பேச சொல்லுங்க. அவங்க குரலையும் நாங்கள் கேட்போம், அவங்க விளையாடுறதையும் கேட்கலாம்ல.
5: ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு மேல இடையில ஏதாவது லீவ்னா நம்ம பார்த்து லீவ் எடுத்துக்கலாங்கம்மா.
1: சரி, தொடர்ந்து தச்சுட்டு முந்தையெல்லாம் வந்து இந்த காலில் மிதிக்கிற தையல் மிஷின் இருந்துச்சு. இப்போ எல்லாம் கையில் மட்டுமே பண்ணுற மாதிரி மோட்டாரில் வந்துருச்சு. அதே மாதிரி எலக்ட்ரிக்
5: மிஷின்.
1: இதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா பவர் மிஷினில் எப்படி தைக்கிறதுன்னு?
5: இல்லைங்கம்மா, அந்த மிஷின் ஓட்டிக்கிட்டு இருந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் மிஷின் மாறுறப்போ இதை அதே பழக்கமாக அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு நாள் தட மாட்டமா இருந்துங்கம்மா. அப்புறம் ஓட்ட ஓட்ட அப்படியே சரியாயிருக்குங்கம்மா.
1: யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை நீங்களாவே கற்றுக்கிட்டீங்களா?
5: இல்லை, நாங்களாக தாங்கம்மா இது பண்ணுங்க. இப்போ இதில் உட்காந்துட்டு இப்போ சாதம் அந்த மிஷினில் இப்போ உட்கார முடியாதுங்கம்மா. அதில் ஓட்ட முடியாதுங்க.
1: அது கஷ்டம். இதுதான் கொஞ்சம் எளிதானது. ஏன்னா காலில் தொடர்ந்து வேலை செய்கிறப்ப காலுக்கு ஏதாவது ஆகும்னு சொல்லி தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி தானே?
5: ஆமாங்கம்மா.
1: சரிங்க, உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
5: அப்புறம் மாஸ்டர் பாட்டு இருந்துங்கம்மா, கண்ணால பார்த்தா ஒரு அந்த பாட்டு கொடுங்கம்மா. நன்றிங்கம்மா. வைப்பு.
1: சரிங்க, நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
5: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
7: கோடை பந்தலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
9: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும்னு கவியரசர் பணிவோட மதிப்பை பற்றி எடுத்து சொல்வார். பழங்க அதிகமாக இருக்கிற மரத்தோட கிளைகளை கவனிச்சிங்கன்னா தெரியும், கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கிற மாதிரி. உண்மையாகவே சிறப்புகளை கொண்டவங்க ரொம்ப பணிவாக அடக்கமாகவே இருப்பாங்க. அதுவுமே அவங்களோட சிறப்புகளில் ஒன்றா மதிக்கப்படுது. ஒரு தடவை அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டன் பாதையில் போயிட்டுருக்கார், நடந்து போயிட்டுருக்கிறாரு. பாதையில் பார்த்த இன்னொரு கருப்பர் தன்னோட தொப்பியை கழட்டி வாஷிங்டனுக்கு மரியாதை செஞ்சாராம். உடனே பதிலுக்கு வாஷிங்டனும் அந்த கருப்பருக்கு மரியாதை காட்டினாராம். அப்போ அவர் பக்கத்தில் இருந்த ஒருத்தர், அந்த கருப்பர் உங்களை காட்டிலையும் செல்வாக்களை வசந்தவர் இல்லை, நீங்கள் திருப்பி வணங்கி அவருக்கு மரியாதை பண்ணினீங்க அப்படின்னு வாஷிங்டனை பார்த்து கேட்ட உடனே அவர், நான் திருப்பி அவருக்கு வணக்கம் தெரிவிக்கலைன்னா பணிவுடைமை அப்படிங்கிற பண்பில் என்னையை விட அவர் வசந்தவர் ஆகிடுவார் இல்லைங்களா அப்படின்னு பதில் சொன்னாராம். பணிவுடைமை அப்படிங்கிறது தற்பெருமையை குறைச்சி அடக்கத்தை கற்பிக்குது. புகழ்பெற்ற அறிஞர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆசிரியராக அந்த கால 50 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வர்றாரு. கல்கத்தா சமஸ்கிருத கல்லூரியில் 90 ரூபாய் சம்பளத்தில் இலக்கண பேராசிரியர் வேலைக்கு வித்யாசாகர் அழைக்கப்படுகிறார். ஏற்கனவே 50 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறார், இப்போ 90 ரூபாய் சம்பளம். ஆனாக்க அவர், என்னை விட சிறந்த அறிஞராக மதிக்கப்படுகிற தாரக வாசஸ்பதி அப்படிங்கிறவர் இந்த இலக்கண பேராசிரியர் பதவிக்கு ரொம்ப பொருத்தமானவர், ஒதுங்கி போய் கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவரை பற்றி மற்றவங்களுக்கு இது வரைக்கும் தெரியலை. நானே அந்த தாரக வாசஸ்பதியை பார்த்து பேசி அவர் அந்த பதவியை ஏற்றுக்கிற மாதிரி செஞ்சிடறேன் அப்படின்னு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கல்லூரி நிர்வாகிக்கு சொல்லிட்டாராம். இது வரலாறு. தன்னையை காட்டிலையும் மேதாவி யாருமே கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற உலகத்தில் வித்யாசாகர் மாதிரியானவங்க குன்று மேலே விளக்காக பிரகாசிக்கிறாங்க இல்லைங்களா. லண்டனில் வெஸ்ட்மினிஸ்டர் தேவாலயத்தில் ஒரு பக்கமாக புகழடைஞ்ச ஆங்கிலேயர்களுடைய கல்லறைகள் அதிகமாக இருக்கான். அங்கே போகிறவங்க புவியீர்ப்பு விசை கொள்கை, சந்திர தொடர்பு, சூரிய ஒளியில் கலந்துருக்கிற நிறங்களை பற்றி ரொம்ப அரிய பெரிய ஆராய்ச்சிகளை செஞ்ச சர் ஐசக் நியூட்டனோட கல்லறையும் இருக்கிறத பார்ப்பாங்க. அவரை நினச்சி ஆய்வுலகமோ மனித இனமோ பெருமைப்படுறப்போ அந்த மாமேதையோட அடக்கத்தையும் பற்றியும் நினைக்கிறது உண்டு. காரணம், அவரோட கல்லறையில் அடக்கமாக அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, அறிவிகள் உண்மைகள் அப்படிங்கிற பெருங்கடலோட கரையில் கிடக்கிற சில கூழாங்கற்களை மட்டுமே பொறுக்கி எடுத்த சிறு குழந்தை நான் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்ல சொல்ல அதை பின்னாடி பதிச்சிருக்கிறாங்க. அடக்கமோ அடக்கம், கவனிச்சிங்களா? முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முழுவதும் கட்டணம் என்று களியேற்க அப்படின்னு குமரகுருபர சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்லுவார். அதையும் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். சாரமும் ஈரமும் இல்லாத காஞ்ச ஓலைகளை கவனிச்சிங்கன்னா சலசலன்னு சத்தத்தை உண்டாக்குதுங்க. பசுமையான ஓலைகள் சத்தம் உருவாக்குறதே இல்லை. அதை மாதிரி அறிவு குறைஞ்சவங்க தான் வேண்டாத ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவாங்க, அறிஞர்கள் அடக்கமாகவே இருப்பாங்கன்றாரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள். பணிவாக இருக்கிற பண்பை நாம் தொடருவோமா? மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
2: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மறுபகல் 11 மணிக்கு கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து பொறியாளர் தின கொண்டாட்ட

0: சிறப்பு நேரலை நண்பகல் 12 மணிக்கு படித்ததில் பிடித்தது மகளிர் நேரம். பிற்பகல் 3 மணிக்கு தென்காசி தங்கராஜ் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. விருந்தினர் விருப்பமாக கொடை தென்றல் இரவு 9 மணிக்கு. இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகளோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: கல்யாணத்துல கவனிச்சியா,
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: கோடை பந்தலின் 5:05 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்மலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்பகணங்களை தந்துட்டு இருக்கு. மரணத்திலும் வாழ்க்கை தந்த 10 மாத குழந்தை என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை குழந்தை வடிவில் உணர்த்திய ஒரு சம்பவங்க. அதாவது மண்ணுக்குள் செல்லும் உடலின் உறுப்புகள் இருந்தாலும் மண்ணில் வந்து அந்த உறுப்புகள் சிதைந்து போகாமல் நம்ம யாருக்காவது தானம் செஞ்சால் அந்த உலகில் வந்து அது வாழ்ந்துட்டே இருக்கும். அப்படி மரணத்தோட விளிம்பில் நின்ற 10 வயது சிறுமி வந்து ஸ்ரேயா. அந்த ஸ்ரேயாவுக்கு வந்து 10 மாதங்களே வாழ்ந்த ஒரு குழந்தை வந்து மறுஜென்மம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னா ஆலின் ஷெரின் எப்ரஹாம். இந்த குழந்தையோட உயிர் வந்து 10 மாதம்தான் விதி அவங்களுக்கு. ஆனால் அந்த பிரிவில் கூட அவங்க அம்மா அப்பா என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, என்னோடய குழந்தை இறந்தாலும் என்னோடய குழந்தையோட உறுப்புகள் வந்து இந்த உலகத்தில் யாரோடையோ வாழ்ந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட 2 சிறுநீரகங்களையும் தானமாக கொடுத்துருக்காங்க. அதில் 1 சிறுநீரகத்தை எடுத்து அந்த ஸ்ரேயாவுக்கு பொருத்தியிருக்காங்க. இப்போ ஸ்ரேயா நல்லா இருக்காங்க, ஆலின் தான் இல்லை. அதனால் ஸ்ரேயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆலின் வந்து இந்த உலகத்தில் இல்லைனாலும் ஆலினோட பேரோடு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஆலின் ஸ்ரேயா அப்படின்னு அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க. இது வந்து கேரளாவில் நடந்தது. அதாவது உறுப்பு தானத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துகிற ஒரு நிகழ்வு. எப்போயும் நம்ம உலக உறுப்பு தான தினம் எப்போ அனுசரிக்கிறோம் அப்படின்னா August 13. ஆனால் இந்தியாவில் எப்போ அப்படின்னா August 3 தேசிய உறுப்பு தான தினம். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி தான் முதன் முதல்ல இதய அறுவை சிகிச்சை, அதாவது இதய மாற்று அறுவை சிகிச்சை நம்ம இந்தியாவில் நடந்துச்சான். அதனால 2023 August 3 தேசிய உறுப்பு தான தினம் நம்ம வந்து அனுசரிக்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, இன்று நண்பகல் 12 மணிக்கு வர காத்திருக்கிறது மகளிர் நேரம். அதில் வந்து படித்ததில் பிடித்தது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நமக்கு படித்தோடனே நமக்கு தோணும், இன்னும் நம்ம செய்யாமல் இருக்கோமே, நம்மளும் உறுப்பு தானம் பண்ணியிருக்கலாமோ, நம்ம குழந்தைகள் எல்லாரோடது உறுப்பு தானத்தையும் நம்ம போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி படித்ததில் பிடித்ததை வந்து நீங்கள் சொல்ல வரலாம். புத்தகங்களில் படித்த கதைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். அது வந்து நிறைய பேரோட மனசை தொற்றுக்கும், அந்த மாதிரி சொல்ல வரலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த உலக உறுப்பு தானம் தினம் August 13, August 3 தேசிய உறுப்பு தான தினம் சொன்னேன்ல, அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னா பொறியாளர் தினம்ங்க. அதனால் முற்பகல் 11 மணிக்கு என்ன வர காத்திருக்கிறது அப்படின்னா, நம்மளோட கொடைப்பண்மலை 100.5 பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை எங்கேருந்து வருது அப்படின்னா, கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து தான் வர காத்திருக்கு. கேட்க தவறாதீக நேயர்களே, முற்பகல் 11 மணிக்கு பொறியாளர் தின கொண்டாட்டம் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கா. நல்லா

0: நல்லா இருக்கும் அமுதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டு
0: அப்படியா
1: தகவல் சொன்னீங்க.
0: அப்ப நீங்க உறுப்பு தானம் செய்ய போறீங்களா?
1: நீங்க
0: எத்தனை வருடமா?
1: ஒவ்வொரு இம்ப்ரோவேஷன் சொல்றீங்கக்கா, அது பயனுள்ளதா இருக்கு. காத்தாலே உற்சாகமான பாட்டு எல்லாம் காத்தாலே போட்டீங்கக்கா.
0: காலையிலே நைஸ் வைக்கிறீங்க எதுக்குன்னு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் போடுவோம், சரியா? போடாம எல்லாம் இருக்க மாட்டோம். சரி அமுதா, எத்தனை வருஷமா தையல் கலைஞரா இருக்கீங்க?
1: 5 வருஷம்க்கா.
0: ஓ, அவர் 25, நீங்க 15.
1: ஆமாங்கக்கா, அவரு நண்பர் தான்க்கா. கொடைக்கானல்
0: என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க நீங்க. கோடைப்பண்பலை
1: புகழ்ந்துட்டு.
0: சரி அமுதா அம்மா, வந்து ஏன் தையல் கத்துக்கணும்னு நினைச்சீங்க?
1: நம்மளுக்குன்னு ஒரு தொழில் வந்து வேணும் இல்லங்கா. நம்மளுக்குன்னு ஒரு பிடிச்ச தொழில் நம்ம கத்துக்கிட்டா நம்மளுக்கு உதவியா இருக்கும் இல்லங்கா. நம்ம யாருகிட்டயும் போய் நம்ம போய் கையேந்தி இது பண்ணி நிக்க தேவையில்லை இல்லங்கா.
0: அதான் அந்த பெண்களை சொல்லுவாங்க, யாரையும் சார்ந்து வாழாதீங்க, சுயமா நிக்க பழகுங்க, அப்பதான் உங்களால வந்து எந்த பிரச்சனையும் வந்து தைரியமா எதிர்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க.
1: ஆமாங்கா, எந்த தொழிலுமே நம்பிக்கையோட புடிச்சு கத்துக்கிட்டாவே அது தொழில் வந்து சிறப்பா அமையுங்கா.
0: அதான், யார் கைவிட்டாலும் உங்க சுய தொழில் வந்து உங்களை கைவிடாது. அதே மாதிரி படிப்பையும் சொல்லுவாங்க, நிறைய படிங்க, அப்பதான் பிற்காலத்துல வந்து நான் உங்களுக்கு எதுவும் தரலனாலும் படிப்பை தரேன், அதுல நீங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க.
1: பரவாயில்லக்கா, மகளிர் நேரம் வார வார செவ்வாய்க்கிழமை வருவாங்கக்கா. இன்னைக்கு எங்க ஒரு மாவட்டம் விட்டு தர மனசு வரலங்க.
0: ஓ, அதனால படித்தல் பிடித்தல் சொல்ல மாட்டேன். இப்ப மனதோட ராகத்துல நான் பிடிச்ச பாட்டை சொல்வேன், அப்படி சொல்றீங்களா?
1: சரிதான்
0: பாடல் கேக்கலா.
1: அமரன் தரத்துல இருந்து வெண்ணிலவு சாரல். அந்த
0: யாருங்க அது? வெண்ணிலவு சாரல்.
1: வெண்ணிலவு சாரல் எப்பயுமே கொடைக்கானல் சாரல் மலையோட நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா?
0: நீங்க ஏதாவது கணவர் பிள்ளைகள்னு சொல்வீங்கன்னு பார்த்தா, நீங்க எப்ப பார்த்தாலும் கோடைக்கானல் கோடை பண்பலை கோடைக்கானல் கோடை பண்பலை
1: கோடை பண்பலை தான் எங்களுக்கு உயிரே.
0: புரிஞ்சிருச்சுங்க, நீங்க ரொம்ப காதலிக்கிறீங்கன்னு. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டலாம். நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய பண்பலை கோடை பண்பலை 100.5 இன்பமாக இணைந்திருக்கிறோம். இது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களை தந்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் வரலாம் அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 கரூர் மாவட்ட அனைத்து நேயர்களும் வரலாம் 24, 24, 26 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? செந்தாமரை கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க. இல்ல உங்க செல்லிடை பேசிய சரியா வைங்க. என்ன பண்றீங்க செந்தாமரை? என்னங்க இது, நீங்க ஒரு வேளை தையல் கலைஞர்கள் தான் போல. நீங்க எத்தனை வருடமா?
2: 20 இருக்கேன்.
1: பாத்தீங்களா, அவங்க 25 அடுத்து 15, நீங்க 20. சரி, நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படினு சொன்னா எதை சொல்வீங்க? இது நல்லா தப்பிங்க.
2: நான் ப்ளௌஸும் தைப்பேன், எக்ஸ்போர்ட்டும் தைப்பேன்.
1: ஒரு ரெண்டுமே?
2: ரெண்டுமே.
1: சரிங்க. சரி, எது உங்களுக்கு தக்கிறது
2: வந்து ஹாய் சொல்லுங்க.
1: உங்க கணவர் பேரு?
2: பிரபு.
1: பிரபு ஐயா, ஹாய். போதுமாங்க. சரி, செந்தாமரை ஐயா அம்மாவுக்கு வந்து இப்போ எக்ஸ்போர்ட் அந்த இது தைக்கிறது கடினமா இருக்குமா, இல்ல இந்த ப்ளௌஸ் தைக்கிறது கடினமா இருக்குமா?
2: எக்ஸ்பீரியன்ஸ்

0: கண் மூடிட்டே கட் பண்ணிடுவீங்களா?
1: ஒரு 40 நிமிஷத்துலேயே ஒரு பிளவுஸ் முடிச்சிருவீங்க.
0: பயங்கரமா இருக்கே. சரி, உங்ககிட்ட யாராவது நீங்க தச்சது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படி பாராட்டி இருக்காங்களா, இல்ல யாராவது சண்டை போட்டிருக்காங்களா?
1: குண்டா இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க, ஒல்லியா இருக்கிறவங்க ரொம்ப பாராட்டுவாங்க.
0: இது என்னங்க வித்தியாசமா இருக்கு? ஏன் அப்படி
1: குண்டா இருக்கிறவங்களுக்கு நான் தைக்கிறது கொஞ்சம் அங்கங்க இழுத்து இருக்குங்க.
0: ஒரு 20 வருடமா தச்சிட்டு இருக்கீங்க, அப்ப அனுபவம் இருக்கனால யாருக்குனாலும் நீங்க நல்லா தைக்கலாம் தானே?
1: தைக்கலங்க, அவங்களுக்கு குடுக்கறப்பே விட்டெல்லாம் கம்மி கம்மியா குடுக்கறாங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
0: ஒருவேளை அவங்க வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்திருப்பாங்களா இருக்கும், கொஞ்சம் 1 மாசத்துல வெயிட் போட்டிருப்பாங்களா இருக்கும், அப்படி இருக்குமோ?
1: நம்ம கிட்ட வர்றது எல்லாமே எமர்ஜென்சி தாங்க.
0: ஓ, அப்ப வந்து உங்க பேரை வந்து அவசர செந்தாமரை அப்படியா?
1: கண்டிப்பாங்க,
0: அவசர தையல்காரமா செந்தாமரை.
1: காலையில போடுறதுக்கு நைட் வந்து கொடுப்பாங்க.
0: ஓ, உடனே தச்சிருவீங்க நீங்க?
1: அப்படிதான் கொடுத்து வாங்குவாங்க.
0: சரி, வீட்டு வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணும், தையலும் செய்யணும் அப்படியா, இல்ல கணவர் பிரபு அவர்கள் ஏதாவது உதவி செய்வாரா?
1: பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, மருமகள் எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் தாங்க, நானும் எங்க வீட்டுக்கு 2 பேரும் டைலருங்க.
0: ஓ, இருவருமே. அவங்க என்ன தைக்கிறாங்க?
1: அவரு எக்ஸ்பர்ட் ஆயிட்ட, ஃபுல்லா அனைத்துமே தைப்பாருங்க.
0: பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து பொறியாளர் தினம்னு எனக்கு தோணல, ஏதோ தையல் கலைஞர் தினம் மாதிரி தோடுது.
1: கரூர்னாலே அதாங்க ஸ்பெஷல்.
0: ஒரே தையல் கலைஞர்கள் தான், எங்க பார்த்தாலும் தையல் கலைஞர்கள் தான். யார்கிட்ட கொடுத்து தைக்கிறது?
1: ஒரு ஒரு ஏரியால எடுத்தீங்கன்னா 4 வீடு டெய்லரிங் இல்லாம இருக்கும்.
0: சரி, அப்ப எப்படி வருமா? இப்ப எக்ஸ்போர்ட் தைக்கிறது ஓகே, இந்த வீட்டு இதெல்லாம் 4 கடை இருந்தீங்கன்னா யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி வருமானம் வரும்?
1: எங்க ஏரியாக்கு நான் மட்டும் தாங்க ஸ்பெஷல்.
0: எங்க ஏரியால நான் தாங்க தலைவி. அப்படி
1: கண்டிப்பா
0: செந்தாமரை பேச ஆரம்பிச்சப்ப இந்த பூனையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, இப்ப பயங்கரம். சரிங்க செந்தாமரை, என்ன பாடுறீங்க? நான்
1: ட்ரை பண்றேங்க, எப்படி மிஸ் பண்ணிருவோமோன்னு நினைச்சேங்க. பரவாயில்ல, கிடைச்சிருச்சுங்க.
0: பரவாயில்ல, அதாவது தையல் கலைஞர்களுக்காக கிடைக்குது பாத்தீங்களா, அதுதாங்க.
1: ஆமாங்க.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராயன் படத்துல இருந்து தனுஷ் பாட்டு எது போட்டாலும் ஓகே.
0: ஓ, தனுஷ் ரொம்ப.
1: நாங்க ஃபேமிலியே தனுஷ் ஃபேனுங்க.
0: எங்க தனுஷ் வசனம் ஏதாவது சொல்லுங்க பாப்போம்.
1: இன்னொன்னு
0: இருக்கு, அதாவது வராதத வாவானா எப்படி வரும் அப்படின்னு. சரிங்க, ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் உங்க பாடல கேக்கலாம். நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
4: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
1: பண்பலை படைப்பாளிகள்
4: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
4: பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
4: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
5: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
5: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
4: பண்பலை படைப்பாளிகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: நான் கரூர் மாவட்டம் துவரக்குறிச்சியில இருந்து அன்புங்க.
1: துவரக்குறிச்சி புரிஞ்சு. உங்க பேர்?
0: அன்பழகன்.
1: அன்பழகன்,
0: ஆமாங்க.
1: துவரக்குறிச்சி தானா? என்னங்க,
0: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்களே.
0: தள்ளி வந்தாச்சுங்க.
1: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அன்பழகன்?
0: மேம், அதாவது படிச்சு முடிச்சுட்டு இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
1: டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க?
0: ஆமாங்க.
1: சரி, மற்ற மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆறவங்க
0: சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம நல்லா படிக்கணும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் வரும், இந்த மாதிரி சொல்லுவாங்க.
1: அதாவது குரூப் ஸ்டடி பண்ணால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
0: ஆமாங்க.
1: அப்பப்போ அதை வந்து ஒரு ரிலேட்டடாக படித்தோம்னாலும் இயல்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, தொடர்ந்து படிங்க, வெற்றி பெறுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
0: அதாவது
1: என்ன படம்?
0: ஆனந்த யாழை நீட்டுகிறாள் சொல்லிட்டு ஒரு பாட்டு.
1: ஓ, தங்க மீன்களா? சரிங்க, கேட்டலாம். நன்றிங்க.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எட்டு மணி 44 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலையின் 1.5 மனதோடு ராகம். இன்று கரூர் மாவட்ட நேயர்களுக்காக இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.

இன்னும் சில நிமிடங்களில் வர காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டர்ட் ரவா வழங்கும் பானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு குரலின் குரல். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை

0: தமிழாசிரியர் கி. ஜான்சிராணி அவர்கள்.
1: விரைவில் திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பன்மலை 5:00 சைபால்.
3: முகத்தில் கருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ. 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். என்னால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி

0: ஆகும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக.
1: கோடை பண்டலை 100.5 சைபால்
2: முகத்தில் தருவார்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நேரம் சரியாக காலை 8:55. கரூர் மாவட்ட நேயர்களை இன்பமாய் சந்தித்து இனிய பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம் வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக முன்பாய் செய்தி சுருக்கம்.
2: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஒடிசாவில் கொண்டாடப்படும் நுவக்காய் வேளாண் பண்டிகையை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியொட்டி நாகப்பட்டினத்தில் அத்திமரத்தினாலான 32 அடி உயர விநாயகர் சிலை ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4 சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: விளங்கும் வானவில்.
2: வணக்கம் நேயர்களே,

0: செவ்வாய்க்கிழமை தோறும் கொடை பண்பலையின் வானவில் உலக பொது மறையான திருக்குறளின் பெருமை பேசும் நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருப்பது தாங்கள் அறிந்ததே. சமீபத்தில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய பிரதமர் புதினுக்கு ரஷ்ய மொழிபெயர்ப்பு திருக்குறளை வழங்கினார் அல்லவா? சரி, அவர் யாருடைய மொழிபெயர்ப்பை பரிசளித்தார் என தேடி பார்த்தால், முதன் முதலில் ரஷ்ய மொழிபெயர்ப்பு திருக்குறள் ஜே ஜே கிளாசோ மற்றும் ஏ கிருஷ்ணமூர்த்தி முயற்சியில் 1963 வெளியானது. தொடர்ந்து 1974 அலிஃப் இப்ராஹிமோவ் என்பவரால் மாஸ்கோவில் முழுமையான திருக்குறளாக வெளியிடப்பட்டது. பின்பு 1990 வித்தாலி பூர்ணிகி என்பவராலும் ஒரு ரஷ்ய மொழிபெயர்ப்பு திருக்குறள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ரஷ்ய அதிபருக்கு வழங்கப்பட்டது நைரா மக்ரிட்சியன் எழுதி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட திருக்குறள் புத்தகமே பரிசளிக்கப்பட்டது. இப்படி உலகோரை தம்பால் ஈர்த்த திருக்குறளின் 1330 குறட்பாக்களில் ஏதேனும் ஒன்றை இப்போது சொல்ல வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz குரலின் குரல் வானவில். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண் 04542. குரலின் குரல், உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் திருமதி ஜான்சி ராணி அவர்கள். இவரை பற்றி சொல்லணும்னா 1330 குறட்பாக்களையும் முழுமையாக மனனம் செய்தவர், திருக்குறளை தலைகீழாக ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். தனது பள்ளியில் பயிலும் 15 மாணவர்களுக்கு 1330 திருக்குறளையும் முழுமையாக கற்றுக் கொடுத்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் பாராட்டு சான்றிதழையும் 15,000 ரூபாய் பரிசு தொகையையும் பெற்று தந்திருக்கிறார். 1330 குறட்பாக்களையும் 15 மணி நேரத்தில் பார்க்காமல் தனது 2 மாணவிகள் எழுதி சாதனை படைக்க தூண்டுகோளாய் அமைந்தவர். அது மட்டும் இல்லாம தொல்காப்பியத்தின் 3 அதிகாரங்களை 2.5 மணி நேரத்தில் முற்றோதுதல் செய்ய ஒரு மாணவிக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு என்ற போட்டித் தேர்வில் 25 மாணவர்கள் வெற்றி பெற்று தலா ₹36,000 பரிசு தொகை பெறுவதற்கு உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார். இப்படி திருக்குறள் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளில் மாவட்ட மாநில அளவில் தொடர்ந்து பங்காற்றி வரும் திருமதி ஜான்சி ராணி அவர்களை இப்போது நாம் சிறப்பு விருந்தினராக அழைக்கவிருக்கிறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் ஐயா.
0: நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களே மேடம்.
1: நன்றிங்க ஐயா. நம்மால் இயன்றது மாணவர்களுடைய தொடர் ஆர்வமும் முயற்சியும் இருக்கிறதுனால இது சாத்தியமாகுதுங்க ஐயா.
0: சரி, இன்னைக்கு இன்னொரு விஷயமும் நீங்க செய்யணும்.
1: சொல்லுங்க ஐயா.
0: இன்னைக்கு சிறப்பாக திருக்குறள் சொல்லும் ஒருவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அவர் முத்தான நேயராக அறிவிக்கப்படுவார். அவர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுவார். அந்த பொறுப்பு உங்களுக்கு இன்னைக்கு
1: இருக்கு.
0: மகிழ்ச்சி. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படி உங்களுக்கு வந்து அலுப்பே தட்டுறது இல்லையா?
1: அலுப்பு சில நேரங்களில் என்றாவது ஒரு நாள் வந்து தொடர்ச்சியா, இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் வந்து ஒரு 10 நாள் மட்டும்தான் கடந்த 2 ஆண்டுகளாக விடுமுறை இல்லையா, மற்ற எல்லா நாளும் தொடர்ந்து பள்ளிக்கு போயிட்டு இருக்கும் போது சில நேரங்கள் அந்த உடல்நிலை சரியில்லாதப்ப மட்டும் சற்று அலுப்பு ஏற்படுவது போல இருக்கும். ஆனா மாணவர்கள் தொடர்ந்து ஆர்வமா திருக்குறள் படிக்க தொல்காப்பியம் படிக்க வருவதை பார்க்கும் பொழுது அந்த அலுப்பு போயிருங்க ஐயா.
0: சூப்பருங்கம்மா. இப்ப முதல் நேயர் காத்திருக்கிறாரு, அழைச்சிடலாமா?
1: அழைத்து விடலாமா ஐயா.
0: வணக்கம்.

0: வணக்கங்க.
1: வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்றாஸ். வணக்கம். நலமா இருக்கீங்களாங்க ஐயா?
0: நலமா இருக்கும். அம்மா இருக்காங்க பாருங்க.
1: வணக்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமா இருக்கீங்கம்மா. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான்கள். சில வந்து அகனமர்ந்து அப்படின்னா உள்ளம் மகிழ்ந்து உள்ளம் விரும்பி அப்படின்னு பொருள் கொள்ளலாங்கம்மா. முகனமர்ந்து அப்படின்னா முக வந்து மலர்ச்சியோடு புன்னகையோடு அப்படின்னு பொருள் கொள்ளலாங்கம்மா. அதாவது அதோட வந்து விளக்கம் பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கெல்லாம் வந்து பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழர்களுடைய மரபையும் வந்து போற்றி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய பண்பாடு பண்பாட்டில் முக்கிய அங்கமாக இருப்பது பார்த்தீங்கன்னா விருந்தம்பல்கம்மா. அந்த விருந்தம்பல் அதிகாரத்தில் தமிழுடைய வந்து அந்த உபசரிப்பு, அதாவது நம்மளுடைய வீட்டுக்கு வந்து விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து உபசரிக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி தேநீர் அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து உபசரிக்கக்கூடிய அந்த அந்த கலாச்சார பண்பாடு இருக்கு பார்த்தீங்களா. அதுதான் வந்து உலகத்துக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குது. அது எல்லோரும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு மரபாக இருக்குங்கம்மா. அத்தகைய வந்து அந்த விருந்தோம்பலை நம்ம செய்வதனால நம்ம வீட்டில் சந்தோஷம் பிறக்கும், பெருமை வந்து சேரும். லட்சுமி என்று சொல்லக்கூடிய திருமகளான தெய்வம் வந்து நம்ம வீட்டில் மகிழ்ச்சியோடு இழைத்திருப்பாங்க. நமக்கும் அந்த மகிழ்ச்சி எப்போது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஐயன் வள்ளுவர் சொல்றாருங்கம்மா. தங்களுடைய மேலான கருத்து கூறுங்களம்மா.
2: விருந்தோம்பல் என்பது நம்மளுடைய தமிழர்களின் ஆக சிறந்த பண்பாடு. இப்ப விருந்து அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்முடைய உறவினர்களை தான் நாம் விருந்தினர்களா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா விருந்து என்றாலே முன்பின் அறியாத புதியவர்கள், அந்த புதியவர்களுக்கு தான் நாம நம் வீட்டில் இருக்கக்கூடிய தஞ்சியோ குழு அதாவது எது நம்மிடம் இருக்கிறதோ அதை அவர்களுக்கு மனம் உவந்து முக மலர்ச்சியோடு தரணும் அப்படிங்கிறத வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு.
0: ரொம்ப நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
2: வணக்கம் ஐயா.
3: அம்மா தேனி மாவட்டம் குள்ளப்பட்டியில இருந்து ஐயப்பன் பேசுறீங்கம்மா. அம்மா 488வது குரலுங்கம்மா.
2: தெருவரை
3: காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. இதுக்கு ஐயன் என்ன சொல்லிருக்காங்க அம்மா? இப்ப உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து வேலை பணம் சம்பாதிக்கணும் வித்தியால ஓடிக்கிருக்கோம். அது என்ன சொல்லிருக்காங்க? அந்த காலகட்டத்திலேவே நமக்கு ஒரு நல்ல காலம் அமைகிற வரைக்கும் பகைவரை கூட தூக்கி சம்புக்கு தயங்க கூடாதான். அப்படி சரியான காலம் அமைந்து விட்டா அவங்கள தலைகளை தூக்கி ஊற்றி விட்டு போயிடணுமா? கெட்டவங்கள வேணாம், அவங்க சாவரசம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அன்னைக்கே ஐயன் சொல்லிக்காருங்கம்மா. அதுக்கு முன்னாடி தாங்கள் கேட்டு சொல்லிக்கீங்கம்மா. வாய்ப்பு இருக்கீங்கம்மா.
2: பகைவரை வெல்வதற்கு உரிய காலம் வரும் வரை நாம் வந்து அமைதியாக பணிவோட இருக்கணும். அந்த உரிய காலம் வந்தப்ப நம்ம பகைவரை வந்து வீழ்த்த வேண்டுமே தவிர எதையுமே நாம் வந்து காலம் அறிந்துதான் செயல்பட வேண்டுமே தவிர நமக்கு ஏற்ற காலம் வரும் வரை நாம வந்து அமைதியாக பொறுமையாக காத்திருந்தால் பகைவரை நாம் எளிமையாக வெல்லலாம் என்று ஐயன் கூறுகின்றார்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: விரைவில் திருச்சி சாரதாசில்
7: உப்மாவா போரான டிஷ். அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
8: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்ட

0: பண வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: டி கே சிதம்பரம் முதலியார், கி ராஜா நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
6: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: நேரம் 9:17, கொடை பண்பலை 100.5 MHz வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டு இருக்கிறது. வழங்கி கொண்டிருக்கிறார் விருதுநகர் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியர் கி. ஜான்சிராணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார். அடுத்த நேரம் எப்போது சந்திக்கவிருக்கிறார் அவர்? வணக்கம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் கூறி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூரில் இருந்து கலை செல்விங்க.
0: இணைப்பில் இருக்கீங்களா?
1: அதிகாரம் 65, சொல்வன்மை, குரல் எண் 643, குரல் கேட்டார் திணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ட மொழிவதாம் சொல். இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, கேட்டவர்களை கவரும் தன்மை உடையதாகவும் கேளாதவர்களும் கேட்க விரும்புமாறும் சொல்வதே சிறந்த சொல்லாகும். நாம் ஒருவரிடம் பேசும் பொழுது அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர் மனது புண்படாமல் இனிமையாக பேசுவதே சிறந்த சொல்லாகும் என்று ஐயன் திருவள்ளுவர் அழகாக கூறுகிறார். அதனால் மற்றவர்களிடம் பேசும் பொழுது நாம் நாவை அடக்கி வைத்து இனிமையாக அவர்களிடம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு.
2: ஆமா, சிறந்த குரல். நம்முடைய நண்பர்கள் மட்டும் நம்முடைய பேச்சை கேட்கும் வண்ணம் நாம் பேசாமல், நம்முடைய பகைவரும் நம் பேச்சை கேட்டு நமக்கு நண்பராக மாறும் வகையில் நாம் வந்து இனிமையாக பேச வேண்டும் என்று ஐயன் வள்ளுவர் கூறுகின்றார். அதில் இன்னொரு குரலிலே குறிப்பிடுகின்றார், விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்து இனிந்து சொல்லுதல் வல்லார் பெரும் என்று. நாம் சொல்லக்கூடிய அந்த சொற்களை ஒழுங்காக முறைப்படுத்தி இனிமையாக சொல்லோம் என்றால் இந்த உலகமே நம்முடைய பேச்சை கேட்கும் என்று அந்த குரலிலே குறிப்பிடுகின்றார். நன்றி சிறந்த குரலை கூறுவதற்கு.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க? எப்போது?
3: ஐயா வணக்கங்கய்யா. பழனியிலிருந்து கே. செல்வம் பேசுறேங்க.

0: ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வணக்கம்ங்க.
1: வணக்கம் ஐயா.
0: நல்குறவு பகுதியில் வந்து 1041 ஒரு குரல்
2: வானொலி சப்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க.
0: அந்த குறைச்சறேன்
2: இப்போ சொல்லுங்க.
0: இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதாவது துன்பங்களுக்கு எல்லாம் மிக கொடியது துன்பம் வறுமையே அப்படின்றதாங்க அர்த்தம்.
1: வறுமையிலும் கொடியது வறுமைதான் அப்படின்னு இந்த குரல்ல சொல்லியிருக்காரு. நாம வறுமையா இருக்கும் போது நம்ம நெருப்புல கூட படுத்து தூங்கிடலாம், ஆனா வறுமையால் ஒருவனால் நிம்மதியாக தூங்க இயலாது என்பதை 1049 குரல்லையும் குறிப்பிடுறாரு. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் சண்பாடு அறிவு என்று வறுமை வந்து நம்முடைய அறிவை கூட மழுங்க செய்துவிடும் என்று கொச்சாவாமி அதிகாரத்திலும் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆகையால் வறுமை இல்லாமல் நாம் நம்முடைய அறிவை விரிவு செய்து வாழ வேண்டும் என்று ஐயன் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ் சுபா.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ, தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: கொடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க வணக்கம்.
1: அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி ஜான்சி அம்மாவுக்கும் இனிமையான காலை வணக்கத்துடன். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தில் ராஜசேகரமா.
2: வணக்கம்.
1: 25 அதில் 1062 குரலுக்குமா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து செடுக உலகியற்றியான். அதாவது சொல்றாரு ஐயன், ஒருவர் இந்த உலகத்தில் பிச்சை கேட்டுதான் உயிரை வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால், இந்த உலகத்தை படைத்தவனே பிச்சைக்காரர்கள் போல அலைந்து திரிந்து கிட்டு போட்டுருக்காங்கம்மா. அது வந்து சாபமாக கூட நம்ம எடுத்துக்கலாங்கம்மா. இது மகாகவி பாரதியார் இது ஒத்திரிதாம்மா, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில்

0: ஜகத்திலையும் அழித்துவிடும் ஆவேசமா உரைகிறாருமா. இந்த திருக்குறள் நம்ம ஆழ்கடலில் மூழ்கி புத்தெடுத்த நீங்கள் முத்தான கருத்தை சொல்லுங்களம்மா. நன்றி, வணக்கங்கம்மா.
1: நிச்சயமாயா, ஒரு நகைச்சுவையான குரல் கூட இது அப்படின்னு நாங்க பள்ளியில நடத்தும் போது சொல்லிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை படைத்த கடவுள் பிரம்மா, நம்ம இந்து மத படி பிரம்மா தான் இந்த உலகத்தை படைக்கிறாரு. அவரு என்ன செய்யறாரு அப்படின்னா, பிச்சைக்காரனா வரட்டும், இந்த பிச்சைக்காரன் கனவு காண்பது போல நம்ம ஐயன் வந்து எழுதியிருப்பாரு. பிச்சை எடுத்துதான் இந்த உலகத்துல உயிர் வாழணும் அப்படின்னா கடவுளே இந்த பூமிக்கு வரணும், அதுவும் அவர் பிச்சைக்காரனா வரணும். பிச்சைக்காரனா போய் ஒவ்வொரு வீடா பிச்சை வைக்கும் போது உடனே அவருக்கு வந்து பிச்சை யாரும் போடக்கூடாது. அப்பதான் அந்த பிச்சை எடுக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரர்களுடைய வலியும் வேதனையும் அந்த கடவுளுக்கு வந்து புரியும். இனிமே இந்த உலகத்துல பிச்சைக்காரர்களை அவர் படைக்க மாட்டார் என்ற எண்ணத்தில் ஐயன் வள்ளுவர் இந்த குரலை எழுதியிருக்கிறார். மிக சிறந்த குரல். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும், பிச்சை எடுத்துதான் நான் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா பறந்து கெடுத உலக இயற்கையான் இந்த உலகை படைத்த அந்த பிரம்மனே பிச்சைக்காரனாக வந்து சிறந்து அழைத்து திகழ்த்தும் என்று கூறியிருக்கிறார் ஐயன் வள்ளுவர். நன்றி ஐயா.
2: நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.

0: வணக்கம். காலை இனிய இணைவது நகர் பரிமளா. என்னுடைய ஹலோ,
1: உங்களுடைய தொலைபேசி இணைப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு.
0: சரியா இருக்குங்களா?
1: சரியா கேட்க மாட்டேங்குது. சரியா வச்சு பேசுங்க.
0: சரிங்க.
1: சொல்லுங்க. பசுமை நகர் பரிமளா.
0: ஆமாங்க. என்னோட குரல் வந்து 96 கல்வி.
1: சொல்லுங்கம்மா.
0: தொட்ட அனைத்து ஊரும் மரக்கேணி மாந்தருக்கு, கற்ற அனைத்து உப்பும் பொருள் வந்து தோண்ட தோண்ட உப்பு நீர்.
1: சரி, அவங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கு.
0: நீங்க
1: சொல்லிருங்களேன். இந்த 390
0: கற்றனைத்து ஊரும் மணக்கேணி மாந்தர்க்கு, கற்றனைத்து ஊரும் அறிவு. அந்த மணலில் இருக்கக்கூடிய அந்த கேணியானது நாம் எந்த அளவுக்கு தோண்டுகின்றோமோ அந்த அளவுக்கு அதுல வந்து தண்ணீர் திறந்து கொண்டே இருக்கும். அது போல மக்களாகிய நமக்கு நாம் கற்கக்கூடிய நூல்களின் அளவு எவ்வளவோ அதற்கு ஏற்பது போல அறிவு வளரும் என்று அதன் வள்ளுவர் கூறுகின்றார். நிறைந்த பிழையில்லாத நூல்களை நாம் சிறந்த முறையில் கற்றோம் என்றால் மணலில் தோண்டுவது தோண்ட தோண்ட நீர் துறப்பது போல நம்முடைய அறிவானது தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கும். நன்றி.
1: இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார். சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: ஐயா வணக்கம். ஐயா.
2: ஆமா, திருக்குறள் 3 பால், இன்ப அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அந்த அறத்துப்பாலும் பொருட்பாலுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் இன்பத்துக்கு பாலுக்கு இல்லையேங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஆதங்கம். இது மாற்றாந்தாய் மனப்பான்மை பார்க்கப்படுது என்ன? ஏன்னா அந்த பொருட்பால் அறத்துப்பாலுக்கு அடிப்படையே இன்பத்துப்பால் தான் என்னுடைய பார்வையில. அந்த இன்பத்துப்பால் இருந்து ஒரு குறள் எடுத்திருக்கிறோமா. அதிகாரம் 12 நலம் உணர்ந்துரைத்தல். குறள் பார்த்தா 1016. மதியும் வடந்தை முகனும் அறியா, பதிய கலங்கிய மீன். இந்த காதலன் வந்து காதலி அடிப்படை வச்சு அந்த குரலை அந்த காலத்துல எழுதியிருக்காரு. வானத்தில் இருக்கக்கூடிய நிலவிற்கும் அந்த நாயினுடைய முகத்திற்கும் வேறுபாடு காண முடியாம அந்த வானத்தில் இருக்கிற விண்மீன்கள் பார்த்தீங்கன்னா தவித்து கலங்கி திரிகிறவா. அது அப்படி ஒரு அழகான உவமையோட எழுதியிருக்காரு. அது இந்த அளவு நமது கவிஞர்கள் அதையே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பெண்களுடைய அங்கங்களை வந்து வர்ணிக்கிறதுக்கு முகத்துக்கு தான் முக்கியத்துவம் இன்றளவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இந்த குரலை கேட்டோமா, சமீபத்தில் நமது மறைந்த கவியர் கண்ணதாசன் ஒரு படத்தில் இருவல்லவர்கள் ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. அதை கேட்கும் போது இந்த குரல் தான் எனக்கு ஞாபகத்து வந்தது. நான் மலரோடு தனியாக ஏன் நின்று நின்றேன்னு அந்த பாடல்லையுமா நடுவில் ஒரு தருணத்தில் எழுதியிருந்தாரு. உன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கை

0: கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைங்கோடி மேகங்களாக பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். ஏன்னா இவங்கெல்லாம் இன்றைய கவிஞர்கள் எல்லாமே வள்ளுவத்தின் வழித்தோன்றல்கள் அல்லவா, அதனால அந்த முகத்துக்கு தாமா முக்கியத்துவம் நிலவுக்கோடு ஒப்பிட்டு கொடுக்குறாங்கம்மா. உங்க கருத்தை மேலான கருத்தை சொல்லுங்கம்மா.
1: நிச்சயமாக ஆக சிறந்த ஒரு திருக்குறள் நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய ஆதங்கத்தையும் பதிவு செஞ்சிருக்கீங்க. இன்றைய கவிஞர்களுக்கு அவருடைய வழிகாட்டியாக இருப்பதே நம்முடைய சங்க புலவர்கள், குறிப்பாக திருவள்ளுவர், புறநானூர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல இருக்குதான் திரைப்பாடல்களை அவங்க உருவாக்குறாங்க. வள்ளுவர் சொல்வது போல பெண்களை வந்து வர்ணிப்பதற்கு அவங்களுடைய முகத்தை நிலவோடுதான் கவிஞர்கள் ஒப்பிடு செய்கிறார்கள். அந்த வகையில ஐயன் வள்ளுவரும் தன்னுடைய காதலியோட முகத்தை நிலவோட ஒப்பிட்டு, காதலன் அந்த விண்மீன்களே நிலவு எது காதலியின் முகம் எது என்று தெரியாதவாறு மயங்கி தெரிவதாக மிக சிறப்பாக அந்த குரலிலே பதிவு செய்திருக்கிறார். நேயரும் கண்ணதாசன் பாடலை கூறி மிக அற்புதமாக இந்த குரலை கூறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: கோடி பண்பலையில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கிய வானவில்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் 9:33 கொடை பண்பலை 100.5 MHz குரலின் குரல் வானவிலோடு நாம் இணைந்திருக்கிறோம். வழங்கி கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் விருதுநகர் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி. ஜான்சி ராணி அவர்கள். அடுத்த நேர இப்போது சந்திக்கவிருக்கிறார் அவர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: அதிகாரம் வந்து திண்டுக்கல்ல இருந்து மீனா விஜயராஜன்
2: பேசுறேன்.
1: 70 சார். மன்னரை சேர்ந்தோடுகள் குரல் வந்து 694. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியார் அகத்து அப்படின்னு சொல்றாரு. வல்லமை மிக்க அரசன் அருகில் இருக்கும் போது அவர் முன் பிறரிடம் ரகசியம் பேசுதலையும் அத்துடன் சேர்ந்து சிரித்தலையும் ஒழித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். இது வந்து இந்த மாதிரி பக்கத்துல இருக்கோட பேசுற வந்து சபை மாண்பை குறைக்கும் செயல் மேடம். நாகரீகமற்ற செயல் இது. இது அரசருக்குரிய மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். இது அரசவைக்கு மட்டும் இல்லைங்க மேடம், பெரியோர் ஆண்டோர் இருக்க சபையில நம்ம

0: சபை மாண்பு சபை மாண்பை வந்து இரண்டையும் கண்டிப்பா கடைபிடிக்க வேணும் மேடம். ஆசிரியர் வகுப்பறைக்கும் போது எழுந்து நிற்கணும் மேடம். பாடம் நடத்தும் போது சத்தம் போடாம இருக்கணும். பிரார்த்தனின் போது மௌனமா இருக்கணும். பொது இடத்துல சத்தமா பேசக்கூடாது, சிரிக்க கூடாது, பெரியவங்க முன்னாடி கால் மேல் கால் போடக்கூடாது மேடம். இது மாதிரி பொது நாகரிகத்தை பத்தி இது இந்த குரல்ல சொல்றாருங்க மேடம்.
1: நிச்சயமாக மன்னருக்கு மட்டுமன்றி நாம் ஒரு நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு பேருமே கேட்கக்கூடிய அளவுல தான் நம்ம பேச வேண்டுமே தவிர ஒருவருடைய காதில் மட்டும் ரகசியம் பேசுவது போல பேசுவது என்பது அது நாகரிகம் அற்றது. அது போல பெரிய ஒரு அவையிலே நாம் வந்து சிரிப்பது என்பதும் இங்கே வந்து குற்றமாக வள்ளுவர் கூறுகின்றார். அந்த காலத்துல அரசர் மையப்படுத்தி சொல்லியிருக்காரு. இது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம் அனைத்து இடங்களிலுமே இந்த குரல் வந்து மிக பொருந்தக்கூடிய திருக்குறள். சிறந்த குரலை கூறிய அம்மா மீரா அவர்களுக்கு நன்றி.
2: வணக்கம். இணைப்புல யாருங்க வாங்க? யாருங்க
3: ஐயா? வணக்கம் ஐயா, கரூர் வெங்கமேட்ல இருந்து மணி மாஸ்டர் பேசுறேங்க.
1: வணக்கம் ஐயா.
3: ஆமா, குரல் எண் வந்து 35ங்கம்மா. அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல், அழுக்காறு அவ்வா வெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறாருங்கம்மா. பொருள் பார்த்தீங்கன்னா, மனிதராகப்பட்டவர்கள் வந்து அறத்துக்கு உட்பட்டு வாழ்வதுதான் அறமாகவும், அப்படிப்பட்ட அறத்தை நாம் பெற வேண்டும் என்றால் மேன்மையான புனிதமான இலக்கை அடைவதற்கு அழுக்காறு என்கிற பொறாமையையும் அவ்வா என்கிற ஆசையையும் வெகிலி என்கிற கோபத்தையும் இன்னாச்சொல் என்கிற கடும் சொல்லையும் தவிர்ப்பதும் வெறுத்து ஒதுக்கியும் வாழ்வதே உண்மையான அறம் என்கிறாருங்கம்மா. அதே பார்த்தீங்கன்னா, அறம் என்பது வந்து தனி மனிதரையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சார்ந்து இதை கடந்து செல்வது என்பது அறமாகாது. எந்த ஒரு தனி மனித இனத்திற்கும் சிறப்பையும் தராது. பூமி பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு எந்தவித இடர்பாடு இல்லாமல் சுழல்வதே இயற்கையின் அறமாகும். அதையே வந்து மனிதன் வந்து தன்னைத்தானே காத்து கொண்டு தன்னுடைய சமுதாயத்தையும் காத்து நிற்பது என்பதே ஆழம் காண இயலாத அறிவு சுரங்கமாக திருக்குறளை நமக்கு தந்துள்ளார் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம்மா.
1: ஆக சிறந்த திருக்குறளையும் விளக்கத்தையும் மிக அற்புதமாக கூறினீர்கள் ஐயா மணிவாசகன். இதற்கு முன்னால இருக்கிற திருக்குறள்ல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனத்துக்கண் மாப்பிளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்புற, மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குற்றங்கள் எதெல்லாம் நம்ம மனசுல இருக்கக்கூடாது என்பதைத்தான் அடுத்த குறளிலே வைத்திருக்கிறார். உங்களில் அவர் சொல்லக்கூடிய குற்றம் பொறாமை. இந்த உலகத்துல பொறாமை என்பது மிகவும் அதிகமாகி விட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா பேராசை, ஆசைப்படலாம் ஆனா அளவு கடத்த பேராசை என்பது கூடாது. கோபம் எடுத்தாலும் இன்றைய காலகட்டத்துல நம்ம வந்து கோபப்படுறோம், குடும்பத்திலையும் சரி வெளியில போகின்ற இடங்களிலும் அந்த கோபத்தை நாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டும். கடைசியாக அவர் சொல்லக்கூடிய குற்றம் கடும் சொல், கடுமையான வார்த்தைகளை நாம் வந்து பேசக்கூடாது. இனிய சொற்களை முகமலர்ந்து பேசணுமே தவிர கடும் சொற்களை பேசக்கூடாது. இந்த நான்கு வகையான குற்றங்கள் இல்லாமல் இருப்பதுதான் மிக சிறந்த அறம். இந்த அறத்தை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்வு மட்டுமன்றி நாம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினர் அனைவரும் நலமாக வாழலாம் என்பதை ஐயன் இந்த குறளில் பதிவு செய்து இருக்கிறார். மிக சிறந்த குறளை கூறிய நேயருக்கு நன்றி.
4: விரைவு திருச்சி சாரதாசில்
5: உப்மாவா போரான டிஷ், அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
6: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில்

0: பெற்ற மகிழ்ச்சி.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உப்மாவா? போரான டிஷ்.
3: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: கோடை பண்பலை 100.5. இன்று மறுபகல் 11 மணிக்கு கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேரம் 9:41, கொடை பண்பலையின் வானவிலோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
1: என் பேர் முத்துகணேசன். நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கண்டனூர்லேருந்து பேசுகிறேன் ஐயா. இன்று நான் கூறுவந்துள்ள குரல் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம், குரல் எண் 277 ஐயா. ஐயா, இந்த குரல் கூறுவதற்கு முன் இந்த குரலின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் ஐயா. அப்படி என்ன சிறப்பு இந்த குரலில் என்றால், 1330 குரலில் ஒரே ஒரு வித்து தான் பயன்படுத்தியுள்ளார் நம் வள்ளுவர். அந்த வித்து குன்றிமணி. இதனால் இந்த குரலுக்கு மேலும் சிறப்பங்க ஐயா. இப்போது அந்த குரலை பார்ப்போம் ஐயா. புறங்குன்றி கண்டனையர் எனும் அகங்குன்றி முக்கிரக் கரியார் உடைத்து. ஒரு மனிதர் வெளிப்பார்வைக்கு குன்றிமணி போல் பெண்மையான நற்குணமுடையவராக காட்சியளித்தாலும் அதே மனிதர் உள்ளத்திலும் எண்ணத்திலும் குன்றிமணியின் மூக்கு போல கரிய, அதாவது வஞ்சக நெஞ்சம் கொண்டவரும் இவ்வுலகில் உள்ளார்கள் என்பது பொருளுங்க ஐயா. அம்மா, வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி ஐயா. நீங்கள் கூறுவது போல குன்றிமணியை இந்த குரலில் பயன்படுத்தி இருக்கின்றார். புறத்தோற்றத்தை வைத்து நாம் யாரிடமும் நம்பி ஏமாறக்கூடாது, அவருடைய அகத்தை நாம் அறிய வேண்டும் என்று இங்கு போலி ஒழுக்கத்தை பற்றி கூறுகின்றார். சில போலியாக துறவு கோலத்திலே இருந்து கொண்டு ஆகாத செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். குன்றிமணி போல அந்த நிறத்திலே அவர்கள் போலியாக இருந்து கொண்டு அந்த குன்றிமணியின் மூக்கு கருத்திருப்பது போல மனம் அவர்கள் கருத்து சிரித்து காணப்படுகிறார்கள் என்பதை இதிலே கூறியிருக்கின்றார். மற்றொரு இடத்திலும் ஐயன் வள்ளுவர் குன்றிமணியை பயன்படுத்தி இருக்கின்றார். 97 அதிகாரமான மானம் என்ற அதிகாரத்தில் 965 திருக்குறளிலே குன்றின் அணையாரும் குன்றுவர், குன்றுவர் குன்றி அணைய செய்யும் என்று கூறுகின்றார். ஒரு குன்று அளவிற்கு புகழ் பெற்றவராக இருந்தாலும் குன்றிமணி அளவு நாம் தகாத செயல்களை செய்தோம் என்றால் நம்முடைய நாம் எவ்வளவு உயரமாக மலையளவு இருந்தாலும் நம்முடைய நிலை தாழ்ந்துவிடும் என்பதை இந்த குறளை கூறியிருக்கின்றார். நன்றி ஐயா.
0: அடுத்த இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. சுந்தர மகாலிங்கம்.
0: சுந்தர
3: மகாலிங்கம்.
0: சரி.
3: இனிய உலாவாக இல்லாத துறை தனியப்ப கடைக்கிறேன். இணைப்பு கொடுத்த தோழிக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா 10 நிமிஷம் இருந்துட்டாங்க கால இது குரல் மகிழ்ச்சி வந்தோடனே நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்ப கடைசியெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காணல் மன

0: ஐயாவுக்கும் வணக்கம், தமிழாசிரியாவுக்கும் வணக்கம். இந்த குரல் தமிழாசிரியர் சொல்லலாம். நன்றி.
1: சொல்றீங்களா?
2: நன்றி ஐயா. இனிய உளவாக இன்னாத குரல், தனி இருப்ப தாய் கவர்ந்தது. நிறைந்த இனிய சொற்கள் இருக்கும் பொழுது நாம் அதை கடும் சொற்களை வந்து பேசுவது என்பது எதற்கு ஓமையாக ஐயன் வள்ளுவர் கூறியிருக்கிறார் என்றால், இனிப்பான பழங்கள் இருக்கும் போது அதை விட்டுவிட்டு நாம் தாயை குளித்து மிகுந்த தாயை உண்பது போல இந்த குரலுக்கு அவர் ஓமையை பயன்படுத்தி இருக்கின்றார். இன்றைய சூழ்நிலையில் இனிய சொற்களை பேசுவது என்பதே மிகவும் அறிவு போய்விட்டது. முகமலர்ச்சியோடு அகம் மலர்ந்து நாம் இனிமையான சொற்களை நமக்கு முன்னே வரக்கூடிய நாம் யார் இருக்கிறார்களோ அவர்களிடம் இனிமையான சொற்களை பயன்படுத்தினோம் என்றால் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதோடு அவருக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். ஆகையால் நாம் இனிய சொற்களை பேசி இந்த உலகத்தை இனிமையாக மாற்றுவோம் என்று ஐயன் வள்ளுவர் கூறுகின்றார்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மறுபகல் 11 மணிக்கு கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
8: கொடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்கி கொண்டிருக்கிறார் விருதுநகர் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி. ஜான்சி ராணி அவர்கள். அடுத்த

0: நேரே இப்போது சந்திக்கவிருக்கிறோம் நாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: வணக்கம் அம்மா.
1: தேனி மாவட்டம் தாமரசுபுரத்திலிருந்து நாகக்கண்ணி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
1: 87வது அதிகாரம் பகை மாட்சி. வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. நல்ல வழியை கருதாதவன் நல்லவற்றை செய்ய மாட்டான், பழியை நோக்க மாட்டான், நற்பண்பு இல்லாதவன். இத்தகையவனை பகைவரால் எளிதில் வெல்ல முடியும். ஆனாலும் சில நேரம் மாயைகள்ல இருக்கிறதுனால சில ஏமாற்றங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்க ஒரு கருத்து சொல்லுங்கம்மா, கேட்டுக்கிறேன்.
2: பகை மாற்று அறிவின்மையால பகையினை வந்து மாற்றுமைப்பட்டு தன்னுடைய அறிவு குறைவால எப்படி அவன் நடந்து கொள்ள கூடாது அப்படிங்கறத வள்ளுவர் சொல்றாரு. வழி நோக்கான் வாய்ப்பனை செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றாருக்கு இனிது. யார் வந்து பகைவரால் எளிதில் வெல்லப்படுவார்கள், பகைவருக்கு இனிமையாக மாறுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, வழி நோக்கான் நீதி நூல்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீதி நூல்களை கற்காமல் இருப்பவன், வாய்ப்பான செய்யான் அந்த நெறிமுறைப்படி தன்னால் செய்ய முடிந்ததையும் செய்யாமல் இருப்பவன், பழி நோக்கான் பழிக்கு அஞ்சாதவன், தனக்கு வரக்கூடிய பழி பாவங்களுக்கு அஞ்சாதவன், பண்பு இலன் பண்பு இல்லாமல் அன்பு பண்பு போன்ற நற்குணங்கள் இல்லாமல் இருப்பவன். இந்த நான்கு குணங்கள் இருப்பவன் எளிதில் பகைவரால் வெல்லப்படுவான், பகைவனுக்கு இவன் வந்து இனிமையானவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு.
0: நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
3: நான் ஒரு அறிமுக நேயர், பல் மருத்துவர் டாக்டர் கோபி ஆனந்தன், திண்டுக்கல். குரல் 466 செய்தக்க அல்ல செய்யட்டும், செய்தக்க செய்யாவிட்டும். ஹலோ,
0: கேட்டுட்டு இருக்கோம், நீங்க சொல்லுங்க.
3: அதான் செய்ய செய்யாத செய்ய வேண்டாத செயலும் செய்தாலும் கடும், செய்தக்க செய்யாவிடும் கடும். ஒரு கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்காச்சு கூட கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னேன் சார்.
0: கேட்டுட்டு இருக்கோங்க.
3: சரிங்க, அவ்வளவுதான். நான் ஒரு பல் மருத்துவர்.
0: சரிங்க,
3: தேங்க்யூ.
2: செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். யாருக்கு வந்து அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் ஒருவன் அழிவான், செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருந்தாலும் அவன் அழிவான் என்பதை திருவள்ளுவர் இந்த குறளில் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் எதை செய்யணுமோ அதை உரிய காலத்துல செய்து முடிக்கணும். செய்யக்கூடாத செயல்களை நம் வாழ்க்கையில் அறவே தவிர்க்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கின்றார். இணைப்பில் வந்த பல் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க வணக்கம். வணக்கம்
1: சார்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி வட்டாரம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியிலிருந்து 8ஆம் வகுப்பு மாணவி பயணி பேசுகிறேன்.
1: உங்க பேரு கொஞ்சம் நல்லா சொல்லுங்கம்மா.
0: சிபிஎஸ்டி.
1: சரிங்கப்பா.
0: 72 குரல் எண் 711 அவையறிதல். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லி தொகையறிந்த தூய்மையவர். பொருள்: சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும்.
1: நன்றி. மிக சிறப்பான குரல். நாம பேசும்போது நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அவையில இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையை தெரிந்து கொண்டு நாம் பேச வேண்டும். அவருடைய மனநிலையை அறியாமல் நாம் பேசினோம் என்றால் நாம் சொல்ல வந்த கருத்தானது அவர்களை சரியாக சென்று சேராது. ஆதலால் அவையின் தன்மையை அறிந்து அவருடைய மனநிலையை அறிந்து நாம் சிறந்த சொற்களை பேச வேண்டும். மாணவி திவ்யாசருக்கு வாழ்த்துக்கள்.
2: ஏமா, நேரம் நிறைவில் இருக்கிறோம். நாம் கொடை பண்பலை 100.5 MHz வானவில் இது குரலின் குரல் வழங்கியது. நம்மோடு இணைந்திருந்தார் விருதுநகர் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி. ஜான்சி ராணி அவர்கள். அம்மா, முத்தான நேயராக இன்று ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். யார் அவர்?
1: நிறைவு.
2: ஆமாங்க, ஆமாம்.
1: அந்த நிகழ்ச்சியில் 47வது அதிகாரத்தில் 466வது குறளை கூறிய பல் மருத்துவர் திண்டுக்கல்லை சேர்ந்த கோபி ஆனந்தன் அவர்கள் மிக சிறந்த நேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர் செய்தக்க அல்ல செய்யும், செய்தக்க வியாமையானும் கெடும் என்று இன்றைய காலகட்டத்திற்கு பொருத்தமான ஒரு திருக்குறளை அவர் கூறியிருப்பதால் ஐயா கோபி ஆனந்தன் அவர்களை சிறந்த நேயராக, கோடை பண்பலையின் சிறந்த நேயராக வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள்.
2: பரிந்துரை செய்யறீங்க அப்ப.
1: ரொம்ப
2: நன்றி. என்ன நீங்கள் சொன்னது உண்மைதான். நிறைய நண்பர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த பாப்பா கூட நித்யஸ்ரீ 8ஆம் வகுப்பு அவங்க மாணவி கூட அருமையாக சொல்லியிருந்தாங்க. இருப்பினும் அந்த பல் மருத்துவர் தன்னுடைய வேலையினூடே பேசி இருக்கிறார். செய்தக்க அப்படின்ற ஒரு நல்ல குரலையும் சொல்லியிருக்கிறார். அவருக்கு இன்றைய முத்தான நேயராக வாய்ப்பை வழங்கியிருக்கீங்க. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க.
2: நிறைவாக என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக திகழக்கூடியது திருக்குறள்ங்கய்யா. எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் உலக பொதுமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறளை நாம் கற்றோம் என்றால் வாழ்வின் அனைத்து காலகட்டங்களிலும் நமக்கு எவ்வளவோ நல்ல காலகட்டமும் வரும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் வரும். அந்த அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்மை காக்கக்கூடிய ஒரு கை விளக்காக திருக்குறள் நிச்சயமாக விளங்கும். இந்த குறளின் குரல் வாயிலாக என்னுடைய குரலையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா.
2: ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய முத்தான நேரத்தை கோடை பண்பலை நேயர்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலையின் வானவில். என்று குரலின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் விருதுநகர் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் கி. ஜான்சி ராணி அவர்கள். இனி கொடை பண்பலையில் செய்தி

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஒடிஷாவில் கொண்டாடப்படும் நுவக்காய் வேளாண் பண்டிகையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் நீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 112320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4வது சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

கலைகள் மனதினில் உருவெடுக்கும் மன உணர்வை உயிர்ப்பிக்கும், இன்பங்கள் பெருக வைக்கும், துன்பங்கள் மறக்க வைக்கும், கற்பனை பெருக வைக்கும், கடலின் ஆழம் அறிய வைக்கும், அழகுணர்வு கூட்டி வைக்கும், அகத்திறனை காட்டி வைக்கும், படைப்பாற்றல் பிறக்க வைக்கும், வாழ்வின் நிலை சிறக்க வைக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் கோடை பண்பலையின் இந்த நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து ராஜராஜன் நம்மோடு பேச காத்திருக்கிறார். இவர் என்ன கலைஞர் என்ற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும். சேகரிப்பு என்பதே ஒரு கலைதான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமான ஆர்வம் இருக்கும், ஒரு துறையில் விருப்பம் இருக்கும். அப்படி இவர் சேகரிக்க எடுத்துக்கொண்ட பொருள் செப்பு பாத்திரங்கள், மரச்சாமான்கள், பண்டைய கால மிக பழங்கால

0: கால நாணயங்கள் போன்றவற்றை சேகரித்து பல வருடங்களாக அதை பாதுகாத்து வருகிறார். பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று அவற்றை அறிமுகப்படுத்தியும் இந்த கால தலைமுறைக்கு அவற்றின் பயன்பாடு குறித்து ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வரக்கூடிய அற்புதமான மிக பழமையான பொருட்களை சேகரிக்கக்கூடிய ஒரு கலைஞர் ராஜராஜன் சிவகாசியிலிருந்து. பழம்பொருள் செல்வன் என்ற பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார். பழங்கால மனிதர், சங்ககால மனிதர் என்றெல்லாம் கூட பட்டங்கள் வாங்கியிருக்கிறார். இவரை சந்திக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களது பழங்கால சேகரிப்பான பொருட்கள்லாம் நலமா இருக்கா?
1: இல்ல, பாதுகாத்து வர்றேன்.
0: கண்ணும் கருத்துமா பாதுகாத்துட்டு வரீங்க. சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிறைய நாளிதழ்கள், அப்புறம் உங்க ஊர்ல இருந்து வெளிவரக்கூடிய மாத இதழ்கள் எல்லாம் வந்து உங்களது செய்தி இடம்பெறாத மாதங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய பொருட்கள்ல வந்து சேகரிச்சு ரொம்ப பாதுகாத்துட்டு வரீங்க. எப்படி இந்த இதுல வந்து ஆர்வம் வந்ததுன்னா, உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அவங்களுக்கு தலைமுறையெல்லாம் சேர்ந்து இதை செஞ்சுட்டு வரீங்க. நீங்க வந்து எத்தனாவது தலைமுறை?
1: நான் எங்க ஐயாப்பா காலத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆர்வம். அந்த நுண்ணறிவு சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், நுண்ணறிவு இதுலயே இருக்கணும்னு. அது போல எங்க அப்பாவுக்கு அந்த ஆர்வம் உண்டு, எனக்கும் அந்த ஆர்வம் உண்டு. மூணு வகையா எங்க கிட்ட இருக்கு, நாலு வகையா இருக்கு சொல்ல போனா. அதாவது பழங்காலத்து நாணயங்கள், அந்த செம்பு பித்தளை வெங்கலம் அந்த மாதிரி மெட்டல் பாத்திரங்கள் ரெண்டாவது. மூணாவது வந்து மர ஜாமான்கள், மரத்திலே கொத்துமான உள்ளது, வேலைப்பாடு உள்ளது. நாலாவது மண் ஜாமான், கல் உரல், மண் பாத்திரங்கள் இந்த மாதிரி பழைய காலத்து இது நிறைய வச்சிருக்கு. நாலு வகையா வச்சிருக்கோம். இதை அவற்றை வந்து ஸ்கூல் காலேஜில் கொண்டு டிஸ்பிளே பண்ணி காமிப்போம். வியந்து பார்த்துருவாங்க, ஆச்சரியப்படுவாங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: டி.கே. சிதம்பரம் முதலியார், கி. ராஜநாராயணன், தென்கட்சி கோ. சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
5: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை.

0: 90.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணிப்பவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பழம்பொருள் செல்வன் ராஜராஜன் அவர்கள்.
1: உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல வந்து இந்த மாதிரி சேகரித்தார்கள், அதை வந்து நீங்க அப்படி தொடர்றீங்க. என்ன ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கணும் இதுக்கு? எப்படி ஏன் இதை வந்து நம்ம சேகரிக்கணும்ன்ற? ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொருள், பழமையான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்ச நாள் பயன்படுத்துவோம். இது பயன்படுத்தாம இருக்கிற பொருள் இங்க எதுக்கு வீட்டுல இருக்கணும் அப்படின்னு அதை வந்து வேறு விதமாக மாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கலைரசனை மிகுந்தவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கால பொருட்களை பாதுகாப்பாங்க, இல்ல அதை இன்னும் மிகச்சிறந்த ஒரு கலை பொருளாக படைத்து அதை காட்சி பொருளாக வச்சுக்குவாங்க வீட்டுல. சில பேர் வந்து அதை வந்து நம்ம மறுசுழற்சிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அதை பொருளீட்டுவதும் உண்டு. அந்த மாதிரியான விஷயங்களும் தவறில்லை செய்யறாங்க. நீங்க வந்து இப்படி செய்யறதுக்கு, பழங்கால பொருட்களை எல்லாம் பல வருடங்களாக பாதுகாத்து வைக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சொல்லுங்க?
2: இது அது இயற்கையாவே உருவாகிறது உடம்பு மனுஷனுக்கு. அது ஸ்கூல் காலேஜ்லாம் ஒரு 20 வருஷமா காமிச்சு அத அவங்க பாக்குறத பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். அதுல எங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஆயிரும். உதாரணத்துக்கு பழைய காலத்துல பெண்கள் உபயோகப்படுத்த, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் உபயோகப்படுத்தின ஒரு பொருள், ஒரு மரஜாமா, ஒரு பாத்திரங்கள், பண்டங்கள், இதெல்லாம் இது இது என்னன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. பெண்கள் உபயோகப்படுத்திட்டு வர்ற ஜாமா இந்த காலத்து பெண்களுக்கு தெரியல. அதெல்லாம் நாங்க டிஸ்பிளே பண்ணுவோம், நோட் எழுதி நோட்ஸ்ல எழுதி கொடுவாங்க. அதுக்கு பேரு நிறைய பேர் இருக்கு. அகப்பை கூடுன்னு வச்சிருப்பான். இப்ப வந்து ஸ்பூன் ஸ்டாண்டுன்னு கடையில விற்கும் கம்பியில, அதை வாங்கி அடுப்பான் கடையில மாட்டிக்கிடுவோம். ஆனா அந்த காலத்துல அகப்பை கூடு, அது எதுக்கு தமிழன் அகப்பை கூடுன்னு பேர் வச்சாங்கன்னா, பறவைகள் வந்து அதிகாலையில எந்திரிச்சு எல்லா இடத்துலயும் சுத்தி ரவுண்ட் அடிச்சு இறைய எடுத்துட்டு ராத்திரி அடைக்கிறதுக்காக அடையிறதுக்கு அந்த கூட்டுக்கு வந்துடும் மரத்துக்குள்ள. அந்த மாதிரி அந்த முந்தி காலத்துல இப்ப மாதிரி பித்தளை வெள்ளி தங்கம் இதுல ஸ்பூன் எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல வெறும் அகப்பை, தேங்காய் சிரட்டையில குச்சி சொல்லி வச்சிருப்பாங்க மரம், அதுதான் அகப்பை. அந்த அகப்ப வந்து சோறு, ரசம், சாம்பார், கறி குழம்பு, மீன் குழம்பு, எல்லாத்துலயும் அப்படி எப்படி பிளங்கிட்டு ராத்திரி ஆனதும் கழுவி பறக்கி அந்த ஒரு ரொம்ப வேலைப்பாடு உள்ள கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, இந்த மாதிரி அன்னலட்சுமி, இந்த மாதிரி கொத்துமானம் இருக்கும், யானை திருக்கை, அதுல வந்து அந்த இதுல அதுல செரிய வச்சிருவாங்க. அதனாலதான் அகப்பை கூடுன்னு வச்சிருக்காங்க. பறவை சுத்தி வர்ற மாதிரி அகப்பை எல்லா குழம்புலயும் சுத்தி வரும், பிளங்கிட்டு வந்து கழுவி
1: பறிக்காங்க.
2: ஆமா, இப்ப லேட்டஸ்டா ஸ்பூன் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இதே வித விதமா ஸ்பூனு, சோத்து கரண்டி, அன்ன கரண்டி, நிறைய வித்தியாசம் ஆயிடுச்சு. ஆனா அப்படி அப்படி அறியா இப்ப அந்த பேரு அகப்பை கூடுன்னா கூட யாருக்கும் தெரியல பிள்ளைங்க.

0: சிம்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணிப்பவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பழம்பொருள் செல்வன் ராஜராஜன் அவர்கள்.
1: இப்ப அந்த பேரு அகப்பை கூடுனா கூட யாருக்கும் தெரியல பிள்ளைங்களுக்கு. அதெல்லாம் நாங்க குரூப் குரூப்பா
2: இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்களுடைய பெயரை வந்து நீங்க நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? அகப்பை கூடு அப்படின்னு சொன்னீங்க, அது மாதிரி ஏதாவது வேற பெயர்கள்?
1: அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலத்துல மர ஜாமான்கள், இப்ப சோப் டப்பா பிளாஸ்டிக்ல இருக்கு, அதுக்கு முன்னாடி வெள்ளியில எல்லாம் இருந்துச்சு சோப் ட்ரே. ஆனா அதுக்கு முன்னாடி காலத்துல வந்து 2 ட்ரே இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு

0: ஸ்ப்ரேல ஒரு பாக்ஸ்ல வந்து மஞ்சப்பொடி வச்சு குளிப்பாங்க, இன்னொரு இதுல வந்து பூலாங்கலங்க போன்ற வாசனை திரவியங்கள்லாம் வச்சு அதை வச்சு குளிப்பாங்க. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யாருக்குமே அதை காமிச்சா என்னன்னே தெரியல, இது என்னன்னே தெரியல, இது வந்து இது திண்ணீரா அப்படிம்பாங்க, திண்ணீர் சும்பா திண்ணீர் வைக்கிறதா
1: அப்படிங்கிறது.
0: மரத்துல மரத்துல தோதகத்தி மரத்துல செய்யப்பட்டது, நாலஞ்சு வச்சிருக்கோம். அதான் இப்ப சோப் ட்ரே சொல்ல போன, இப்போ கால பெண்களுக்கு வந்து சோப் ட்ரே, ஆனா அது வந்து எதுக்கு செஞ்சிருக்காங்க எப்படி என்ன விளங்குனாலுமே தெரியல, தெரியல.
1: அப்போ பாருங்க அந்த காலத்துல வந்து பெண்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களை வந்து அவங்க விட்டு வச்சிருக்காங்க, அதனாலதான் வந்து நீங்க இன்றைக்கு வந்து இதை சேகரித்து இந்த கால பெண்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல முடியுது. அப்ப அந்த கால பெண்களுக்கு வந்து நீங்க நன்றி தானே சொல்லணும், நம்ம நன்றி சொல்லணும், அதெல்லாம் செஞ்சு பயன்படுத்திருக்காங்க இல்லையா. ஏன்னா முக்கியமாக வந்து எல்லாருமே நம்ம கிட்ட இருக்க பொருட்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி சொல்லுவோம், ஒரு வரலாறு இருக்கும் பின்னாடி. இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு கொடுத்த சேலை, இது எங்க பாட்டியோட சேலையா, இது அந்த மாதிரி அவங்க வந்து தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் பெண்களிடம் இருக்கிறது. அதுக்கு வந்து நாங்க பெருமைப்பட்டுக்கிறோம்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: கோடை பண்பலை 100.5 இன்று மறுபகல் 11 மணிக்கு கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணிப்பவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பழம்பொருள் செல்வன் ராஜராஜன் அவர்கள்.
4: இந்த மாதிரியான பொருட்கள் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நாணயங்கள், அந்த நாணயங்கள் வந்து எவ்வளவு பழங்கால நாணயங்கள் வந்து உங்க கிட்ட இருக்குது சொல்லுங்க.
5: நாணயங்கள் வந்து நிறைய இடத்துல போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம். இந்தியாவில அச்சிட்ட முதல் நாணயம் நாங்க வச்சிருக்கோம்.
4: நீங்க தான் வச்சிருக்கீங்க. இந்தியாவில் அச்சிட்ட முதல் நாணயம்னா வந்து குப்த பேரரசு காலத்துல,
5: மௌரிய பேரரசு.
4: இந்தியாவில் நாணயங்கள் அச்சிடப்பட்டது வந்து
5: மௌரிய பேரரசு அடிச்சாங்க. அதுல இருந்து அப்புறம் கனிஷ்கர்கள், குசானர்கள், அசோகர், அப்படி சங்ககால சேர சோழ பாண்டியா,
4: அதுக்கப்புறம் அப்படியே வரிசை நாணயங்கள் வச்சு.
5: ஆமா, என்ன சிஸ்டர்?
4: அவங்க முத்திரை பதித்த நாணயங்கள் வச்சு.
5: ஆமா, இல்ல அது அவங்க அரசாங்க நாணயம், அரசாங்க அச்சிட்டுதான். ஒரு சைடு முத்திரை இருக்கும், அந்த நாணயங்கள் வந்து வேல்யூ என்னன்னா, ஒரு 2000 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், 1500 வருஷம் முன்னாடினா ஒரு காசு இப்ப மாதிரி பொருளாதாரம் கிடையாது. ஒரு ஒரு 500 ரூபாய்த்தால நீங்க போய் கடையில ஜாமான் வாங்கிட்டு 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு மிச்சம் 100 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வர்றது கிடையாது. இந்த காலத்துல ஒரு நாணயத்தை வச்சு ஒரு 10 யானை வாங்கலாம், இல்ல 100 குதிரை வாங்கலாம், இல்லைன்னா 4-5 கிராமங்கள் விலைக்கு வாங்கலாம். அவ்வளவு வேல்யூபிளான பொருளாதார வேல்யூ அந்த காலத்துல உண்டு. இதை வச்சு இது எப்படி எப்படின்னு பிள்ளைகள்லாம் கேட்பாங்க ஸ்கூல் காலேஜ்ல. அவங்களுக்கும் பழக்கி விட்டுருக்கேன், ஒரு நாணயத்தை வச்சு 10 யானைகள், 100 குதிரைகள், இல்லைன்னா ஒரு 10 கிராமங்கள் விலைக்கு வாங்கலாம். அவ்வளவு வேல்யூபிளான
4: கையில இருக்குது. ஆனா வந்து விக்கிறதுக்கு, யானை விக்கிறதுக்கு, குதிரை விக்கிறதுக்கு எல்லாம் ஆள் இல்ல, குதிரைகளும் அவ்வளவு இல்ல.
5: அப்படி பொருளாதார உயர்வான நேரத்தில் உள்ளது. அது இன்னொன்று வந்து 1526 இருந்து 1858 வரைக்கும் 333 வருஷம் 21 முகலாயர்கள் இந்தியாவை அரசாண்டாங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், முதலாம் பாபர், இரண்டாம் ஷாஜகான் அப்படின்ட்டு வரிசையா 21 ராஜா ஆண்டாங்க. அந்த 21 ராஜா காயின்னு நாங்க செட்டு காயின் வச்சிருக்கோம் வெள்ளி காயின். எல்லாமே வெள்ளி
4: காயின்.
5: கூடால வந்து ஜஹாங்கீருக்கு உடம்புச்செல்லாம் போயிருச்சு. அவரு அந்நேரம் அவங்க அவரு ஒய்ஃபு நூர் ஜஹான் அரசாண்டாங்க. அந்த நூர் ஜஹான் வந்து அந்நேரம் அவங்க பேர்ல நூர் ஜஹான் ஒரு இந்திய எழுத்துல இருக்கும். அந்த நாணயம் அச்சிட்டாங்க.
4: அவங்க
5: அது எங்ககிட்ட இருக்கு, ரொம்ப ரேர் நாணயம். அவரு ஜஹாங்கீர் உடல்நிலை தேறி திரும்ப அரசாட்சியில அமர்ந்ததும் அந்த நூர் ஜஹான் காயின்ஸ பூரா கொண்டு ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா வச்சிருக்கவங்க தலை துண்டிக்கப்படும் அறிவிச்சாரு. அதுலயும் ஒரு நாணயம் எங்ககிட்ட
4: தப்பிச்சிட்டீங்க.
5: ஆமா, அப்புறம் அந்த இது உத்தம சோழ நாணயம் ரொம்ப ரேரு, ராஜராஜ சோழனோட சித்தப்பா நாணயம்.
4: நீங்க பேசுறது கேக்குறதுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதுங்க ஐயா. இதெல்லாம் ஏதோ அவர்கள் தலைமுறையில் வாழ்ந்தவர் போல அவ்வளவு அழகான வரலாற்று தகவல்களை எல்லாம் சொல்றீங்க.
5: இருக்கு இருக்குல்ல இருக்கு அந்த உத்தம சோழ நாணயம் வச்சிருக்கோம். அது வந்து ஒரு புலிகொடி இருக்கும், வெண்கொற்ற கொடை இருக்கும், அது கீழே வந்து 2 மீன் படுத்து கிடக்கும். பாண்டியர் மதுரை பாண்டியர்ல அவமானப்படுத்தின மாதிரிதான் புலிகொடி வந்து ஏந்து சோழர்கள் புலிகொடி, பாண்டியர்கள் மீன் கொடி. அது கால் மாட்டுல, புலியோட கால் மாட்டுல 2 மீன் அப்படி அடிச்சிருக்காங்களா?

இத வந்து பாண்டியர்கள் வந்து அவமானமா கருதி பழிக்கு பழி வாங்கிடுவாங்க. ஆதித்ய கரிகாலன் இல்ல இல்ல இல்ல, அந்த இப்படி அவமானப்படுத்தினால அந்த ஆதித்ய கரிகாலன் அந்த மன்னரை இளவரசனை கொலை பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அதுக்கு அது சீக்கிரட்டாவே இருக்கு அரசாங்க இது, அது அது ரொம்ப ரேர் நாணயங்கள் நான் வச்சிருக்கோம்.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
1: டி கே சிதம்பர முதலியார், கி ராஜ நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

0: நாளை செப்டம்பர் 16 தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
0: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: கோடை பண்ணலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணிப்பவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பழம்பொருள் செல்வன் ராஜராஜன் அவர்கள்.
5: வேற என்ன பொருள்லாம் வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒரு பெரிய
6: வரலாறு இருக்கு. இன்னைக்கு பேசுனா நாளைக்கு நேரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பொருட்கள் இருக்கு.
5: நிகழ்ச்சிகள் பண்றவங்க எல்லாம் நம்ம மேல என்ன செய்வாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில 10 மணி 11 மணிக்கு முடிச்சோம்னா அவ்வளவு இருக்கு உங்க கிட்ட விஷயம் இல்லையா?
6: இருக்கு, வரலாறு இருக்கு, ஆதாரத்தோட வரலாறு இருக்கு.
5: ரொம்ப மகிழ்ச்சி.
6: அப்புறம் அந்த ஒரே இருந்து சொல்லிடுறேன். அந்த காலத்துல வீட்டுல வந்து எல்லாரும் வீட்டுல தலவாசல்ல வந்து எழுதகம் இருக்கும், பட்டி பழகம் பாங்க, கண்ணாடி பழக, வென்டிலேட்டர் பழக, பட்சி பழகம் பாங்க, அதுல கஜலட்சுமி யானை இதெல்லாம் இருக்கும்,
5: அந்த
6: உருவங்கள் இருக்கும், கொத்தப்பட்டிருக்கும். அதுல வந்து இப்ப மாதிரி உங்களுக்கு டோர் நம்பர், பிளாட் நம்பர், ஏரியா பேரு, ஊர் பேரு, இந்த இதெல்லாம் அதிகமா இருக்காது. பெரும்பாலும் டோர் நம்பர், பிளாட் நம்பர், தெரு நம்பர் இதெல்லாம் இருக்காது. அதுக்கு ஒரு அடையாளம் ஒருத்தவங்க ஊர்ல போய் நீங்க போய் தேடி போனீங்கன்னா அந்த ஊர்ல வந்து இந்த கஜலட்சுமி வீடு இருக்குல்ல, அதுக்கு எழுத்த வரிசையில 3வது சந்து போ, இல்ல அந்த கஜலட்சுமி வீட்டுக்கு பின்னாடி போ அப்படின்பாங்க. ஆமா, அடையாளமா இருந்தது அந்த எழுதகம். அது பேரு இப்ப வந்து பட்டிப்பழக, பச்சி பழகன்னு பேரு மருவிருச்சு. ஆனா சிலப்பதிகாரத்திலயும் சிலப்பதிகாரத்துல அந்த பேரு வருது. பட்டினப்பாளையிலயும் இருக்கு எழுதகம், சிலப்பதிகாரத்திலயும் பட்டினப்பாளையமே எழுதகம்ங்கிற வார்த்தை இருக்கு. அது
5: அந்த உருவங்களை செதுக்கக்கூடிய ஒரு கலைநுட்பம்.
6: ஆமா, அது இருக்கு. அதுக்கு வேற நிறைய வச்சிருக்கோம். தூண்ல செதுக்கப்பட்டது, வீட்டுக்குள்ள தூண்ல காவல் தெய்வம் செஞ்சது, நிறைய
5: கலைநயமிக்க மனிதர்கள் வாழ்ந்து மறைந்து
6: வாழ்ந்திருக்காங்க. ஆமா ஆமா, நாங்களும் இப்ப ஒரு மங்கை சிற்பம் வச்சிருக்கோம். பெண்கள்ல வந்து பேதை, பெகும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிலம்மன், 7 பருவகாலங்கள் இருக்கு. நாங்களும் ஒரு மங்கை உருவ சிற்பம் வச்சிருக்கோம். ஒரு 3 அடியில் அது பாத்தீங்கன்னா அவ்வளவு உயிரோட்டமா இருக்கும். அதுல அவ்வளவு பாதங்கள்ல இருந்து உச்சி வரைக்கும் உள்ள அணிகலன்கள் அப்படியே கொத்திருப்பாங்க. கரண்ட் இல்லாத காலத்துல கை வேலையில. ஆமா, நெத்திச்சோடி, ஒட்டியானம், சூரியவரை, சந்திரவரை, இடுப்பு, சலங்கை
5: வந்து தொழில்நுட்ப உதவியோடு இப்படிப்பட்ட உருவங்களை எல்லாம் வந்து செதுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு மரத்துல வந்து குங்குமச்சிமிழ் போல அது வந்து பார்க்கும் பொழுது அது கோவில் கோபுரம் மாதிரி இருக்கு. அதை திறந்து பார்க்கும் பொழுது அதுல உள்ள வந்து குங்குமச்சிமிழ் இருக்குது. இதெல்லாம் தொழில்நுட்ப உதவியோடு செய்யறாங்க இன்றைக்கு. இதெல்லாம் இல்லாத காலத்திலயே இதை விட பிரமிக்கத்தக்கதான உருவங்கள்
6: இருந்திருக்கு.
5: அருங்காட்சியகத்துல வந்து கொண்டு வைக்கக்கூடிய அந்த மாதிரி அழைப்பெல்லாம் உங்களுக்கு
6: வரலையா? அவங்க அருங்காட்சியகத்துல இருந்து ஃப்ரீயா தான் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம பேரை போட்டு பதிஞ்சுக்கிடுவாங்க. 1000 ஆண்டுகள் ஆனாலும் என் பேர் நிலைச்சிருக்கும்.
5: ஆனா
6: வில மதிப்பு இல்லாத பொருட்கள் அது. நம்ம இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் காலேஜ்ல கொண்டு போய் காமிச்சு அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டு போவாங்க. அதே எங்களுக்கு ஒரு கிரீடா மாதிரி. அது
5: உங்களோட குடும்பத்தினர், குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய பேர குழந்தைகள் இவங்க எல்லாம் வந்து இதை பாதுகாக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் வச்சிருக்காங்க?
6: அது பிள்ளைகளுக்கும் எங்க கூட லீவ் இன்னைக்குலாம் வருவாங்க, ஸ்கூல் காலேஜுக்கு வருவாங்க, நான் சொல்றத பாத்துக்கிடுவாங்க.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மறுபகல் 11 மணிக்கு கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணிப்பவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பழம்பொருள் செல்வன் ராஜராஜன் அவர்கள்.
1: நிறைய இருக்கு வரலாறு, கதை, உண்மை கதைகள்.

0: மறந்தது, மறைக்கப்பட்டது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சொல்றீங்கள, நாளைக்கு நேரம் வரைக்கும் பேசிட்டே
1: இருக்கலாம்.
0: ஆமா சார், அவ்வளவு கதையாது.
1: ஒரு உண்மை வரலாறு, பாடல் கொடுக்கணும், இடையில விளம்பரங்கள் கொடுக்கணும், அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம போக மாட்டேன்னு சொன்னாலும் அடுத்த நிகழ்ச்சிக்காரும் வந்துருவாங்க.
0: ஆமா சரி சார்,
1: போக நம்ம போய்தானே ஆகணும். இந்த பொருள்கள் எல்லாம் நீங்க சேகரித்து வைக்கும் பொழுது செய்தித்தாள்கள்ல, மாத வார இதழ்கள்ல இதெல்லாம் தெரிய வந்திருக்கு. அப்புறம் வந்து செய்திகள்ல, ஆமா செய்திகள்ல வந்து உங்களுடைய செய்திகள் வந்து இடம்பெறும். அதுக்கு பிறகு வந்து இப்படி வானொலியில நம்ம வந்து உங்களை அழைத்து பேசுறோம். இப்ப நிறைய சமூக வலைதளங்கள் மூலமாக இதை நீங்கள் தெரியப்படுத்துவதற்கு, வெளி உலகுக்கு சொல்வதற்கான ஒரு களம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு பிரத்யேகமாக இந்த மாதிரியான தளங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்துறது உண்டா? யூடியூப் அந்த மாதிரி எதுவும்
0: இல்ல, நான் சொந்தமா வச்சுக்கிறது இல்ல. அது இந்த யாரு வருவாங்க மெசேஜ் அப்பக்கப்ப கேப்பாங்க, அவங்க அவங்க யூடியூப்ல போட்டுக்கிடுவாங்க. ஏதோ லட்சத்தை தாண்டிருச்சிம்பாங்க லைக்.
1: மற்றவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க, இது நீங்களே பயன்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கல இதுவரை?
0: எடுக்கிறேன்.
1: இதை வந்து தலைமுறை கிட்ட சொல்லி அதை செய்யலாம்.
0: பொருட்களை
1: வந்து நீங்க பாதுகாத்து வைக்கிறது அப்படின்றதே வந்து முழு நேர வேலையாவே இருக்கும் நினைக்கிறேன் இது உங்களுக்கு, இல்லையா?
0: ஆமா, அப்படி ஆர்வமாயிருச்சு, ஆர்வத்துல இருக்கும்.
1: மகிழ்ச்சி. யாராவது வந்து இதை பார்க்கும் பொழுது இல்ல பாக்க வரவங்க உங்ககிட்ட வந்து இவ்வளவு வெள்ளை தரேன், நீங்க அதை எனக்கு கொடுங்க அப்படின்றது மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க.
0: ஆமா, அது நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னைக்கும் கேட்டு வரைக்கிட்டு தான் இருக்காங்க. துட்டு வந்து இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு போயிடும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு. அந்த பொருள் நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கு மதிப்பு, நம்மள தேடி நாலு பேர் வருவாங்க.
1: அமெரிக்கா இப்பதான் நீங்க நிக்கிறீங்க, போங்க.
0: மாதிரியான
1: பொருட்கள் மட்டுமல்ல, காலம் கடந்தும் வரலாற்று சிறப்பை சொல்லும் பொருட்கள் மட்டுமல்ல, உங்களை போன்ற கலைஞர்களும் பொக்கிஷம் தான். தலைமுறைக்கும் அதை வந்து சொல்லுங்க, உங்க தலைமுறைக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை பற்றி சொல்வதற்கான ஒரு களத்தையும் ஏற்படுத்தி கொடுங்க. இப்படிப்பட்ட பொருட்களுடைய பெருமை வந்து நமக்கும் பெருமை, இல்லையா? மகிழ்ச்சிங்க ஐயா. இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் சேகரிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ராஜராஜன்?
0: நானு அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு தக்கன ஒண்ணு பேனாவா சேகரிக்கிறவங்க இருக்காங்களே, கடிகாரங்கள் கை கடிகாரம் சோர் கடிகாரங்களா செய்யறவங்க சேகரிக்கிறவங்களும் இருக்காங்க, ஸ்டாம்ப்ஸ் கேக்குறவங்களும் இருக்காங்க,
1: நாணயங்களும்
0: சேர்க்கறவங்க இருக்காங்க. இதனால சேகரிக்கிற பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வந்து அனாவசிய செலவு வராது. நாலுதான் சேர்த்து வச்சு ஒரு பேனா வாங்கணும், ஸ்டாம்ப் வாங்கணும், பழைய நாணயங்கள் வாங்கணும், சேகரிச்சவனுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனா கவர்மெண்ட்லயும் இப்ப ஒத்துழைக்கிறாங்க, ஸ்கூல் காலேஜ்ல ஒத்துழைக்காங்க. பழைய வீட்டுல உள்ள பழைய பொருட்கள், உரல், சொலவு, உலக்க இந்த மாதிரி கொண்டு வந்து தை தை மாசத்துக்கு நிறைய கண்காட்சி வைக்கிறாங்க. இது பெண்கள் பிள்ளைகள் மனசுல வந்து ரொம்ப உற்சாகமாயிருது. வீண் செலவு பண்ண மாட்டாங்க, வேற எதுலயும் கெட்ட பழக்கங்கள் போக மாட்டாங்க. பீடி சிகரெட் இந்த மாதிரி எதுலயும் போகமா நாட்டம் வராது. இப்படி உள்ளவங்களுக்கு ரொம்ப அபூர்வமாயிருங்க, பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: தேடல் அதிகமாகும், அதை பற்றிய அறிவு வளரும், ஆர்வம், இதெல்லாம் வந்து நிச்சயமாக
0: ஒரு நல்ல பொழுதுபோக்கு. நல்ல பொழுதுபோக்கும் கூட, அது
1: பொழுதுபோக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையே என்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியமாக நினைத்து, பணத்தை பெரிதாக நினைக்காமல் இந்த மாதிரியான பொருட்களை பாதுகாப்பதும் அது அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் இருக்கிறது
0: உங்களுக்கு.
1: நல்ல ஒரு கலைஞர் நீங்க, கலை ரசனை மிகுந்த ஒரு கலைஞர். சேகரிப்பு அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்றது மட்டும் இல்லாம அதற்கு பின்னால நிச்சயமாக இதை நீங்க பாதுகாக்கிறதுக்கும், ஒவ்வொரு பொருளையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் இதுக்கான ஒரு விலை நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், இல்லையா? எதையுமே வந்து நம்ம செலவு செய்யாம வந்து இது மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அதையெல்லாம் பெரிதாக கொள்ளாமல் இப்படிப்பட்ட பொருட்களை வந்து பாதுகாக்கிறது, இதை வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இதை காட்சிப்படுத்துவது,

0: அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்றீங்க. வெளிநாட்டவர்கள் யாராவது உங்களை தேடி வந்திருக்கிறார்களா?
1: ஆமா, அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்துல அங்க மாணவ மாணவிகள் எல்லாம் வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் மலேசியால இருந்து வந்திருக்காங்க, யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, எல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்ப ஜனவரி மாசம் கூட 9 மாசத்துக்கு முன்னாடி 8 மாசத்துக்கு முன்னாடி மலேசியால இருந்த மாணவ மாணவிகள் வந்தாங்க. நம்ம தமிழ்காரங்க இங்கிருந்து அங்க போனவங்க, அங்கேயே செட்டில் ஆனவங்க, அங்கேயே பிறந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து அவங்க எல்லாம் பேசுற தமிழ கேட்கறதுல அப்படியே உலக வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி சந்தோஷம், உலக வாழ்க்கையை முடிச்சிட்டு போற மாட்டாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க பேசுற கொஞ்சம் தமிழ் இருக்குல்ல, கித்திக்கே அப்படி பேசுறாங்களா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களே எங்க பொருளை பார்க்க வந்து ஆச்சரியப்பட்டுட்டு போகவே மனசு இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்காங்க அமெரிக்காக்காரங்களும் வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க, பொருட்கள் பார்த்திருக்காங்க, நாணயங்கள் பார்த்திருக்காங்க, கொலம்பியா பல்கலைக்கழகத்துல இருந்து வந்து அது மாதிரி நிறைய வந்திருக்காங்க.
0: ஜப்பான் யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு குறிப்பாக அங்க வந்து பதிவு பண்ணுவாங்க இல்லையா?
1: தமிழர்கள் தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க, பாத்திருக்காங்க. ஆமா சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ராஜராஜன் ஐயா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து சேகரிக்கிறதுலயும் சமீபத்துல என்ன அந்த மாதிரி பொருள் எதுவும் எங்க இருந்து ஏதாவது சேகரிச்சுட்டு வந்தீங்களா, கொண்டு வந்தீங்களா?
1: 14 கிலோல சிம்ம யாழி நிறைய இருக்கு.
0: காட்சிப்படுத்துறதுக்கு
1: ஒரு 300 பொருள் போனா அவ்வளவுதான் வைப்போம், அதுக்கு மேல கொண்டு போய் டிஸ்பிளே பண்ண முடியாது.
0: மகிழ்ச்சிங்க ஐயா, சொன்ன மாதிரி எப்படி ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னா புதை பொருள் ஆராய்ச்சி அதுல எல்லாம் வந்து தோண்ட தோண்ட நிறைய பொக்கிஷங்கள் வெளியே இருக்குமோ, அதே மாதிரிதான் எப்பவுமே இந்த பண்டைய கால சேகரிப்பு பழங்கால விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். நேரம் தான் பத்தாது, போதாது.
1: அதான் இந்த வரலாறு வந்து பழங்காலத்து வரலாறு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு நேரம் வரைக்கும் பொருள், பொருளோட காலங்கள், இந்த மாதிரி எல்லாமே அதுல இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆமா சார்,
0: மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பொருட்களை சேகரிங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் மூலமாக வெளி உலகிற்கு தெரிய வரட்டும்.
1: வாழ்த்துக்கள்
0: ஐயா, வாழ்த்துக்கள். பண்பனி 1.5 கலையும் காணமும் நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு பழங்கால சேகரிப்பு பொருட்கள் எல்லாம் வந்து அதற்கான வரலாறுகள் எல்லாம் வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நேர்கள் வந்து கலையும் காணமும் நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப ரசிச்சு கேட்டிருப்பாங்கன்னு நம்புறோம்.
1: நன்றி,
0: நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.

0: இனி நம் கோடை பண்பலை 100.5 பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்தில் இருந்து. முன்பாக செய்தி சுருக்கம்.
1: 11 மணி தொடர்பது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மை

ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 112320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4வது சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் உக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. விதிகள் பல படித்து இயற்பியலை துணையாக கொண்டு கணிதத்தில் கோலமிட்டு உலகையே இயக்கும் உன்னத கலைஞன், ஒளியூட்டும் மின்சாரம், பிரம்மாண்டமான பாலம், உயரமான கட்டிடங்கள், மருத்துவ தொழில்நுட்பம், செயற்கைக்கோள் ஏவுகணைகள், அத்தனையிலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் உழைப்பையும் கொட்டி தீர்க்கும் உன்னதங்கள் பொறியாளர்கள். அவர்களை போற்றும் விதமாய் கோடை பண்பலை 100.5 பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்திலிருந்து. வளாகத்தில் காத்துக்கொண்டிருக்கிறார் அறிவிப்பாளர் கானல் மேனன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி
6: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்
7: டி கே சிதம்பரம் முதலியார் கி ராஜநாராயணன் தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம் செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை
6: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை சேதாரம் இல்லை
7: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை
8: வணக்கம் நேயர்களே கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு நம்ம வந்து பொறியாளர் தினம் அப்படின்றதுனால வான் இயற்பியல் ஆராய்ச்சி மையத்துல நாம இங்க இருக்கிறோம் இங்க ஒரு சின்ன இவெண்ட் நடக்குது என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்ன சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கட்டிடக்கலை பொறியாளரான விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினத்தை வந்து பொறியாளர் தினமாக நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல நம்ம இருந்திருக்காங்க ராஜலிங்கம் ஐயா அவர்தான் வான் இயற்பியல் ஆராய்ச்சி மைய பொறுப்பாளரா இருந்தார்

0: அவருங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கூட இருந்தாங்க, நிறைய பேசணும் அப்படின்னு கூட ஆர்வப்பட்டாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் அபிஷியல்ஸ் வந்ததுனால அவங்க கொஞ்சம் உள்ள போயிருக்காங்க. இப்ப அது வரைக்கும் நண்பர் ஒருத்தர் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்களேன்.
1: என் பேர் கிருஷ்ணசாமி, இங்க கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியில வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எப்படி சார், என்ன மாதிரியான வேலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க?
1: இங்க நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியில பாத்தீங்க அப்படின்னா 125 மேல வருஷத்துக்கு மேல சூரியன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க மேஜரா நம்ம சூரியன்ல இருக்க கரும்புள்ளிகள் சன்ஸ்பாட்னு சொல்லுவோம், அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம இங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் சைடு நான் ஹேண்டில் பண்ணிட்டு
0: இருக்கேன். சிறப்பான ஒரு நாள் என்ன பொறியாளர் தினமா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பொறியாளர் தினம்னா பிறந்த தினத்தை பொறியாளர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். வானி இயற்பியலுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், இது என்ன சிறப்பா நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லலாமா?
1: எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் கட்டடக்கலை இல்லாம இல்ல, இங்க பில்டிங் இல்ல, பில்டிங்ஸ் இல்லைன்னா ஐஏவே இல்ல. சோ விசேஷராயா வந்து இங்க எல்லாத்தோடையும் கலந்தா இருக்காரு. சோ
0: அதனால அவர் கலந்து இருக்கிறார், முதன்மையாக இருக்கிறார். இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா வான் இயற்பியல் மைய பொறுப்பாளர் ராஜலிங்கம் ஐயா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம். சார் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
0: கொஞ்சம் பிஸியாவே இருக்கிறீங்க நீங்களும். எப்படி சார், என்ன ஈவெண்ட் இங்க நடந்துட்டு இருக்கு? என்ன
2: இன்று அனைவருக்கும் பொறியாளர் தின வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
2: இந்த கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்துல வந்து பொறியாளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக வந்து நம்ம சிறப்பு அழைப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு, அதாவது ஸ்பெஷலா இன்ஜினியரிங் படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தோம். அதாவது கொடைக்கானல் வந்து ஒரு மிக அருமையில் உள்ள காலேஜஸ்கள், திண்டுக்கல், தேனி மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடு, அந்த மாவட்டத்துல இருந்து இப்ப கிட்டத்தட்ட 7 மாவட்டத்துக்கு வந்து மாணவர்கள் மாணவிகள் வந்து இங்க வந்திருக்காங்க.
0: பொறியியல்
2: மாணவர்கள் வந்திருக்காங்க. எல்லா டிஸ்பிளினும், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல் படிச்சவங்க எல்லா மாணவர்களும் அவங்க ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய அறிவு என்னென்ன அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்காங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து மினி ப்ராஜெக்ட்ஸ் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இங்க அருங்காட்சியகத்துல விவி ஹால் இருக்குங்க, கொடைக்கானல் அதுல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, போட்டிகள் இருக்கு.
0: என்ன மாதிரியான போட்டி?
2: ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ்ல வந்து யார் வந்து பெட்டரா வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொறியாளர் தினத்துல வந்து அவங்க இவ்வளவு நாள் யூஸ் படித்த அறிவு
0: மாடல்
2: கொண்டு அந்த மாடல்ல வந்து என்ன சிறப்பம்சம் இருக்கு, அதுல எவ்வளவு காஸ்ட் கம்மியாகவும் அறிவியல் தொழில்நுட்பம் அதிகமாகவும், இது வந்து இன்றைய தொழில்நுட்பத்துக்கு தேவையான உதவிகள் அந்த மாதிரி தொழில்நுட்ப ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பா வந்து அவங்க ஊக்குவிப்பு மூலமாக ஒரு மொமெண்டோ வளைச்சு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் கொடுத்து அவங்க ஊக்கப்படுத்துறோம். இது வந்து இந்தியாவுக்குள்ள நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்வு. நம்ம கிட்டத்தட்ட கொடைக்கானல் வானிலை ஆய்வகத்துல வந்து இது 3வது வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: இது இதுக்கு முன்னாடி தேசிய அறிவியல் தினத்திற்கெல்லாம் வந்திருக்கோம் நாம, இது முதல் முறையாக பொறியாளர் தினத்திற்கு வந்திருக்கோம் இல்லைங்களா? அது கொஞ்சம் எப்படி அப்படின்றது தான் யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன மாதிரியான, ஏன்னா அவர் விசேஷரையா நிறைய அவரு பொறியியல் கல்லூரிகள்லாம் உருவாக்கினார்,
2: கல்லூரி கட்டியிருக்கிறார்.
0: முதல் தானியங்கள் அவருடைய கண்டுபிடிப்பு தான் காப்புரிமமும் அவர் பெற்றவர். அந்த மாதிரி அவர் கட்டிடக்கலையில ஒரு பெரிய
2: நிபுணர்.
0: நம்ம ரெண்டு பேருங்களை நம்ம ஆத்தர் காட்டன் எடுத்தோம்னா அதுக்கு அடுத்து நிற்கக்கூடிய ஒரு நபரா விஸ்வேஸ்வரையா இருக்காரு. இது இயற்பியல் முற்றிலும் மாறுபட்டது இல்லையா? வான் இயற்பியல்,
2: வான் இயற்பியல் இருந்தாலும் கூட அதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் டெக்னிக், சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்க ஒரு டெலிஸ்கோப் தொலைநோக்கி இருக்கு, அந்த தொலைநோக்கி
0: அமைப்பு
2: வடிவமைக்கப்பட்டது ஒரு என்ஜினியர் பிளஸ் சயின்டிஸ்டாக. இன்ஜினியர் இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், ஆனா அவர் வந்து பிற்காலத்துல சயின்டிஸ்டாவும் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களினாலதான் இந்த டெலிஸ்கோப் எல்லாம் வடிவமைக்கப்பட்டது.
0: சரி,
2: அப்ப ஒரு தொலைநோக்கி வடிவமைக்கணும்னா ஒரு என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும்? ஒரு டெலிஸ்கோப் அமைக்கணும்னா ஒரு மெக்கானிக்கல் டிசைன் போடணும். அந்த டெலிஸ்கோப் நிறுவனம்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், சிவில் இன்ஜினியரிங் வேணும். அந்த டெலிஸ்கோப் மூவ் பண்ணி, அதாவது சன்ன வந்து நம்ம சூரியனை ஆராய்ச்சி பண்றோம் கொடைக்கானல்ல, காலையில மார்னிங் 7:30 இருந்து ஈவினிங் 5:30 மணி சூரியனை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும். சூரியனை என்ன ஆராய்ச்சி பண்றோம்னு அதையும் சொல்லிடுறேன். சூரியன் ஆராய்ச்சி பண்ணா நம்ம வெறும் கண்களால சூரியனை
0: பார்க்க முடியாது.
2: அதுல வந்து பார்க்கக்கூடிய வேற ஒன்னு அவுட்டர் லேயர் மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம சூரிய தொலைநோக்கி மூலியமா, ஒவ்வொரு தொலைநோக்கி மூலியமா, ஒவ்வொரு எப்படி வந்து

0: பூமியில வெவ்வேறு அடுக்குகள் இருக்கிற மாதிரி சூரியனும் பல்வேறு அடுக்குகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அடுக்குகளையும் நம்ம சரியாக பார்க்கணும்னா ஒவ்வொரு தொலைநோக்கியும் ஒரு ஃபில்டர்ஸ் போட்டு அப்சர்வேஷன் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 தொலைநோக்கி தொடர்ந்து காலையில இருந்து மாலை முடியும் எப்ப போல சூரியன் இருக்குமோ எல்லா அனைத்து தொலைநோக்கியும் சூரியனை பார்த்துக்கிட்டே
1: இருக்கும்.
0: இந்த மாதிரி வசதிகளா இருக்கு. இப்ப நான் சொல்றது பார்த்தா இந்த மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், அதுக்கு டெலஸ்கோப் இயங்குறதுக்கு பவர் வேணும், அத முழுமை இயங்குறதுக்கு காலையில இருந்து ஈவினிங் இயங்குறதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேணும். இப்ப அனைத்துமே வந்து இதுல வந்து இன்வால்வ்
1: ஆயிருக்கு,
0: பொறியியல் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு.
1: அப்ப அனைத்து இன்ஜினியர்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதனால இன்ஜினியர் இல்லாம எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க
0: எதுவுமே இல்ல இன்ஜினியர் ஒரு ஒரு கட்டடத்துக்கு எப்படி பேஸ்மெண்ட் முக்கியமோ எல்லா விதமான சயின்டிபிக் இன்ஸ்டியூஷனுக்கும் இன்ஜினியர்ஸ் வந்து வெரி வெரி
1: அடிப்படை.
0: அதுலதான் எல்லாமே எதுவுமே இயங்க முடியாது. இப்போ ஒரு தொலை மேல வந்து சேட்டலைட் அனுப்புறவங்களும் இஸ்ரோ வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புது, அந்த சேட்டலைட்டை ஃபுல்லா உருவாக்க முடியாதவர்கள் அனைத்து பொறியாளர்கள். அதை வந்து எப்படி அந்த டேட்டாவை எடுத்து எப்படி உபயோகப்படுத்தும்னு சொல்றதுதான் அறிவியலாளர்கள், அந்த சயின்டிஸ்ட். பட் அதை வந்து உருவாக்குறது ஃபுல்லா பொறியாளர்கள் தான்,
1: பொறியாளர்கள்
0: அது பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த பொறியாளர்களுமே கொண்டாடப்படுகிறது.
1: நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் விளம்பரம்லாம் நாங்களும் தர வேண்டியிருக்கு. ஏன்னா நேரடி ஒளிபரப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் விளம்பரம் இடைவேளை இருக்கு. ஒரு சின்ன பாடலையும் கேட்டுட்டு திரும்ப உங்களை சந்திக்கலாமா இல்லை பிஸியாக இருப்பீங்களா? இருப்பீங்க. சரி, ரொம்ப நன்றி சார். கோடை பண்பலை 100.5 இந்த மெகா கெட்ஸில் சிறப்பு தேடி வரும் பண்பலை பொறியாளர் தினத்தை முன்னிட்டு வான் இயற்பியல் ஆராய்ச்சி மையத்தில் இருந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது.
2: கோடை பண்பலை 100.5 பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: இந்த

0: ரசம் தன்கோ.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல்பொடி.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: ரவாவா? போரான டிஷ்.
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: ஆராய்ச்சி மையத்துல இருக்கிறோம். இங்க வந்து பொறியாளர் தினத்தை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல நடந்துட்டு இருக்கு, ஈவென்ட்ஸ் போயிட்டு இருக்கு, போட்டியாளர்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க, கல்லூரி மாணவர்கள் கேம்பஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதை விட இயற்கை ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும் பொழுது கொடைக்கானல் முழுமைக்கும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கி இருக்கு. இயற்கை அப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த வான் இயற்பியல் ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கிறது. இந்த நேரத்துல நமக்கு முன்னாடி ஐயா இருக்காரு சார். வணக்கம்.
4: வணக்கம். என் பேர் குமரவேல். இந்த அருமையான தினத்துல உங்களை எல்லாரையும் கொடை பண்பல் மூலியமா சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி.
3: உங்களுக்கு பொறியாளர் தின வாழ்த்து.
4: உங்களோட மிக்க நன்றி. உங்களுக்கும் உரித்தாக ரொம்ப அருமையா இங்க நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 காலேஜ், ஒரு 4 காலேஜ் வந்துட்டு இருக்காங்க. காலேஜில இருந்து பொறியியல் மாணவர்கள் எல்லாம் வந்து இனாகுரேஷன் செக்ஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து நிறைய எக்ஸிபிட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க காலேஜ் அவங்களுடைய சொந்த எண்ணத்துல உருவான நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்க எக்ஸாமின் பண்ணி அதற்கான பரிசுகளை அறிவிக்க இருக்கிறோம்.
3: என்ன மாதிரியான பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க? வியந்து பார்த்த பொருள் கண்டுபிடிப்பு, அவங்களுடைய எந்த தயாரிப்பு உங்களை வியக்க வைத்தது அப்படின்னு இந்த நேரம் சொல்லலாம்.
4: ரொம்ப வியக்க வைத்ததுனாக்கா ரொபாட்ல வந்து நிறைய பேர் வந்து ரொபாட்டிக் ரிலேட்டட் பிரசன்டேஷன் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில இதுல ரொம்ப அபரிதமா இருக்குது. பட் பரிசு அறிவிக்காதனால நான் எல்லாத்தையும் சொல்ல
3: முடியாது.
4: இருந்தாலும் அந்த ரொபாட்டிக்ஸ் ரிலேட்டட் ரொம்ப அருமையா எல்லாருமே கவர்ந்திருக்கு. எங்களை மட்டும் இல்ல,
3: ஏஐ உலகத்தையே ஆளும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து மனிதர்களே அதை கொஞ்சம் ஓவர் டேக்கும் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றிய உங்களுடைய கருத்து?
4: அதோட கருத்துன்னு சொல்றத விட அதுல ஒரு பார்ட் வந்து இன்ஜினியரோட பார்ட் இருக்கு. இன்ஜினியர்ஸ் எல்லாரோட பார்ட் இருக்குது, அதை தவிர்க்க முடியாது. வந்து ஓவர்கம் பண்ணுமா என்ன அப்படிங்கறதும் அதை பொறுத்துதான் இருந்து பார்க்கணும்.
3: இல்ல சமீபத்திய செய்திகள் அதை
4: செய்திகள் இருக்கு. நம்ம வந்து இன்ஜினியர்ஸ்ங்கிற முறையில பார்க்கும்போது அத்தன்டிக்கா எல்லாமே சொல்லணும். அது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.
3: பொறுத்திருந்துதான் பார்க்கணும். காலம் தான் பதில்
4: சொல்லணும். காலம் தான்
3: சரி. இப்ப மாணவர்களும் வியந்தது அந்த இதுதான் சொல்றீங்க, ரொபாட்டிக்ஸ் அந்த விஷயம் தான். அதை தவிர்த்து மாணவர்கள் எதை நோக்கிய தங்களது பார்வையை திருப்ப வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: திருப்ப வேண்டும்ட்டு நான் எதுவும் இது பண்ணல. இதுலயே வந்து நிறைய இப்ப உள்ள மோஸ்ட்லி இந்த ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா அவங்களுடைய திங்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதையே நம்ம வந்து பல விதமான பரிமாணங்கள்ல

0: பார்க்கணும்னு தான் கூப்பிடுங்க. திருப்பணம் அப்படிங்கிறது என்னுடைய இது கிடையாது, இது என்னுடைய தலைமையாக கருத்தும் கூட. இதையே டெவலப் பண்ணி கொண்டு போ
1: கொண்டு போகலாம் அப்படின்னு.
0: துறைகளில் இதுல வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த துறைகள் நீங்கள் வந்து எடுத்தாலும் அதுல பேசிக் ஒரு ஒரு சின்ன ஒரு லாங்குவேஜே படிச்சவங்களை அந்த அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல பேசிக் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா பில்டிங் நல்லா இருக்கும். ஸோ அந்த பேசிக்ங்கிறது எந்த துறையை நீங்க எடுத்தாலும் சரி, அது சயின்டிபிக் சைடா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சைடா இருந்தாலும் சரி, பேசிக் மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுங்க. அதான் என்னுடைய தலைமையான வேண்டுகோள்.
1: அடிப்படைய மிக வலுவாக கட்டி எழுப்புங்கள், இளைய சமுதாயம் வருங்காலத்திற்கு உத்தரவாதத்தை வழங்க முடியும்னு சொல்லி இருக்கீங்க. அடிப்படைய சிறப்பாக அமைப்பதற்கு நீங்களும் சில பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நாங்களும் உங்களோட இணைப்பிலேயே இருக்கிறோம், தொடர்பிலேயே இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது மாணவர்களும் சரி, இல்ல பள்ளி மாணவர்களுக்கும் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கீங்க. அதே போல இப்ப கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. சிறப்பாக செய்யட்டும், நடக்கட்டும் உங்களுடைய பணிகள். வாழ்த்துக்கள். அது கூட பண்புடைய 100.5 மெகாஹெர்ட்ஸ். அடுத்து நம்ம பாடல் கேட்டு திரும்பவும் சந்திக்கலாம்.
0: நன்றி.
1: நன்றி.
2: கோடை பண்பலை 100.5 பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை வழங்கியோர் வசந்தன் கோ.

0: பண்பலை நூறு புள்ளி ஐந்து மெகா ஹெர்ட்ஸ்ல நாம வந்து சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு பொறியாளர் தினத்தை முன்னிட்டு வான் இயற்பியல் ஆராய்ச்சி நிலையம் அந்த வளாகத்துல இருக்கிறோம், கொடைக்கானல இருக்கிறோம். திரும்பவும் ஐயா இருக்காரு, நிலைய பொறுப்பாளர் ராஜலிங்கம் ஐயா. ஐயா வணக்கம். திரும்பவும் இப்ப நீங்க கொடைக்கானல் அப்படின்ற பூர்வீகத்தை கொண்டவங்க அப்படின்ற ஒரு இது தெரியும், அட்டும்பட்டி தான் உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம். சரி, இப்ப நம்ம வந்து நிறைய செயற்கைக்கோள்கள்லாம் அனுப்புறோம் வைக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா ஆதித்யா வந்துருக்கோம். அது L1 பாயிண்டா சார்? L1 பாயிண்ட். L1 பாயிண்ட்ல நிக்குது அப்படின்னா நம்ம படிக்கிறோம், ஆனா இது எதுவுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப சூரியன் பாத்துக்கோங்க, இவ்வளவு ஹீலியத்தை ஹைட்ரஜன் மாத்துதான், ஹைட்ரஜன் ஹீலியா மாத்துதான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. காந்த புயல்ன்றோம், பக்கத்துல போய் புகைப்படம் எடுத்திருக்குன்னு சமீபத்திய செய்திகள்லாம் சொல்லுது. என்னதான் சார் நடக்குது, அது என்னதான் அது?
1: ஓகே, எங்களுடைய வானியல் ஆராய்ச்சி மையம் முதல் முதல்ல ஆரம்பிச்சது 1999 கொடைக்கானல் நிறுவப்பட்டது. அதன் பிறகு காமூர் அப்சர்வேட்டி, இது கொடைக்கானல் சூரிய ஆய்வகம் நடைபெற்று கொண்டே இருந்துச்சு, சூரியனை பற்றி ஆராய்ச்சி. அது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து நட்சத்திரத்தை படிக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் தேவைப்படுதுன்னு எங்களுடைய முன்னோர் ஐயா MK வேணுப்பாப்பு அவர்கள் வந்து போய் வந்து ஜவ்வாது மலையில வந்து ஒரு அப்சர்வேட்டி நிறுவினாரு. அது பேர் காமூர் அப்சர்வேட்டி. இது ரெண்டு நிறுவன பின்னாடி 1971 இந்த கொடைக்கானல் அப்சர்வேட்டி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்ப கழகத்துக்கு கீழே இந்திய தன்னாட்சி நிறுவனமா ஃபார்ம் ஆச்சு 1971. அதன் பிறகு ஒவ்வொரு எங்களுடைய கிளை நிறுவனம், அதாவது பெங்களூர்ல இருந்து, பெங்களூர்ல தலைமையகம், பெங்களூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்ல ஒரு ஆராய்ச்சி மையம், பெங்களூர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ல ஒரு ரேடியோ தொலைநோக்கி மூலியமா சூரியன் ஆராய்ச்சி மைய கூடும். இது மட்டும் கிடையாது, இந்த நம்மளுடைய பூமியில கடல் மட்டத்தில இருந்து எவ்வளவு தூரம் உயரமாக போக போக நம்மளுடைய வந்து எந்த ஸ்டாரா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், நட்சத்திரத்தில் தெளிவாக பார்க்க முடியும். அதற்காக ஒரு உயரமா இந்தியாவில் உயரமான இடத்தை வந்து செலக்ட் பண்ணாங்க, நம்ம ஜம்மு காஷ்மீர் இடத்துல ஹேன்லேன்னு ஒரு இடம். அங்க வந்து 2 மீட்டர் தொலைநோக்கி நாங்க நிறுவி இருக்கோம். அந்த 2 மீட்டர் தொலைநோக்கி எதுக்காகன்னா நட்சத்திரத்தை சரி பண்றதுக்காக. அதே மாதிரி 100 தொலைநோக்கி நிறுவ போறோம். ஒரு 300 கிலோமீட்டர்ல மீரக்குன்னு ஒரு பாங்காங் லேக், சைனா பார்டர் கிட்ட ஒரு 2 மீட்டர் தொலைநோக்கி நிறுவ போறோம். இதுதான் எங்களுடைய க்ரௌண்ட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி சொல்ல முடியும். எங்களால் நிலத்துல இருந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற அப்சர்வேட்டரிஸ். இது மட்டும் இல்லாது 2015 எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனம் அந்த பெங்களூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் கேம்பஸ் என்ற இடத்துல வந்து ஒரு அல்ட்ரா வயலட்டிங் இமேஜ் டெலஸ்கோப் வந்து 2015 அது ஃபுல்லா இன்டகிரேஷன் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி 2015 லான்ச் பண்ணாங்க. அதோடைய லைஃப் இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ்ல லைஃப் இயர்ஸ், பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். அது வந்து 2015 அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப்
0: 10 ஆண்டுகளா நிறைவு செய்து
1: இது மட்டும் இல்லாது நம்ம சூரியனை வந்து எவ்வளவு தூரம் வந்து துல்லியமா பார்க்க முடியும், எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லேயரும் எப்படி வந்து நம்ம பார்க்க முடியும், அதாவது சூரிய கிரகணத்தில் மட்டும்தான் அந்த நம்ம சூரியன்ல அடுக்குன்னு சொல்றோம் இல்லையா, குரோமோ போட்டோஸ்பியர் கோர் கன்வெக்ஷன் ஜோன் ரேடியேஷன் ஜோன் சொல்லுவோம், 4வது லேயர் வந்து போட்டோஸ்பியர் லேயர் சொல்லுவோம், 5வது லேயர் குரோமோஸ்பியர், 6வது லேயர் கொரோனா. அந்த போட்டோஸ்பியர் குரோமோஸ்பியர் எப்போ வந்து பிளாக் ஆகும்னா முழு சந்திர கிரகணம், சாரி சூரிய கிரகணம், சூரிய கிரகணம் இருக்கீங்களா, நம்ம வந்து முழுவதமாக போட்டோஸ்பியரும் குரோமோஸ்பியரும் க்ளோஸ் ஆயிரும். ஒளி அந்த கரோனான்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வெளிப்பகுதியை வந்து நம்ம தெளிவாக படிக்க முடியும். அந்த சூரிய கிரகணம் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுவதில்லை, அந்த சூரிய கிரகணம் நம்ம இடத்துல ஏற்படுவதில்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்படுது. அப்ப வந்து சூரிய கிரகணத்தை வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும், அந்த கரோனா

0: பேரை சரி பண்ணணும்னு. ஒரு வந்து நம்ம பூமியை விட்டு வெளியே போயிடணும், பூமியை விட்டு வெளியே போயிட்டு எவ்வளவு வெளியே போயிட்டு எல்1 பாயிண்ட் நீங்க கேட்டீங்களா, அந்த ஆதித்யான்னு அந்த செயற்கைக்கோள் வந்து உருவாக்கியது எங்களுடைய நிறுவனம். இது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த ஆதித்யா என்ற தொலைநோக்கியில கிட்டத்தட்ட ஒரு 7 செயற்கைக்கோள்ல 7 இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து எங்களுடைய நிறுவனம் உருவாக்கிய பேருக்கு வந்து விசிபிள் எமிஷன் லைன் கரோனோகிராஃப், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு விசிபிள் எமிஷன் லைன் கரோனோகிராஃப். இதுதான் அந்த அந்த ஆதித்யாவில் மிகப்பெரிய தொலைநோக்கி. இந்த பெரிய தொலைநோக்கி 2023 செப்டம்பர்ல நிலை நிறுத்தியாச்சு. அதுல இருந்து வரக்கூடிய தரவுகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது.
1: கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, ஆதித்யா அனுப்பின செய்தி அப்படின்னு ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா உங்களால?
0: இன்னும் தரவுகள், ஏகப்பட்ட தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்மள ஆராய்ச்சியாளர்கள் பெங்களூர்ல உட்காந்து எல்லா டேட்டா தரவுகளையும், ஏன்னா நம்ம பூமியில இருக்கக்கூடிய தரவைக்கு உள்ள டேட்டா வைத்துக் கொண்டு ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய டேட்டா கம்பேர் பண்ணிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் வழிவந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு எல்லா தரவுகளும் நான் பிறகு அளிக்கிறேன். இது வந்து அது ஆதித்யாங்கிறது வந்து இது ஸ்பெஷலா கரோனா லேயர்ஸ் வந்து அப்சர்வேஷன் பண்றதுக்காக. அப்ப கொடைக்கானல் ஆராய்ச்சி மையம் போட்டோஸ்பியரையும் குரோமோஸ்பியரையும் தொடர்ந்து கண்காணிச்சு கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 125 ஆண்டு காலமாக இந்த கொடைக்கானல் சொல்லாது இயங்கி கொண்டிருக்குது. அதான் முக்கியமான பயணம். அது அது மட்டுமல்லாது 1908 கண்டுபிடிக்கப்பட்ட எவர்செட் எஃபெக்ட் முக்கியமானது. இங்க இந்த இடத்துலதான் நம்ம நீங்க இருக்கிறீங்க இல்லையா, இந்த நிறுவனத்துலதான் இந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் வந்து எங்களுடைய சிறப்பம்சம்.
1: நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய அதிர்ச்சி வைக்கும் தகவல்கள். அது இதுதான் நாங்க படிக்கிறோம். இருந்தாலும் தகவல்கள் தினந்தோறும் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நல்ல விஷயங்களும் இருக்கின்றன, கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க.
0: எதுக்காக நம்ம வந்து சூரியனை இவ்வளவு உற்று நோக்கி கவனிக்க வேண்டும், எதுக்காக பொதுமக்களுக்கோ மக்களுக்கோ எதுக்காக கவனிக்கணும்? நம்ம நிலநடுக்க பூமியில வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து சுனாமி இத்தனை ஹெக்டர் வருதுன்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி பூமியில இருந்து வரக்கூடிய சாந்த புயல்கள் அது கண்ணுக்கு தெரியாது. எப்படி வந்து ஒரு மின்னலோ இடியோ எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா வருதோ, எனர்ஜி பார்ட்டிகல், அது மாதிரி சூரியன்ல இருந்து வரக்கூடிய வந்துட்டு இருக்கு. அந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வந்து 11 இயர்ஸ் ஃபைவ் டேஸ் அதிகமாகவும் 5 டேஸ் கம்மியாகுது. அது ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வந்து எப்பெல்லாம் கிரவுண்ட் வருது, அது வந்துச்சுன்னா பூமி சூரியன்ல இருந்து வெளிப்பட்டு வெளிச்சு செதறி பூமி நோக்கி வந்துச்சுன்னா மேல பூமிக்கு மேல உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிடும். பூமிக்கு வந்துச்சுன்னா பூமியில நமக்கு நார்த் சவுத் புயல் வந்து நம்மளை பாதுகாக்குது. அதே தாண்டி உள்ள பூந்துருச்சுன்னா, உள்ள வந்தால் நம்மளுடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட் பவர் கிரெட் எல்லாத்தையும் காலி பண்ணிடும்.
1: எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த மாதிரி
0: வந்திருக்கு. இந்த மாதிரி நாங்க அதற்காக அலர்ட் பண்ணுவோம்.
1: அலர்ட் பண்ணுவோம்.
0: இதை பயப்பட தேவையில்லை. எங்களுடைய ஆராய்ச்சியோடும் இந்த சூரியனை முழுவதுமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த விதமான எந்த விதமான மோசமான விளைவுகள் இருந்தால் எங்களோட ஆராய்ச்சியோ
1: கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ்ல ஒரு பாடலை கேட்டுடலாம் சார். நிறைய விஷயங்கள், நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கோடை பண்பலையில் ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: டி கே சிதம்பரம் முதலியார், கி ராஜா நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
4: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

0: நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
0: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: ஆராய்ச்சி மையத்துல ஒரு சிறப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பொறியாளர் தினத்தை முன்னிட்டு ஒரு கூடுகை, நிறைய எக்ஸிபிஷன், அந்த மாதிரியான விஷயங்களா நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா ராஜலிங்கம் ஐயா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை. இப்ப மாணவர்களை நம்ம சந்திக்காட்டி நல்லா இருக்கு அது இல்லைங்களா? அதனால அவங்க கொஞ்சம் பிஸியா அப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பொருட்களை காட்சி கொடுக்கணும் அப்படின்ற உத்வேகத்துல முனைப்போட இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம முன்னாடி ஒரு மாணவி இருக்காங்க. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்களேன்.
3: சார், என் பேரு ஸ்ரீ ஹர்ஷனா, நான் வந்து ஈரோட்ல இருந்து வரேன், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த அப்சர்வேட்டரி வந்து எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது, பட் அப்ளை பண்ணோம், செலக்ட் ஆனோம்.
2: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: கேள்விப்பட்டது இல்ல சார், அவ்வளோ பண்ணது. அப்சர்வேட்டரி ரிசர்ச் சென்டர் அதிகமா பார்த்தது இல்ல.
2: இப்போ
3: லைவ்ல பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா அட்மாஸ்பியரும் நல்லா இருக்கு, நிறைய சொல்றாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னு உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி அட்மைரபிள். இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு இது தெரியறது இப்போ மேண்டட்டரியா இருக்கு.
2: நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ நீங்க என்ன காட்சி படிச்சிருக்கீங்க இங்க வந்து? உங்களுடைய கல்லூரி சார்பாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
3: மூணு பேர்
2: வந்திருக்கீங்க. என்ன காட்சி படுத்திருக்கீங்க நீங்க
3: சார்? இப்போ நாங்க லாஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அது வந்து சென்டினல் எக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சேஃப்டி மானிட்டரிங் சிஸ்டம் வந்துட்டு குறைவா இருக்கு. தடுக்க முடியல என்ன பண்ணோம், எக்ஸிஸ்டிங் சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து டேட்டாஸ் கொடுத்து மேக்சிமம் ஆக்சிடென்ட்ஸ் ப்ரிவென்ட் பண்ண மாதிரி ஒரு கேஸ் வந்து நாங்க ஸ்டடி பண்ணி அதை நாங்க எப்படி சொல்றது சர்வே ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணி நாங்க பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒருத்தர் அதனால காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஃப்ரம் காசா கிராண்ட் ஒர்க் பண்றாங்க இல்லைங்க சார், கன்ஸ்ட்ரக்ஷன்.
2: அது
3: ஸோ அது அந்த மாதிரி இருக்க சைட்ல நாங்க இது பண்ணோம். ஸோ அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு ஐடியாவை இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நிறைய ஒரு இதா வந்து டூல்ஸ் நிறைய கெயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அங்க வின் பண்ண அடுத்த நோக்கமா தான் வந்துட்டு நாங்க இங்க வந்தோம் சார். அது அதே டீம் அதே ஸ்போர்ட்ஸோட இங்க வந்துட்டு நாங்க இன்னும்
2: ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம்.
3: எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸா
2: வந்துருக்கோம். போடல இல்ல கரெக்டான பெல்ட் போடல
3: அப்படின்னா
2: இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல
3: அப்படின்னா அலாரம் இருக்கு, மெசேஜும் இருக்கு. அந்த சூப்பர்வைசர்ஸ் வந்து ஆன் டைம்ல என்ன வியூ பண்றாங்களோ அதை போய் கரெக்டா அப்ரோச் பண்ற மாதிரிங்க சார்.
2: நீங்க அதுல வெற்றியும் பெற்றிருக்கீங்க, உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி.
3: ரொம்ப நன்றி.
2: மாணவர்கள் இன்னும் இருக்கிறாங்க, அவங்களை சந்திக்க போறோம். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்களேன்.
4: என் பேர் ஏ யுகேஸ்வரன், நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் சார்.
2: கோவையில
4: சொல்ற அளவுக்கு ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சார். நீங்க ஏஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா 91% அக்யூரேசி விட அது பிளானட்டா இல்ல ஆஸ்ட்ராய்டா இல்ல எக்லிப்ஸ் வந்துட்டா இல்ல அந்த ஸ்டார விட ஒரு பெரிய பிளானட் போச்சான்றதை சொல்லிருக்கோம் சார். நம்ம ஆக்சுவலா அதுக்கு இன்புட் டேட்டாஸ் கொடுத்தோம்னா அதுவே வந்துட்டு நமக்கு அது ஃபால்ஸ் பாசிட்டிவா கன்ஃபார்ம்டான்னு சொல்லிடுவோம். கன்ஃபார்ம்னா கன்ஃபார்மா அது பிளானட்டா இருக்கும் சார். ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா அது ஒரு ஆஸ்ட்ராய்டா இருக்கலாம், இல்ல இன்னொரு சூரியனும் சூரியனும் வந்துட்டு கொலாஸ்டாவே அது ஒரு எக்லிப்ஸா நடந்திருக்கலாம், இல்ல அந்த சூரியனை விட பெரிய பிளானட்டா இருக்கலாம் சார். தேவையான
2: எங்கேயாவது மனுஷன் வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை ஏற்படுத்துது அவங்களுடைய ஆய்வு.
4: சார் இப்போதைக்கு பிளானட் மட்டும் தான் கண்டுபிடிக்கும், லைஃப் எக்ஸிஸ்டிங்கா இருக்க பிளானட் கண்டுபிடிக்கும், லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு இல்ல பிளானட் இருக்கு, அதாவது அந்த அந்த அந்த ஸ்டாரை சுத்தி பிளானட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சோங்க சார். நம்ம வாழ்றது

0: தகுதியான இடம் வந்துட்டு இப்போ நெப்டியூன் மாதிரி லாஸ்ட்ல இருந்துட்டா நமக்கு சூரியன் வெளிச்சமே கிடைக்காம ரொம்ப கோல்டா இருக்கும், இல்ல மெர்க்குரி மாதிரி ரொம்ப பக்கத்துலயே இருந்துட்டோம்னா நமக்கு ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். சோ நடுவுல இருக்க ஒரு ரெண்டு மூணு பிளானட்ல நம்மளால வாழ முடியும். சோ அந்த பிளானட் இனிமே நெக்ஸ்ட் லெவல்ல தான் சார் கண்டுபிடிக்கணும். இப்ப வந்துட்டு அந்த ஸ்டார் சுத்தி ஒரு பிளானட் இருக்கு, ஒரு பிளானட்டோ இல்ல சம்திங் பிளானட்
1: கண்டுபிடிச்சிட்டோம்
0: பொறியியல்
2: படிப்பை வழங்கக்கூடிய ஒரு கல்லூரி, அதுல இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்களேன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப வாழ்த்துக்கள், நிறைய சொல்றீங்க. ஆனா அது புரிஞ்சுக்கவா புரியாதா அப்படின்றது நிறைய பேருக்கு புரியும், கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது என்னதான் இவங்க சொல்றாங்க அப்படின்ற விஷயம். ஆனா இதை இவ்வளவும் புரிந்து இவ்வளவும் கண்டுபிடிச்சு இவ்வளவும் தூரமும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எத்தனை பேர் வந்திருக்கீங்க
0: சார்? மொத்தம் மூணு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துருக்கு சார்.
2: மூணு ப்ராஜெக்ட், 11 பேர்.
0: மூணு ப்ராஜெக்ட்,
2: மூணு ப்ராஜெக்ட். உங்களுடைய நண்பர்கள் பேரை சொல்லிருங்க, அவங்களுடைய வாயிலே கேட்டலாமா?
0: அவங்களுடைய
2: தம்பி வணக்கம், நீங்களும் ஃப்ரெண்டு தான்.
3: என்ன பேரு சார்? என் பேர் தீனதேலன் சார். நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்ல வந்து
2: சோ
3: இதே மாதிரி ப்ராஜெக்ட் நாங்க மூணாவது இருக்கோம். செகண்ட் வந்து நாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கான ஒரு பேசிக் கைட் என்ன பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ கைட் ஏ ஒன்னு நாங்க ஒன்னு தயாரிச்சிருக்கோம். அது வந்து ஏஐ வந்து எப்படின்னா நம்ம பிளானட் வந்து பாக்குறோம் சார், அது ஒரு ஏஐ நாங்க கண்டக்ட் பண்ணி விசிபிள் பிளானட்ஸா இல்ல பிலோ ஹாரிசனா இப்ப நம்ம நிக்கிறோம்னா நம்ம கண்ணுக்கு எது விசிபிளா இருக்கும் சொல்லி நாங்களும் ஷார்ட் டேர்ம் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணி நாங்க செஞ்சிருக்கோம் சார். அந்த ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணும் நம்ம டெலஸ்கோப் பார்க்கும்போது அதுவே சொல்லி இப்ப மெர்க்குரின்னு இருக்குன்னா இப்ப மெர்க்குரின் வந்து இந்த ஹாரிசன் இந்த விசிபிள் பிளானட் சொல்லி அதே சொல்லி சார் நம்ம கண்ணுக்கு விசிபிளா இருக்க பிளானட்ஸ் மட்டும் நம்ம இப்ப நம்ம பார்க்க முடியும். நைட் டைம் மிஷின் மட்டும் அது நம்ம டெலஸ்கோப்ல பார்க்கும் போது அது சுத்தி நம்ம ஒரு 18 சாட்டலைட் நம்ம கோடைக்காலம் மட்டுமே மானிட்டரிங் சிஸ்டம் நாங்களே பில்ட் பண்ணிருக்கோம். எங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.
2: என்ன சொல்லுது இப்ப?
3: நிறைய
2: விஷயங்கள் சொல்றீங்க தம்பி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் தங்கப்பாண்டிங்க சார்.
2: தங்கப்பாண்டிங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இன்னொரு இவங்களும் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம்.
5: சம்மர் டைம்ல ஒரு மாதிரி இருக்கும், ரெய்னி சீசன்ல ஒரு மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் பொறுத்து அந்த இமேஜ் குவாலிட்டியை வந்து ஆப்டிமைஸ் பண்றது இப்போ மேனுவலா இருக்கு சார். அதை வந்து ஆட்டோனமஸ் ஆக்சனா பண்றதுக்கு நாங்க இப்போ டெவலப் பண்ணிருக்கோம் சார்.
2: நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, நான் நிறைய நண்பர்கள் இருக்கனால உங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேச முடியல, அதனால பரவாயில்ல. நன்றி பாப்பா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்களேன்.
6: என் பேர் அக்ஷனா, பிஎஸ்என்ஐ காலேஜ்ல இருந்து வரேன் சார்.
2: அப்படிங்களா, ரொம்ப தயக்கமாவே இருக்கீங்களே, தயங்கி
6: நிக்கிறீங்களே.
2: கொஞ்சம் பயமா பயமுறுத்துற மாதிரி நான் இருப்பேன், அதை பத்தி அப்புறம் ஒண்ணு இல்ல. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
6: நாங்க வந்து சோலார் அப்சர்வேட்டரியில யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு வே மாதிரி.
2: அப்படியா, சரி. உங்க பேர் சொல்லிருங்க.
6: தானுமாய்யா. தானுமாய்யா.

0: நானும் மாயா.
1: மாயா.
0: சரி. என்ன சொன்னீங்க, வேவ்ஸ் அப்சர்வேட்டரி?
1: இல்ல இல்ல சார், இப்ப வந்து எல்லா வெதரும் இந்தியா வந்து நமக்கு மெகா டைவர்சிட்டி கண்ட்ரி, நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து சிங்கிள் டைப் ஆஃப் வெதர் மட்டும் இல்ல, நமக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வெதர் இருக்கு. சோ நம்மளோட சோலார் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் வெதருக்குமே அடாப்ட் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. இப்ப ரெய்னி சீசன்ல வந்துட்டு ஒரு மாதிரி டிடெக்ட் ஆகும், டேமேஜ் ஆகும். சோ அதே மாதிரி ரெய்னி இது சம்மர் சீசன்னா ஒரு மாதிரி ரஸ்ட் ஆகும். சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நமக்கு வரதுனால இல்ல எல்லா வெதருக்கும் அடாப்ட் ஆகுற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணி லெவல் பை லெவல் நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். அது டேஞ்சர் ஜோன் என்ன, சேஃபர் ஜோன் என்ன, கிரிட்டிக்கல் ரேஸ் சேஃப், அந்த மாதிரி டிடெக்ட் பண்ணுவோம்.
0: நிறைய விஷயங்கள் இன்னும் சிறப்பா நீங்க பண்ணுங்க. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைவாக ஒரு நண்பர் பேசலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லிருக்கீங்களா?
2: என் பேர் கிரி விஷ்ணு, நான் வந்து நாடாசுத்தி இன்ஜினியரிங் காலேஜ் தேனியில
0: இருந்து வரீங்க. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
2: எங்க ப்ராஜெக்ட் என்னன்னா ஏஐ டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
0: சரி,
2: இப்போ வந்து இந்தியால பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதனால நமக்கு இப்போ சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை டெல்லி மாதிரி ஏரியால டிராபிக் அதிகமா, அதை கட்டுப்படுத்துறாங்க. அது இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ்ல டிராபிக் வந்து மேனுவலா தான் பண்றாங்க. இப்போ ஒரு சிக்னல் இருக்குன்னா அங்க போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து பேசிதான்
0: பண்ண வேண்டியது இல்லை,
2: அந்த மாதிரி தேவையில்லை. எங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஏஐ பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது வந்து இப்போ வெஹிக்கிளோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் டேட்டா.
0: ஓகே ஓகே.
2: இப்போ முன்னாடி வெஹிக்கிள் எங்க இருந்து எங்க போகுதுன்னு கேமரா வெஹிக்கிள் தனி ஐடி கொடுத்து நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி டிராபிக் மட்டும் இல்லாம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, மழை நேரம் அந்த மாதிரி நேரத்திலயும் டிராபிக் ஆகும், அதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ்லாம் அந்த டிராபிக்ல இருக்குதுன்னா
0: போறது
2: உயிருக்கு ரொம்ப ஆபத்து. அதனால இப்போ எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுன்னா சிக்னல் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிடும், கிரீன் சிக்னல் ஆகி ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் தனியா ஒரு வழி கொடுத்து போகும்.
0: இவ்வளவு தூரம் சிறப்பா யோசிக்கிறீங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு எப்போ வரும் இந்தியா போன்ற நாடுகள்ல?
2: அதான் நாங்க ரெடி
0: ஒரு
2: 10-15 வருஷம்
0: ஆகும். சரி, அப்ப ஒண்ணுமே இல்ல, ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கிய மாணவர்கள் நம்மளிடமும் இருக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து நான் கூட நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன், இளைஞர்கள் கொஞ்சம் முன்னா பின்னா போயிட்டு இருக்காங்க, இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, நாங்களும் அறிவாளிகள் அப்படின்றது இந்த மாதிரியான நிகழ்வுகளை வரும்பொழுது ரொம்ப பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை தருது. அந்த நம்பிக்கையோட நாமளும் இப்ப நிலையம் திரும்புகிறோம். உடைய பண்பலை நூறக்கூடிய 5 கழகத்துல சிறப்பு தேடி வரும் பண்பலை பொறியாளர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சி நிலையத்துல இருந்து வளம் வந்தது. நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிட்டு இருக்கின்றன, அதை நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.
3: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இதுவரை கேட்டோம் கொடைப்பண்பலை 100.5 பொறியாளர் தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை சூரிய ஆய்வகத்திலிருந்து வந்து சென்றது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் அறிவிப்பாளர் கானல் மேனன். இனி கேட்கலாம் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர். நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன்கோ தங்கநகை மாளிகை வழங்கும் மகளிர் நேரம் படித்ததில் பிடித்ததாக நிகழ்ச்சி வரும் முன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாளை தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடும் இந்நாளில் நாட்டின் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவரது தொலைநோக்கு பார்வையையும் மக்கள் சேவையையும் நினைவு

கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு கே ஏ செங்கோட்டையனின் வெற்றிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 குறைந்து 112,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கி 27 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கும் மகளிர் நேரம்.
3: செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 906 HUID தங்கநகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
0: இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்துள்ளோம் மகளிர் நேரத்தில். இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது, சகோதரிகள் தங்கள் படித்ததில் பிடித்ததை எங்களுடன் பகிரலாம். அறிமுக மகளிர் அழைக்கலாம் 24 24 24, மற்ற மகளிர் அழைக்கலாம் 24 24 26, 24 24 29 மற்றும் 290 330 33. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இன்று உங்களுடன் அபிஷேக் நாகதேவன். நானும் இன்னைக்கு நான் படித்ததில் பிடிச்ச சில வரிகளை உங்களோட பகிரலான் இருக்கேன். ஐயா ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் அப்படிங்கிற புத்தகம் வந்து உண்மை மனிதர்களின் கதைகளை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும். அதாவது சக சமகால மனிதர்களை பற்றிய கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கும். நாம் இன்னைக்கு யானை டாக்டர் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற கருத்துக்களை காண்போம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வனத்துறை அதிகாரிக்கும் ஒரு யானை டாக்டர் என்று கூறக்கூடிய டாக்டர் கே அவர்களுக்கும் உரையாடலாக அமைந்தது. அதில் மிக முக்கியமாக எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி. அந்த அதிகாரிக்கு வந்து ஒரு நாள் வந்து கடுமையான ஒரு வலி, அந்த வலிக்காக சிகிச்சை பெறணும் அல்லது அறிவுரை பெறணும் அப்படிங்கிறக்காக அந்த யானை டாக்டரை போய் சந்திக்கிறாரு. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வலிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம், அந்த மாதிரி தியானம் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம யாரும் மனசை பற்றியும் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றியும் கவனிச்சுக்கிறதே இல்லை. மனுஷன் மிக பெரியவர் கிடையாது, ஹீ இஸ் ஜஸ்ட் அன் அனதர் அனிமல். அதுதான் வந்து நம்ம வலிகளை தாங்க முடியலை. ஆனால் விலங்குகள் வந்து நோய் வலி அப்படிங்கிறது வந்தால் மிக கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இருக்கிற நேயர்

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நாகமுனைப்பட்டியில இருந்து அதாமணி பேசுறேன் சார்.
1: அதாமணி அம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையாக இருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சிருச்சா?
0: முடிஞ்சிருச்சுங்க சார்.
1: 3 நாள் விடுமுறைக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு நாளா?
0: சார் விடுமுறை இல்லைங்க சார், நாங்கள் வீட்லயே தடி போட்டுருக்கோங்க.
1: சரி சரி சரிங்க.
0: 24 மட்டும்தான் சார் விடுமுறை. இன்னைக்கு மழையினால கரண்ட் இல்லைங்க சார், அதனால வீட்டில் இருக்கோம்.
1: ஆமாம், எல்லா பக்கமும் மழை பெய்யுது. வெயில் சுட்டரித்த வெயில இருந்து இறைவன் நமக்கு வந்து விடுதலை கொடுத்துருக்காரு.
0: கண்டிப்பாங்க சார்.
1: சரிங்கம்மா, என்ன சொல்றீங்க
0: சார்? இன்னைக்கு வந்து கவிஞர் வேல் ரவிச்சந்திரன் எழுதிய புக்குங்க சார்.
1: சரிங்கம்மா.
0: எவ்வளவு அழகானது வாழ்க்கை
1: சொல்லுங்க.
0: அதுல வந்து கருணைங்கிற தலைப்புங்க சார் ஒரு கவிதை. கருணையே இல்லாதவர்கள் இருப்பதால் தான் கருணை இல்லங்கள் இருக்கின்றன. கருணை என்னும் வாசகத்தை கண்கள் வாசிக்கிற போது அன்னை தெரசாவின் உருவம் அகத்திலே தொழுநோயாளிகளுக்கு ஆசிய கொண்டு அதை தொழ வைக்கிறது. அரசு விதிகளின் அடிப்படையில் கருணை இருப்பதால் தான் சிலருக்கு கருணை அடிப்படையில் வேலை கிடைக்கிறது. தாய்ப்பால் போட முடியாத இமை கதவுகளை திறந்து கொண்டு கண்ணி கட்டி கட்டி எட்டி பார்ப்பது கருணை. வீட்டு வாசலில் எச்சமிட்டு போனாலும் சிட்டுக்குருவிக்கு இறை வைக்கிற கரங்கள் பாதுகாப்பது ஒரு கருணை. மின் கம்மியில் அமர்ந்து மறித்து போன காக்கைக்கு தண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற கண்கள் ஒரு கருணை. மருத்துவமனைகளில் வார்த்தைகளையே மருந்தாகிற செவிலியர் அதுவும் ஒரு கருணை. இவர்களை போலவே இன்னும் இருக்கிறார்கள் கருணைக்கு இலக்கணம் எழுதிக்கொண்டு. நன்றிங்க சார்.
1: சூப்பரா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. கருணை அப்படிங்கிற தலைப்புல இருக்க கவிதையா. நன்றிங்கம்மா. இணைப்புல இருக்கிற அடுத்த நேயர்
2: நம் நிலையத்தில் பணிவரும் அனைவருக்கும் உங்களுக்கும் இனிமையான மதிய வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சார் நான் ஈரோடு அத்தானி கள்ளிப்பட்டியில இருந்து லட்சுமி செந்தில்குமார் பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க
2: சார்? சார் நல்லா இருக்கேங்க சார். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க சார்? நிலையத்தில் அனைவரும் நலம் தாங்க சார்.
1: நலமா இருக்கும். உங்க ஊர்ல மழை பெய்யுதுங்களா
2: சார்? ஆமாங்க சார், நைட் நேத்து மழைங்க சார், முந்தா நேத்து மழைங்க சார், ரெண்டு நாள் மழை தாங்க சார்.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா, என்ன பண்றீங்க நீங்க?
2: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க சார்.
1: கம்பீரமா சொல்லுங்க, இல்லத்தரசி அப்படிங்க
2: சார்.
1: சரிங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்க?
2: சாப்பிட்டீங்க சார்?
1: இல்லங்க, இனிமே தான். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதா
2: சார்? முடிஞ்சிங்க சார்.
1: சரிங்கம்மா சொல்லுங்க
2: சார். புக் பேர் வந்துங்க சார், சாதிக்க ஆசைப்படுறேங்க சார். ஆசிரியர் வந்து டாக்டர் சே சைலேந்திர பாபு, ஐபிஎஸ் சார்.
1: சூப்பருங்க.
2: தலைப்பு வந்து பொற்காலம். ஒரு வருடத்தின் அருமை அறிய ஒரு வகுப்பில் தோல்வியடைந்த மாணவனை கேள். ஒரு மாதத்தின் அருமை அறிய ஒரு மாதம் முன்னதாக பிரசவித்த தாயை கேள். ஒரு வாரத்தின் அருமை அறிய வாராந்திர இதழாசிரியரை கேள். ஒரு நாளின் அருமை அறிய சந்திக்க காத்திருக்கும் காதலரை கேள். ஒரு நிமிடத்தின் அருமை அறிய தொடர்வண்டியை சற்றே தவறவிட்டவரை கேள். ஒரு வினாடியின் அருமை அறிய மயிரிழையில் விபத்திலிருந்து தப்பியோரை கேள்.
1: அருமைங்க, காலத்தின் அருமையை வந்து மிக தெளிவாக சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர் வாங்க வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நான் அருமையா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க.
1: யார் பேசுறீங்க?
3: சசிகலாங்கய்யா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திண்ணசேலம் இருந்து பேசுறேங்கய்யா.
1: எப்படிமா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். மழை தான் ஐயா, எல்லாரும் ரொம்ப வறட்சியா இருக்கு.
1: மழை இல்லைன்றீங்களா?
3: ஆமாங்க ஐயா, எங்க ஏரியால மழையே இல்லை.
1: இந்த வாரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையை எதிர்நோக்கி அனைவரும் காத்திருக்கோம். எங்க ஏரியால எல்லாம் மழை பெய்யுது.
3: பரவாயில்லைங்க, வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்காக மழை பெய்யுதுன்னு சந்தோஷப்படுறோம்.
1: நன்றிங்க நன்றிங்க. என்னமா சொல்றீங்க?
3: அதாவது நான் படிச்சது இல்லைங்க ஐயா, மகர்ஷியோட பாகம் 2 புக்கு. நம் அனுமதி இல்லாமல் நம்மை யாரும் துன்பப்படுத்த முடியாதுங்கிறது தலைப்பு. அதாவது பிறரை அறிவதை விட தான் தன்னை அறிந்தால் துன்பமும் இன்பமும் அளவோடு சேரும் அப்படின்றது அவரோட வாக்கியா. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். பிறர் வந்து துன்பப்படுத்துறாங்க, அவங்களால எனக்கு கஷ்டம் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்ல.

0: சரிங்கம்மா, ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. நம்மளுக்கு வரும் இன்பத் துன்பத்திற்கு நாமே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நம்ம கம்பெனி கடல நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
6: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
7: டி.கே. சிதம்பர முதலியார், கி. ராஜநாராயணன், தென்கட்சி கோ. சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
7: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.

0: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தது பண்பலை காட்டும் நேரம். 12:19 இணைப்பில் இருக்கிற சகோதரி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேன் சார்.
0: அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா?
1: இன்னமே தான் சார், உங்கள்கிட்ட பேசிட்டு தான் சாப்பிடணும்.
0: சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருச்சிங்களா?
1: காலையிலே சமைச்சிட்டேங்க சார்.
0: சரி சரி சரிங்க, என்னமா பண்றீங்க?
1: நான் இல்ல தரசிங்க சார்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, என்னம்மா இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
1: கண்ணதாசன் புத்து அர்த்தம் உள்ள இந்து மதம் சார், ஆசிரியர் கல்வி. அதுல இருந்து ஒரு சில வரிகள் சொல்ல போறேங்க சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: பிறரோடு அன்பாக பேசுவது பழகுவது பணிவு, கண்ணியராத அறிவு ஆபத்தானது அஞ்சத்தக்கது, ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் அச்சத்துக்கு அவன்தான் சிற்பி, அறிவு மவனத்தை கற்றுத்தரும், அன்பு பேச கற்றுத்தரும், நல்லவர்களாக நட்பாயிரு, நீயும் நல்லவனாயிரு, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது பாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். பிரியா விடை பெறுகிறேன். நன்றி சார்.
0: நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. அன்பு தூக்கம் எப்பெல்லாம் முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: திண்டுக்கல் மாவட்டம் வெறிவீடு கிராமம் விஜய பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்க ஊர்ல மழை பெய்யுதுங்களா?
2: எங்க ஊர்ல வெயில் பயங்கரமா அடிக்குதுங்க சார். ஆனா மழை வெயில் தான் அடிக்குது சார், மழை வரும்னு நினைக்கிறேன்.
0: நீங்களே வானிலை அறிவிப்பாளர்
2: ஆயிட்டீங்க. செங்கல்
0: வந்து உங்க தொழிலுக்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். சரிங்கம்மா, இருந்தாலும் விவசாயம் எல்லாம் வேணும்னா நமக்கு மழை வேணும்ல. கண்டிப்பா
2: வேணும் சார். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்.
0: கண்டிப்பா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன சொல்றீங்க?

0: மேதக அப்துல் கலாமின் கனவுகள் மெய்ப்பதா புத்தகம் சார். முடிவு காண முடியாமல் எந்த காரியத்தையும் நிறுத்திக்கொண்டே போவது நமது வெற்றியாகிவிட்டது. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பதுதான் பிரச்சனை. பிரச்சனைதான் உள்ளார்ந்த புத்தகையும் ஞானத்துக்கு வெளிப்பட்ட முடியும் சார். இந்த வரி
1: ரொம்ப அருமையான வரிகள் சொன்னீங்க ஐயாவோட வரிகளை. நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார், கரூர் மாவட்டம் வெள்ளியண்ணிலிருந்து கலைச்செல்வி.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
2: சார்? இல்ல தரப்பி தான் சார்.
1: சரிங்கம்மா, இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்டில்?
2: சார் சோறு தான் சார்.
1: சோறு? வெறும் சோறு மட்டுமா?
2: சோறு, கடலை சட்னி, தக்காளி ரசம்.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: சரிங்க சார், அந்த நா பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய பொன் விலங்கு அப்படிங்கிற நாவல் இருந்துங்க சார்.
1: சரிங்கம்மா.
2: சுயமரியாதையை எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வரி. பணமும் வசதியும் உன்னை தேடி வரும்போது நீ உன்னுடைய கொள்கைகளை இழந்து விட்டால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அப்பெயரே அடிமைத்தனம். சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது.
1: சரிங்கம்மா, ரொம்ப அருமையான வரியை சொல்லிட்டீங்க. இன்றைக்கி அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு சுயமரியாதையை பற்றி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. இனி நம் கோடை பண்பலை 100.5

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
1: டி கே சிதம்பரம் முதலியார், கி ராஜா நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிய மகளிர் நேரம்.
1: செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
3: நாம் இணைந்து உள்ளோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். பண்பலை காட்டும் நேரம் 12:30. படித்ததில் பிடித்ததில் நானும் யானை டாக்டர் அப்படிங்கிறவரும் வனத்துறை அதிகாரிக்குமான உரையாடல் நடந்ததை பேசிட்டு வர்றோம். அதில் வந்து அவங்க நாய்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அன் டிவைன் அனிமல், நாய் வாழ்க்கையின் உன்னத நண்பன், வரவேற்பதில் முதல்வன், பாதுகாப்பதில் முந்துபவன், அவன் நேர்மை உரிமையாளனுக்கே சொந்தம், உரிமையாளனுக்காகவே உழைக்கிறான் உண்டு உயிர்க்கிறான். ஸோ நாய்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இணைப்பில் இருக்கிற நேயர்,
4: அங்கு சகோதரருக்கு பகல் வணக்கம் கூறி பண்பலையில் இணைப்பது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி அறிவான்.
3: வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேங்க சார். நீங்களா நிலையத்துல எப்படி இருக்கிறீங்க?
3: அனைவரும் நல்லமா இருக்கிறோம்.
4: இங்க நேரத்துல மழை பெஞ்சது சார், ஒரு தண்ணி வைக்கிற மாதிரி நாங்க விவசாயம் கொடுப்போம் சார். மழைய ரொம்ப எதிர்பார்க்கறேங்க சார்.
3: கண்டிப்பா மழை தமிழ்நாடு முழுவதும் பெய்யும் சொல்லியிருக்காங்க. நம்மளும் மழை பெய்யும் நம்புவோம். கண்டிப்பா மழை பெய்யும், வெயில் தாக்கத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னு நம்புவோம். நம்பிக்கை தான் வெற்றி பெறும்.
4: நன்றிங்க சார்.
3: சரிங்கம்மா, இப்ப என்ன சொல்ற வரீங்க இன்னைக்கு?
4: அதாவது நான் படிச்ச புக்கு வந்து கேட்டதும் கிடைத்ததும் சுப்புரத்தினம் எழுதியது, கனக சுப்புரத்தினம் எழுதியதுங்க சார்.
3: சரிங்கம்மா.
4: அதாவது நம்ம சாப்பிடறத வந்து அவர் வகைப்படி சொல்லிக்கிறாங்க சார்.
3: கண்டிப்பா உணவு நேரத்துல வந்து உணவை பத்தி சொல்ல போறீங்க.
4: ஆமாங்க சார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார். நிறையவே சொல்லிக்கிறாரு, ஆனா இந்த வார்த்தை இந்த வரிகள் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க சார்.
3: சொல்லுங்கம்மா.
4: அது பசியையும் சுவையையும் மட்டுமே கருத்தில் கொண்டு அளவையும் மற்ற எதையும் பற்றி கருதுவதே கார

0: கருதாமல் நாம் உண்டும் உண்பதால்தான் அத்தனை நோய் தொல்லைகளுக்கும் தொல்லைகளும் வருகிறது என்பது மறுக்கவேறாத உண்மை. நன்கு பசித்தவன் தான் உண்ண வேண்டும். உடலுக்கு ஒத்துக்கொள்ளும் உணவு வகையிலே தேர்வு செய்து உண்ண வேண்டும். நம் வயதிற்கு தக்கபடி, உழைப்புக்கு தக்கபடி, செரிமான ஆற்றலுக்கு தக்கபடி உண்ண வேண்டும். அதையும் அளவுடன் தான் உண்ண வேண்டும். 40 வயதில் இருந்தே போராட்டம் தொடங்கி விடுகிறது. நாம் அதற்கு துணை போகிறோம் என்று நோய் வருமுன் காக்கும் வழிமுறைகளை திரும்ப திரும்ப வற்புறுத்துகிறார். இவ்வளவு சொல்லியும் கேட்காமல் கண்டபடி உண்டு உண்ணாமலும் ஓய்வின்றி உழைத்தும் உழைக்கவே மறந்தும் நோய்வாய்ப்பட்டு வரும்போதுதான் மருத்துவரை நாடி போகின்றோம்.
1: அருமையா அருமையா சொல்லிட்டீங்கம்மா. இப்ப மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறள்லையும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க மருந்தே சாப்பிட தேவையில்லை அப்படின்னு இருக்கும். நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இணைப்பில் இருக்கிற நேயர் வாங்கம்மா. வணக்கம்மா. அம்மா நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, கொஞ்சம்
2: பக்கத்துல வச்சு.
1: உங்க பேருமா?
2: பாலம்மாள்.
1: பாலம்மாள் சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: இது கோட்டினத்து படிச்சது சொல்றேன்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: சந்தோஷம் எதிலும் இருக்கிறது. ரொம்ப சுலபம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்னத்தின் அது இருக்கிறது.
1: சரிங்கம்மா, அனைவரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நாமும் சந்தோஷமா இருப்போம். இனி நம் கோடை பண்பலை 100.5

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: டி கே சிதம்பரம் முதலியார், கி ராஜா நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
7: பண்பலை 100.5 இன்று பிற்பகல்

0: ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்துள்ளோம் கோடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். இதில் படித்ததில் பிடித்தது. ஸோ நம்மளும் யானை டாக்டர் அப்படிங்கிற புத்தகம் இருக்க தலைப்பில் இருக்கிற உரையாடல்களை பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து டாக்டர் வந்து அந்த அதிகாரிகிட்ட ஒரு முக்கியமான, எனக்கு ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயமே வச்சுக்கலாம், மனிதனின் கீழமைகள். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காட்டில் வந்து இருந்து பாருங்கள். ஸோ காடுகளுக்கும் மலைகளுக்கும் சுற்றுலா வரும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஊரிலேருந்து வர்றப்பையே மது குப்பிகளும் வரி உணவு தின்பங்களையும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வழிதோறும் தின்றுட்டு வர்றாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு காட்டு உயிரையும் அவங்க அவமதிக்கிறாங்க. எப்படின்னா, குரங்குகளுக்கு உணவு கொடுக்குறாங்க, மான்களை நோக்கி கற்களை விட்டு

0: அப்பயே மது குப்பிகளும் வரி உணவு தின்பங்களையும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பழிதோறும் தின்றுட்டு வர்றாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு காட்டு உயிரையும் அவங்க அவமதிக்கிறாங்க. எப்படின்னா, குரங்குகளுக்கு உணவு கொடுக்குறாங்க, மான்களை நோக்கி கற்களை விட்டு எறிகிறார்கள், யானை குறுக்கே வந்தால் காரின் ஹார்னை உறக்க அடித்து அச்சுறுத்துவார்கள். இது மிக முக்கியமானது, காளி மது குப்பிகள் அந்த பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை காட்டுக்குள்ளே வீசி எறிகிறாங்களாம். ஸோ அது வீசி எறிகிற பாட்டில்ஸ் என்ன ஆகும்னா மரத்தில் பட்டு உடஞ்சிரும். அப்படி உடையிற பாட்டில் எல்லா மிருகத்தை விட மிக மிக பாதிப்படைகிற விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா யானை. யானையோட கால் மனிதனின் கால் போன்று மென்மையாக இருக்கும், மணல் மூட்டை எப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கூர்மையான ஒரு குப்பி குத்துனா என்னாகும், ஒரு முழு நீல ஒரு அடி நீளம் இருக்கிற மது குப்பி உள்ளே போச்சுன்னா அதை எடுக்க முடியாது யானைனால். ஸோ அப்படி ஆச்சுன்னா யானையோட உயிருக்கே ஆபத்து ஆயிருமா. ஸோ மது குப்பிகளை யாரும் சாலையோரம் வீசிடாதீங்க அப்படிங்கிறக்காக மனிதனின் கீழமைகள், விலங்குகளை விட மனிதர்கள் வந்து காட்டில் விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்லியிருப்பாங்க. இப்போ இணைப்பில் இருக்கிற நேயர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? அம்மா உங்க இணைப்பு சரியா இல்லைங்கம்மா, நீங்க பேசுறது தெளிவா கேட்கவில்லை. சொல்லுங்கம்மா. அம்மா உங்க இணைப்பு சரியா இல்லைங்க, கொஞ்சம் இப்போ பேசுங்க. சொல்லுங்கம்மா.
1: மனசாட்சி
0: சரிங்கம்மா. சோ சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு, ரொம்ப நன்றி. நம் இணைந்துள்ளம் கோடை பண்பலை 100.5 இல் நேரம் 12:45.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது. நானும் வந்து இப்போது யானை டாக்டர் டாக்டர் கே அப்படிங்கிறவரும் ஒரு வனத்துறை அதிகாரிக்குமான உரையாடல்களில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ யானை டாக்டர் டாக்டர் கே அப்படின்னு சொல்லியிருந்தேன். டாக்டர் கே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஹீஸ் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக டாப்ஸ்லிக்கு வந்தவர். காட்டு விலங்குகளுக்கும் பழக்கப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ வசதி அளித்து வந்தவர். பிற்காலத்தில்

யானைகளுக்கான சிறப்பு மருத்துவராக ஆயிட்டார். ஸோ அவரோட கையேடு தான் இன்றும் யானைகளுக்கான மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுது. உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கு அவர்தான் மருத்துவ ஆலோசகராக உள்ளார். அவரை பற்றி நூற்றுக்கணக்கான நூல்கள் அவரை பற்றி எழுதியிருக்கின்றனர். டாக்டர் கே, யானை டாக்டர், ஒரு சமகால வரலாற்று மனிதர். இதுவரையா என்னுடன் படித்ததில் பிடித்ததை பகிர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும், கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
2: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்பு சைபர் செக்யூரிட்டி. இவ்வளோ நாள் எப்படி ஒரு ஹேக்கிங் நடக்கும், எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம், எந்தெந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு டீம் வந்து எல்லா கம்பெனிலையும் எல்லா கண்ட்ரிலையும் இருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னே நம்ம ஒரு டீம் வந்து எப்போவுமே ரன் ஆகுது. அது நம்ம கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சைபர் செக்யூரிட்டின்றது கம்ப்யூட்டர், மொபைல், நெட்வொர்க், வெப்சைட், அப்ளிகேஷன் மற்றும் டேட்டாவை அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்லேருந்து

0: இருந்து, இல்லை ஹேக்கிங்லேருந்து, இல்லை மால்வேர்லேருந்து, இல்லை ஃபிஷிங்லேருந்து, இல்லை டேட்டா தெஃப்ட் மற்றும் எல்லா சைபர் அட்டாக்லேருந்தும் நம்மளை பாதுகாக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கு கதவு, மூட்டு, சிசிடிவி பயன்படுத்துகிறோம்ல, அதுபோல் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுலேருந்து நம்ம பாதுகாக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுன்றது என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் லாக். நமக்கு ஃபயர்வால்ன்றது வந்து ஒரு செக்யூரிட்டி கேட் மாதிரி, நம்ம பாஸ்வேர்டோட நமக்கு ஒரு ஓடிபியும் நம்ம கொடுக்கறது, ஒரு அடிஷ்னலாக நம்ம கொடுக்குற ஒரு செக்யூரிட்டி. பேக்கப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி காப்பி. யாராவது வந்து நம்ம டேட்டாவை திருடிட்டு போயிட்டாங்க, இந்த டேட்டாவை நான் திருப்பி கேட்டால் அவங்க காசு கேட்குறாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு பேக்கப் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை போய் பணம் கொடுத்து வாங்கணுன்றது கிடையாது. ஸோ அதை தான் வந்து பேக்கப்னு சொல்கிறோம். இதை வந்து என்னன்னு சொல்லலாம், ஒரு எமர்ஜென்சி காப்பின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி அவேர்னஸ். சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமான மூணு கோல்ஸ் இருக்குது. ஒன்று கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்னொன்று இன்டெகிரிட்டி, இன்னொன்று அவைலபிலிட்டி. சிஐஏ ட்ரையடுன்னு சொல்லுவாங்க. இது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்றது என்னென்னா தகவலை அனுமதி உள்ளவர்கள் மட்டும் பார்ப்பது. இன்டெகிரிட்டின்னு சொல்கிறது தகவலை அன்ஆத்தரைஸ்டாக யாரும் மாற்றக்கூடாது, எந்த டேட்டாவையும் ஆல்டர் பண்ணக்கூடாது. அவைலபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா தேவையான நேரத்தில் அந்த சிஸ்டமோ இல்லை அந்த சர்வீஸோ கிடைக்கணும். இப்போ நம்ம ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணோன்னா அந்த சைட் வந்து ஓப்பன் ஆகணும். அந்த சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல அவைலபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றது கஸ்டமர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கஸ்டமர் மற்றும் ஆத்தரைஸ்ட் பேங்க் ஸ்டாஃப் மட்டும் பார்க்குறது. அதுவே ஹேக்கர் ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒரு இன்டெகிரிட்டி கேள்த்துக்கலாம். என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 50,000 இருக்குது, அந்த அட்டாக்கர் வந்து இந்த 50,000 5,000 மாற்றுறாரு அப்படின்னா அந்த இன்டெகிரிட்டி பாதிக்கப்படும். அவைலபிலிட்டின்றது என்னென்னா இப்போ நான் எந்த நேரத்துலையுமே என்னோடய பேங்கிங் சைட்டை நான் ஓப்பன் பண்ணணும், அது எனக்கு ஆக்சசபிளாக இருக்கணும். ஒரு லெஜிட்டிமேட் பேங்க் யூஸர் வந்து அந்த சைட்டை இப்போ யூஸ் பண்ண முடியாது, அப்போ அந்த அவைலபிலிட்டி பாதிக்கப்படுது. இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றது யார் பார்க்கலாம், இன்டெகிரிட்டின்றது யார் மாற்றலாம், அவைலபிலிட்டின்றது எப்போதும் பயன்படுத்தலாமா, டேட்டாவை ரகசியமாக வைத்திருப்பது தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, சரியாக வைத்திருப்பது இன்டெகிரிட்டி, தேவையான நேரத்தில் கிடைக்க செய்வது தான் அவைலபிலிட்டி. இந்த மூணும் சேர்ந்தது தான் சைபர் செக்யூரிட்டியின் சிஐஏ ட்ரையல். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

ஒலிக்குறிப்பாய் வழியது உன் அமிழ்தினீ, ஓங்கி ஒலிப்பதெல்லாம் நின் புகழினீ.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நேயர்களே. மெல்லிசையில் தொடங்கி நினைவுகளில் பயணித்து மறந்து போன மனிதர்களையும் மீண்டும் மனதில் அழைத்து வரும் மந்திர துணுக்குகளே பழைய பாடல்கள். அத்தகைய இனிய கானங்களோடு கொடை பண்பலை 100.5 இது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1963 வெளிவந்த துளசி மாடம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திண்டுக்கல் நாகல் நகர் தேவதாஸ், தேவி, சிவானிஸ்ரீ, பேணி, மகாலட்சுமி இவர்களுக்காக KP ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில், KV மகாதேவனின் இசையில், காமு ஷெரீப் வரிகளில், TM சவுந்தரராஜன் தனித்து பாட ஆடும் மயில் வருகிறது.

0: 1:06 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தர்மபுரி கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி, ராமு, சீதாலட்சுமி, ரகுவரன் விருப்பத்தில் 1966 ஜனவரி 14 வெளிவந்த சித்தி படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. K.S. கோபாலகிருஷ்ணன் படத்தின் இயக்கம், M.S. விஸ்வநாதனின் தேனிசையில், கண்ணதாசன் வரிகளில், P.B. ஸ்ரீனிவாஸ், L.R. ஈஸ்வரி இணைந்து இன்பமாய் பாட சந்திப்போமா?
1: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா.

தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: தியேட்டர் கில் மதுரை. கால் 350-5151.
1: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: டி.கே. சிதம்பரம் முதலியார், கி. ராஜநாராயணன், தென்கட்சி கோ. சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
4: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: தேவிட்டாத கானங்களை தித்திப்பாய் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திருப்பூர், காங்கேயம், ஓலப்பாளையம், மல்லிகா, ரவிச்சந்திரன், சந்தியா, பூவரசன் இவர்களுக்காக கே. சங்கர் இயக்கம் தர விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசையில் TM சவுந்தரராஜன், பி. சுசிலா இதமாய்ப்பாட, கண்ணதாசன் வரிகளில் 1964 ஜூன் 12 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடல்.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: கடித வெளிக்கானங்கள் காற்றில் கவி பாடி கொண்டிருக்கிறது. கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினி தூத்துக்குடி கழுகுமலை ஈஸ்டர் அந்தோணி மரிய தங்கமலர் இவர்களுக்காக 1977 ஆகஸ்ட் 14 வெளிவந்த மீனவ நண்பன் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. முத்துலிங்கம் பாடலுக்கு வரி தர கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராமின் இனிய குரல் தர ஸ்ரீதர், படத்தை இயக்க எம் எஸ் விஸ்வநாதன் மயக்கும் இசையோடு வருகிறது தங்கத்தில் முகமெடுத்து.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்டரசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்.
2: உப்மாவா? போரான டிஷ். அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
5: ஒரு மணி 23 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனிவரும் பாடல் தேனி, போடி, ரங்கநாதபுரம், மணி, திலகவதி, சோஃபி, சரவணகுமார் இவர்களுக்காக சாணக்கியா இயக்கத்தில் கே வி மகாதேவனின் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து தேனிசையை பாட கால்களே பாடல் வர காத்திருக்கிறது. 1965 ஜனவரி 23 வெளிவந்த எங்க வீட்டு பெண் படத்திலிருந்து பாடல்.

காவிய கானங்களை செவியோரம் தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. பேசுவது கிளியா, இது பாடல். படம் 1963 ஜனவரி 11 வெளிவந்த பணத்தோட்டம். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது பாச உள்ளங்கள் தாந்தோன்றிமலை, ஜீவாநகர், ரேஷன் கடை அருகில் முருகானந்தம், தண்டபாணி, பிரகாஷ், சுமதி, செல்வராஜ் இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசையில், கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன், பி சுசிலா இதமாய் காதல் கவிப்பாட, கே சங்கர் படத்தை இயக்கியுள்ளார்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: அமுத காணங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100 புள்ளியின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி 1000 நிலவை அழைக்கிறது நமது கோடை பண்பலை 100 புள்ளியின். என்ன படம் அடிமை பெண் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது? ஊத்துக்குழி, பாப்பன்பாளையம், சுரேஷ்குமார், யமுனா தேவி, நிறைமதி, சத்திய சரவணன், செல்வகுமரன் இவர்களுக்காக புலமை பித்தன் வரிகள் தர SB பாலசுப்ரமணியம், பி சுசிலா இணைந்து இன்பமாய்ப்பாட, KV மகாதேவன் இனிய இசை தர, கே சங்கர் இயக்கத்தில் பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1969 மே 1.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
4: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்
5: TK சிதம்பரம் முதலியார் கி ராஜா நாராயணன் தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம் செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை சேதாரம் இல்லை
5: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை
6: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்
7: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன் 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம் கணைய புற்றுநோய் பற்றி இன்றைக்கி பேச போகிறேன் நிறைய விஷயங்களை வந்துட்டு மனுஷன் வந்து அதை தாண்டி மேலே வந்துட்டாங்க உதாரணத்துக்கு மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் குடல் புற்றுநோய் தைராய்டு புற்றுநோய் இந்த புற்றுநோயினுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் கணையம் பொறுத்த வரைக்கும் கணைய புற்றுநோய் கணையத்தில் இருக்கிற புற்றுநோயினுடைய சக்ஸஸ் ரேட் வந்து மிக குறைவாக இருக்குது 100 பேர் கணைய புற்றுநோயோடு வந்தாங்கன்னா 5 பேருக்கு நம்மளால் ஆப்ரேஷன் செய்ய முடியும் அந்த 5 பேரில் 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பாங்க ஸோ அவ்வளோ கொடூரமானது ஸோ அதாவது 100 பேர் கணைய புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்கன்னா அதாவது 100 பேர் கணைய புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் ஒரே நபர் மட்டும்தான் 5 வருடம் உயிரோடு இருப்பார் கணையம் புற்றுநோய் சிகிச்சை பெற்றதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய மாற்றங்கள் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸ் மற்றும் செவிலியர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கணைய புற்றுநோய் மாதத்தை கொண்டாடுறாங்க ஏன் நாங்கள் வந்துட்டு இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையம்ன்றது ஒரு முக்கியமான உறுப்பு அந்த கணையம் உறுப்பு வந்துட்டு பல விஷயங்களை நம்ம உடம்பில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது ஒன்று வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம சாப்பிட்ற உணவை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுறது ஜீரணப்படுத்துகிற அந்த என்சைம்ஸ்லாம் அந்த கணையத்துலேருந்தான் வருது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் சர்க்கரை நம்ம உடலில் இருக்கிற சர்க்கரை லெவல்ஸை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு கணையம் கணையத்துலேருந்து தான் இன்சுலின் வந்துட்டு உருவாக்கப்படுறது ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் செய்கிறது தான் கணையத்தினுடைய வேலை இது உடம்பில் ஆழமான ஒரு இடத்துல இருக்குது முதுகு தண்டுக்கு முன்னாடியும் எல்லா வயிறு லிவர் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்குது அதனால் எது வந்தாலும் இது எப்படி வரும்னா ஒரு புற்றுநோய் இந்த இடத்துல வந்தால் ரொம்ப பெருசானால் தான் நமக்கு அறிகுறியே வரும்

0: அதனால தான் எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆரம்ப நிலையில் எப்போ கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சில டைம் இந்த கணைய புற்றுநோய் வந்துட்டு இந்த பித்தப்பையிலேருந்து வெளியில் வர டியூப் பைல் டக்ட்னு சொல்லுவோம், அந்த டக்ட்டுக்கு பக்கத்தில் வளர்ந்துச்சுன்னா உடனே அதை அடைச்சிக்கும். அடைச்சோடனே மஞ்சக்காமால் வரும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, மஞ்சக்காமாலன்னொடனே கீழே நெல்லியை சாப்பிட்டு வீட்டிலே உட்காந்துருப்பாங்க ஒரு மாதம் வரைக்கும். அதுக்குள்ளே அது இன்னும் பெருசாகிடும், எல்லா இடத்துக்கும் பரவிடும். அதனால் கணைய புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஆழமாக இருக்கிறதுனால, குடும்பத்தில் யாருக்காவது கணைய புற்றுநோய் இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் யாருக்காவது இருந்துச்சுன்னா, தென் டெஃபினெட்லி அவங்க 50 வயதுலேருந்து ஆரம்பித்து வருஷம் வருஷம் ஒரு கணையத்துக்கு ஒரு தனி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது மிக அவசியம். ஏன்னா இந்த மாதிரி புற்றுநோய் அறிகுறி வந்துருச்சுன்னா குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அவசியம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: ஒரு மணி 42 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி அந்தமான் காதலி, இது படத்தின் பெயர். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது அன்பு நேயர்கள் ஈரோடு, பெருந்துறை, திருவாச்சி சின்னியம்பாளையம், சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித் குமார், பாரதி, தனுத்ரா, தமித்ரா, இவர்களுக்காக

வடிவமைப்பில் பாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் குரல்கள் தர கண்ணதாசன் வரிகளில் படம் வெளிவந்த ஆண்டு 1978 ஜனவரி 26 பாடல் நினைவாலே வருகிறது.

இந்நிகழ்ச்சியில் இனி 1968 ஏப்ரல் 12 வெளிவந்த கலாடா கல்யாணம். கலாடா கல்யாணம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் விருதுநகர், மேலத்தாயில்பட்டி, சகுந்தலா, மாணிக்கராஜ், குமார், நந்தியா இவர்களுக்காக சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து மதுரமாய் பாட கேட்போமா பாடலை.

இதற்காக டி எம் சவுந்தரராஜன் தனித்து பாட, கே வி மகாதேவனின் இன்பமான இசையில் பி நீலகண்டன் இயக்கம் தர, 1970 மே 21 வெளிவந்த என் அண்ணன் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது.

இசையின் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் விருதுநகர் ராஜபாளையம் ராமத்திலகம் சுப்பிரமணியம் சிவா சத்யசுந்தர் இவர்களுக்காக 1966 மார்ச் 4 வெளிவந்த கொடிமலர் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. படத்தின் இயக்கம் ஸ்ரீதர், எம் எஸ் விஸ்வநாதன் இதமான இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி.பி. ஸ்ரீனிவாசின் ரம்யமான குரலில் பாடல்.

நற்பகானங்களை இன்பமாய் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. இனி கேட்கலாம் அதிரடி மெட்டுக்களோடு டோல் தமாக்கா தூள்.

வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் அதிரடி பன்மொழி பாடல்களின் அணிவகுப்பாக டோல் தமாக்கா தூள். இனி வரும் ஒரு மணி நேரம் ஒரே ஆட்டம்தான்.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: கல்யாணத்துல கவனிச்சியா
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள் வெள்ளி பூஜை சாமான்கள் விளக்கு குடம் தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு
5: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி

0: And you are listening to Code FM 100.5, Asia's number one FM.
1: Take a look, look at the future, me say. They pretend, but they need they will pay. In Trey, the northern color, they say. They Nalaya, Kumayam, say.
0: Umulk in Bartagal, and best wishes. And keep the music, keep rocking. Peace, bye bye, much love.
2: உப்மாவா போரான டிஷ்
3: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: வணக்கம், நான் தான் பாடகி ரோஷினி.
4: வாட வாட பையா, என் வாசல் வந்து போயா.
3: கோடை எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் அண்ட் நல்ல இன்ஃபர்மேஷனும் தந்துட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு தெம்.
0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.

உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு. ஹே ஐயோ ஐயோ கம் டு மீ, ஹே ஐயோ ஐயோ டான்ஸ் வித் மீ, ஹே ஐயோ ஐயோ லிசன் டு மீ.

0: வணக்கம், நான் உங்க சூர்யா பேசுறேன்.
1: உரையாத சொல்லின் பொருளை மொழி இங்கு தாங்குமோ, உறவாக அன்பில் வாழ ஒரு ஆயுள் போதுமோ.
0: 100.5
1: திரையே திரை கடலே உன்னதிகும் அன்பு மதிலை தாண்டுதே தூண்டுதே.
0: கோடை பண்பலைய கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
4: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்

0: கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் டூல் தமாக்கா தூல். இனி உயிர் எழுத்து நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷவ் அணை திட்ட ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வேட்பாளராக போட்டியிடும் திருமதி மரகதம் குமாரவேல் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி சுகன்யாவும் இன்று மனு தாக்கல் செய்தார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநில அளவிலான 52வது ஜூனியர் ஆண்கள் கபடி போட்டி அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி அரங்கில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே. நேயர்களின் கடித்த மொழி விருப்ப பாடல்களோடு வலம் வருகிறது உயிர் எழுத்து. இன்றைய உயிர் எழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் கோமதி முத்துபுரம் தங்கராஜ் ஐயா அவர்களின் தெருவில் வலம் வர காத்திருக்கிறது. இன்றைய உயிரெழுத்தில் ஐயா கோடை பண்பலை இளவரசியை ராணியாக வர்ணித்து பாடல்களை எழுத்தியுள்ளார். நிகழ்ச்சியின் முகப்பில் நேயர் இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளார். நிலைய இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்கள் அன்பு

நேயர்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். நான் காய்கனி விவசாயம் செய்து வருகிறேன். எனது வீட்டிலும் காட்டிலும் நமது பண்பலை ஒழித்துக்கொண்டே இருக்கும். எனது தெரிவு என்று வருமோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ இன்று உங்கள் தெரிவு வலம் வருகிறது ஐயா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சரஸ்வதி சபதம் என்ற படத்தில் ராணி மகாராணி பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை தந்துள்ளார். அரண்மனைக்கு அலங்காரமல்ல அன்பு என்னும் சிம்மாசனம், சிரம் தாழ்த்தி அவள் பாசம் விதைக்கிறாள், நேயர்களின் நெஞ்சத்தில் கோடை பண்பலை 100.5.

தலைகலத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே

கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டாம். சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு. சபை அறிந்த புலவனுக்கு

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: TK சிதம்பரம் முதலியார், கி ராஜா நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
3: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நேயர் வந்து மயிலாடுதுறையிலிருந்து ஒரு நேயர் வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வினா, சார் எனக்கு வந்து சுகர் இருக்கு, பட் ஆனால் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் கேட்டிருந்தார். சுகர் இருக்கவங்க எல்லாம் யூஸ்வலாக வயசானாலே நிறைய பேத்துக்கு வந்து சுகர் வந்துடும், பிபி வந்துடும். ஸோ இந்த பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதுக்குன்னு சுகர் இருக்கவங்களுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. சுகர் வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அது எப்படின்னா, நம்ம சில பேர் வந்து சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோ வச்சுருப்பாங்க, ஒரு 180 கிலோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த புண்ணு ஆறக்கூடிய தன்மை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. இன்கேஸ் சுகர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்குது, 200 இருக்குது, சில பேர்லாம் 300-400 வருவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம வந்து யூஸ்வலாக உடனே சர்ஜரி பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள் ஒரு முட்டி மாத்திரை ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதோட வேல்யூஸ் கம்மி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக டயபெட்டிக் ஒப்பீனியன் வாங்கி அவங்களுக்கு இன்சுலின் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து, ஸோ அவங்க டேப்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணி, ஸோ அது வந்து ஒரு 1 டு ஒரு 1 வரைக்கும் அதோட சுகரோட வேல்யூ வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ஜரி அட்வைஸ் பண்ணோம். இது வந்து எலக்டிவ் சர்ஜரி, இப்போ முட்டி மாத்திரை ஆப்ரேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தள்ளி போட முடியும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ஏதாவது எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஃப்ராக்சர் ஆகுது, ஸோ ஏதாவது அடிபடுது, உடனே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் அது உடனே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுகரை வந்து கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வரணும் இன்சுலின் போட்டு. சில பேஷன்ஸுக்கு என்ன பண்ணுவோம்னா, இன்சுலின் ஆரம்பிப்போம் சர்ஜரி அப்பையும், சர்ஜரி தையல் பிரிக்கிற வரைக்கும் இன்சுலின் அனுப்பும். என்ன ரீசன்னா, நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் லெவல்னாலையும் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ஏறும், இன்சுலின் லெவல் குறையும். ஸோ சுகர் லெவல் ஏறும் போது நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய டைமிங் மாறலாம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால சுகர் ரொம்ப ஹை வேல்யூ போகும். அப்படி வந்து நமக்கு இன்சுலின் ஆரம்பித்து அதுக்கான சுகர் வேல்யூ நியூட்ரல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் இந்த வலியோ ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டு பழைய டேப்லெட்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியும் சில இதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ டெஃபினட்டாக உங்கள் கேள்விக்கு என்ன பதில்னா, டெஃபினட்டாக 200% அது வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் எலக்டிவாக இருக்கும் போது, அதாவது வெயிட் பண்ணி நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது, அதுக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் தான் இன்னும் கொஞ்சம் காயம் ஆறக்கூடிய தன்மையும், பின்னாடி ஏதாவது நீர் வரக்கூடிய தன்மை, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோட தாக்கம் இது எல்லாமே கொஞ்சம் குறையும் நமக்கு. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நாம் இணைந்து உள்ளம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் கோமதிபுத்துபுரம் தங்கராஜ் ஐயா அவர்களின் தெருவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் கோடை பண்பலை இளவரசியை ராணியாக உவமைப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக குமரி கோட்டம் என்ற படத்தில் என்னம்மா ராணி எனும் பாடலுக்கு கிரீடம் இல்லாவிட்டாலும் தைரியம் இருக்கும் பெண்ணின் பார்வை ஒரு ராணியை போன்றது. கிரீடம் இல்லாவிட்டாலும் தைரியம் தரும் பெண்ணின் பார்வை ஒரு ராணியை போன்றது.

அந்த ரயிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? கட்டாந்த ரயிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா?

நாம் இணைந்துள்ளோம் கோடைப்பண்பலின் 1.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் தங்கராஜ் அவர்களின் விருப்பமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த படம் அடுத்த வாரிசு என்ற படத்தில் வாழ்க ராணி என்ற பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை தந்துள்ளார். வால் ஏந்தி போர் முனைக்கு அவள் செல்வதில்லை, வார்த்தை கொண்டு போர் வெல்கிறாள். வாழ்க ராணி, வாழ்க கோடைப்பண்பலை 100.5.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கோடை பண்பலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ, தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
7: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. பண்பலை காட்டும் நேரம் 3:23. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் தங்கராஜ ஐயா அவர்களின் விருப்பமாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஐயா அவர்கள் கோடை பண்பலை 100.5 ராணியாக ஊமை செய்து பாடல் தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு ராஜா ஒரு ராணியிடம், சிவந்தமன் என்றும் படத்திலிருந்து விருப்பம் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கைவண்ணத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியுள்ளார்கள். TM சௌந்தரராஜன், P சுசீலா அவர்கள் பாடியுள்ளார்கள். பாடலை கேட்போம் அணையர்களே.

people.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலின் 1.5 உயிர் எழுத்து. இன்றைய உயிர் எழுத்து தென்காசி மாவட்டம் கோமதி முத்துபுரம் ஐயா தங்கராஜ் அவர்களின் விருப்பமாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய உயிர் எழுத்து நிகழ்ச்சி நேயர் அவர்கள் கோடை பண்பலின் 1.5 ராணியாக ஊமை செய்து பாடல் தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சிவந்த மன்னாதி மன்னன் படத்திற்கு எங்களின் ராணி உல்லாச தேனி என்ற பாடலுக்கு வீரத்தின் மறு உருவம் தமிழர்களின் நெஞ்சில் வாழும் ராணி வேலுநாச்சியார், அதேபோல் என்றும் நேயர்களின் நெஞ்சில் வாழும் பண்பலை ராணி கோடை பண்பலை 100.5

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனல் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: கல்வி,
1: வளமை
0: அல்லது
1: அழகு
0: அல்லது
1: நேர்மை
0: அல்லது
1: பேட்டி
0: அல்லது
1: நேர்காணல்
0: செவ்வி
1: வளமை.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை நுறுப்பு.

ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் கோமதி முத்துபுரம் தங்கராஜ் அவர்களின் தெருவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உயிரெழுத்தில் ஐயா அவர்கள் கோடை பண்பலை 100.5 ராணியாக உமை செய்து பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியுள்ளார். இன்று அந்த பாடல்களை ஒருவரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கிரகப்பிரவேசம் படத்தில் எங்கள் வீட்டு ராணி என்ற பாடலுக்கு ஒவ்வொரு இல்லத்துக்கும் பெண்கள் ராணி, நேயர்கள் நெஞ்சத்தில் என்றும் எங்கள் ராணி, கோடை பண்பலை 100.5.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் கோமதி முத்துபுரம் தங்கராஜ் அவர்களின் தெருவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உயிரெழுத்தின் தலைப்பு கோடை பண்பலை 100.5. ஐயா அவர்கள் ராணியாக ஊமை செய்து பாடலை தேர்வு செய்து அனுப்பியுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அன்பே வா என்ற படத்திற்கு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. கோடை பண்பலை காட்டும் நேரம் 3:47. இன்றைய உயிரெழுத்தில் தென்காசி மாவட்டம் கோமதி முத்துபுரம் தங்கராஜய்யா அவர்களின் தெருவில் கோடை பண்பலை இளவரசியை ராணியாக உவமை செய்து அனுப்பிய பாடல்களை ஒளிபரப்பி வருகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வில்லுப்பாட்டு காரன் படத்திலிருந்து கலைவாணியே ராணியோ என்ற பாடலுக்கு கலைவாணி. நின் கருணை தேன்மலையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே, நேயர்கள் செவிகளில் தேன்மலை பொழியும் கோடை பண்பலை 100.5 நீயும் கலைவாணியே.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்
5: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. இன்றைய உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் ஐயம் தங்கராஜ் அவர்களின் தெருவில் கோடை பண்பலை 100.5 ராணியாக ஊமை செய்து தேர்வு செய்து அனுப்பியுள்ள பாடல்களை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மகாராணி என்ற பாடல், ராஜபாண்டி என்ற படத்திலிருந்து ஒரு மகாராணி போல சிந்தியுங்கள், ஒரு மகாராணி தோல்வியை கண்டு அஞ்சுவதில்லை, தோல்வி என்பது வெற்றியின் மற்றொரு படி, என்றும் வெற்றி உங்கள் வசமாகட்டும்.

நாம் இணைந்து இருந்தோம் கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிர் எழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் கோமதி முத்துபுரம் தங்கராஜ் அவர்களின் விருப்பத்தில் ஒலித்து சென்றது. ஐயா அவர்கள் இன்று கோடை பண்பலை 100.5 ஒரு ராணியாக ஊமை செய்து பாடல் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சியில் பாடல் தேர்ந்தெடுத்து அனுப்பிய ஐயா தங்கராஜ் அவர்களுக்கும் பாடலை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இனி கூறி விடைபெறுகிறேன் அபிஷேக் ஸ்நாகதேவன். இனி கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசிப்போம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை. நேயர்கள் அழைக்கலாம், அறிமுகங்கள் அளிக்கலாம். 24 24 24 மகளிர் அளிக்கலாம். 24 24

0: 29, மற்ற நேயர்கள் அழைக்கலாம் 24 24 26, 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04 542. நிகழ்ச்சியில் முகப்பல் செய்தி சுருக்கம்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷோவ் அணை திட்ட ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சரி செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாணவர் மர்ம மரணம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: மனசுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குகளில் ஒன்று. ஊடகங்களின் சிறந்த நண்பன்னு கூட சொல்லலாம். அமைதியான மனங்களை ஆனந்தத்தில் மூழ்கடிப்பது அதுதாங்க திரைப்படம். திரைப்படம் சார்ந்த கேள்விகளோடு பயணிக்க காத்திருக்கிறது கோடைப்பன் விலை நூறு புள்ளியைந்தில் சினிமா கொட்டகை. நிறைய கேள்விகள் தயாரா இருக்கு நிகழ்ச்சியில் உங்களோடு
1: அபிஷேக் நாகதேவன்,
0: சசிரேகா குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேயர்களே.
0: நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். மகளிர் 24 24 29 அறிமுகங்கள் 24 24 24 வழக்கமான நேயர்கள் 24 24 26 290 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழி 45 42. அபிஷேக் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்.
1: வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கா?
0: வெளியில கொஞ்சம் அப்படியே தூரிக்கிட்டு இருக்கு.
1: நேயர்களும் மலையோட நம்மளை பாக்குறக்கா பேசுறக்காக வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு
0: இணைப்புல தயாரா இருக்காங்க, பேசிடலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் அக்கா.

0: சொல்லுங்கயா, யார் எங்கிருந்து?
1: சமயபுரம், சர்வேஸ்வரி.
0: சர்வேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம்மா. நிலையத்தில் அனைவரும் நலம்.
1: கேள்வி கேளுங்க.
0: கேள்வி உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க.

0: சர்வேஸ்வரி.
1: பாடல்
0: கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? கேளுங்க கேளுங்க அப்படி நீங்க எல்லாம் கேட்டோம் கேள்வி.
2: இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்ட படம் எந்த என்ன படம்? பாட்டு கேட்டீங்க இல்லையா, அந்த பாட்டு வந்து எந்த பாட்டுல இருக்குன்னு கேக்குறோம்.
1: புது படமா இருக்கு
2: உங்களுக்கு? படம்லாம் இல்லைங்க, இது வந்து
0: 2009 வெளிவந்த திரைப்படம். இப்ப வருஷம் என்னாச்சு? இது
2: 17 வருஷம் ஆக போதுங்க.
1: புது படமா இருக்கு.
0: புது படமா இருக்கா? கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: என்னக்கா
0: கொஞ்சம் யோசிக்கலாமா? அடுத்த நேருக்கு வழி விட்டுலாமா?
1: இல்ல அடுத்த நேருக்கு வழி விட்டுலாம்.
2: நன்றிங்க.
0: அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. நான் பேசுறது எனக்கே கேக்குதுங்க திரும்ப திரும்ப.
2: கொஞ்சம் எஃப்எம் இதுல தள்ளி வாங்க வானொலியில இருந்து.
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5. அபிஷேக் ரொம்ப தூரத்துல இருந்து வரனால
2: அவங்க ஆப்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல வந்து வானொலி கேக்குறாங்க,
0: கேட்டுட்டு இருக்காங்க, அதனால லேட் ஆகுது. சரி, அது வரைக்கும் நம்ம பேசலாம்.
2: அப்புறம்
0: இப்ப சமீபத்துல என்ன திரைப்படம் பாத்தீங்க?
2: சமீபத்துல விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற படம்.
0: ஆஹா, எப்போ பாத்தீங்க?
2: ஒரு 2 வாரம் இருக்கும்.
0: சரி சரி. அடிக்கடி சினிமாவுக்கு போற பழக்கம்லாம் உண்டா?
2: அடிக்கடி போறதுக்குலாம் நேரம் இல்லைங்க. எப்பவாது நேரம் கிடைக்கிறப்ப நம்மள ஒதுக்கிக்கணும்.
0: எப்பமாச்சும் அப்படிங்கறீங்க.
2: ஆமா, நீங்களும் அந்த டென்ட் கொட்டைக்குலாம் போய் படம் பார்த்திருக்கீங்களா?
0: அப்ப முன்னாடி காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம்
2: டென்ட் கொட்டையில. முதல்ல எல்லாம் டென்ட் கொட்டையில பாத்தீங்கன்னா 3 ரூபாய், 4 ரூபாய், 5 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கும்.
0: அடுத்த நேயர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
3: இருவருக்கும் அழகான மாலை வணக்கம் மேடம்.
2: மாலை வணக்கம் ஐயா. சொல்றவங்க யாரு, எங்க இருந்து?
3: நாமக்கல் மாவட்டம், மோகனூர் சிவம்.
2: ஏ, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? இருவரும்
2: அனைவரும் நலமா இருக்கிறோம் ஐயா. பாட்டு கேட்டீங்களா?
3: கேட்டேங்க.
2: கேள்வி கேட்டீங்களா?
3: திரைப்படம் வந்து பசங்க.
2: பசங்க, அதுங்களையும் தேடி
3: கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல, இந்த பாட்டு கேட்டா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி கேளுங்க, யோசிக்கிறேன்.
2: அடுத்த கேள்விக்கு தயாரா இருக்கீங்க?
3: ஆமாங்க.
0: சரி, யார் யாரெல்லாம் அதை நடிச்சிருக்காங்க?
3: நடிகர்களா? படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதை குழுவுக்கு தர முடியுங்களா?
0: குழுவா? இதுல வந்து மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரம் அவர் நடிச்சிருப்பாரு. சரி, பரவாயில்ல, நம்மளே சொல்லிக்கலாம். சோபி கண்ணு, அப்புறம் அன்பு கரசு, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். இப்ப ஒரு பாடல் கொடுத்தாங்கல்ல, அந்த பாடல பாடுனவங்க யார்? திரும்ப ஒளிபரப்பலாமா? பெண் குரல்.

0: இருக்காங்க? நன்றி சிவானா. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம். கோடை பண்பலை 100.5 இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பாக
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: உப்மாவா? போரான டிஷ். அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
9: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கேட்டிங்களா?
1: இப்போ பாடின பாடல், பாடகர்கள் இருக்காங்க,
0: பாடின பாடல் குழந்தை வாய்ஸ்ல வந்திருக்கும். அந்த குரலுக்கு சொந்தக்காரங்க அல்லது யார் யார் பாடினாங்கன்னு கூட சொல்லிடலாம்.
1: சரி, ஞாபகம் இல்லைங்களா மேடம்?
0: சரியா ஞாபகம் வரலையா?
1: ஆமா,
0: அவங்க ஒரு நடிகை, பின்னணி பாடகி. ஆமா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க, டான் படத்துல கூட நடிச்சிருக்க.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. அபிஷேக், நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோம்.
4: ஆமாம், ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடல் எந்த படத்தில் இருக்குன்னு கேட்டோம். பசங்க அப்படின்னு விடையும்
3: சொன்னாங்க. ஆனால் அந்த பாடலை பாடினவங்க யாருன்னு மட்டும் சொல்லலை.
4: ஆமாம்,
3: பாலமுரளி கிருஷ்ணாவோட சேர்ந்து பின்னணி பாடகி சிவாங்கி அவங்களும் இணைந்து பாடின பாடல் தான் அன்பாலே அழகாகும் வீடு. அந்த பாடல் ஜேம்ஸ் வசந்த் இசையில் உருவானது. சிவாங்கி பற்றி சொல்லணும் அப்படின்னா, டான் திரைப்படத்தில் துணை நடிகையாக நடிச்சிருப்பாங்க. அதே திரைப்படத்தில் தருண்குமாரோட சேர்ந்து அஸ்குமாரே அந்த பாடலையும் சிவாங்கி பாடியிருப்பாங்க.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
10: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
11: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ, தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
3: இசைப்பாடும் தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:20. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
14: கோடைக்கானல் தோட்டம், கொஞ்சம் பறவை கூட்டம், ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம், இளையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்பவர் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ்.
4: எப்படி இருக்கீங்க?
14: குமரகுரு மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?

0: ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேச்சு.
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சா?
0: ஆமா மேடம்.
1: சரி, இன்னைக்கு இணைப்பு பிடிச்சு வந்துட்டோம்ல, பேசிடலாம்.
0: ஆமா சரி மேடம்.
1: சரிங்க,
2: உங்களுக்கு ஒரு இசை கீற்று வருதுங்கயா, அந்த பாடல
1: உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேட்கலாமா?
0: கேட்கலாம் மேடம்.

0: ஐயா பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேங்க சார்.
0: சரிங்கய்யா,
1: படமே பார்க்கல, பாட்டு அதிகம் கேட்கல.
0: உங்களுக்கு வந்து கேள்வி என்ன படம் அப்படிங்கிறது கேள்வி இல்லைங்க.
1: சொல்லுங்க.
0: இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா?
1: படமே பார்க்கலங்க சார்.
2: படமே பார்க்கலங்களா ஐயா?
1: ஆமா.
2: நீங்க வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன். சரிங்க, அடுத்த நேயருக்கு வழிவிட்டுலாமா ராமராஜன் ஐயா?
0: இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர் வாங்க, வருக. வணக்கம்,
2: சொல்லுங்க.
0: ஐயா பேர் திருப்பி சொல்லுங்க.
3: மாணிக்க
0: வாசகர் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
3: இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: அனைவரும் நலமா இருக்கும். நிலையத்துல பாடல் கேட்டீங்களா ஐயா? ஐயா பாட்டு கேட்டீங்களா?
3: ஆமா,
2: இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்தோம்ல,
0: இடம்பெற்ற
2: திரைப்படம் எதுன்னு கேக்கலாமா?

0: ஐயா பாட்டு கேட்டிங்களா?
1: கேட்டேன், மனசுல இருக்கு வரமுடக்க.
2: மனசுல இருக்கா? கொஞ்சம் யோசிக்கலாம்.
1: பாட்டு கேட்டேன், அந்த படம் வந்து மனசுல இருக்கு வரமுடக்க.
0: சரி, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களா அவங்க வருதுங்களா?
1: சரிங்க,
2: சரிங்கய்யா, கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அடுத்த நேருக்கு வழி விட்டுலாமா?
1: கேள்விக்கு
2: யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? அவரே விடுபட்டாரு. அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம், கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:24 ஆயிட்டு இருக்கு.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
3: எனக்கே
2: திரும்ப கேட்டது.
3: ஆமா மேடம், இது என்னன்னு மழை பெய்ய வச்சு அப்படி செய்யணுமோ?
2: சரிங்கய்யா, காத்து அடிக்குது இல்ல, அதனால கூட இருக்கலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? தோராயமா கேக்குதா? நல்லா கேக்குதா? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்தோம். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு சொல்லியாச்சு. அந்த திரைப்படத்துல நடிச்சவங்கெல்லாம் யார் யாருன்னு சொல்லணும் நீங்க.
3: மேடம், படம் கேள்வி இன்னைக்கு இதே கேள்விப்படுறேன் மேடம். எத்தனையோ சினிமா படம் பார்த்துருக்கேன், ஒரு கல் ஒரு கண்ணாடி.
2: ஆமா, பாடல் கூட கொடுத்தாங்களே. வேணாம் மச்சான், வேணாம் பாடல் கொடுத்தாங்கல்ல
0: அந்த படத்துலங்க.
3: ஆமா, இப்ப புது படம் இல்ல மேடம். நம்ம
0: புது படம் எல்லாம் இல்லங்க, 2012 வந்த படங்க இது.
3: ஆமா ஆமா, இது
0: உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த படம் தான்.
3: அவர் பேர்

0: மாட்டேங்குதே.
1: பார்த்தா அவரை வந்து படத்துல விட அவரோட பேர் வந்து பார்த்தா,
2: பார்த்த சாரதி
0: நண்ப
2: பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா மேடம்.
2: அவர் யாரு?
0: சந்தானம்.
2: சந்தானம். இதுக்காக தாங்க நாங்க இவ்வளவு நேரம் இதுக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். சரிங்க. சந்தானம் நடித்த 100வது திரைப்படம் எது? நகைச்சுவை நடிகர் சந்தானம், அவர் நடிச்ச 100வது திரைப்படம் எது?
0: 100வது திரைப்படமா மேடம்? எனக்கு அந்த டச் செல்னா பாத்துப்பேன் மேடம். நம்ம வச்சிருக்கிற பொட்டன்ஷியல் தெரியும் மேடம். நம்ம நேர் சொல்ல விடுவோம் மேடம்.
2: அடுத்த நேருக்கு வழி விட்டுறீங்க.
0: ஆமா மேடம்.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம் நேர்களை.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க. வணக்கம்.
1: அது ஒரு பழமொழி மாதிரி, பழமொழி மாதிரி இருக்குங்க. அந்த படத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி மாதிரி இருக்கும்.
2: அந்த படத்துல சந்தானத்தோட பெயர் வந்து சக்தி.
7: சக்தி ஆனா பழமொழி மாதிரி இருக்குங்களா?
2: ஆமா.
7: இன்னும் தெரியலையே.
1: சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அது மாதிரி வந்து அந்த படத்தோட பேர் இருக்கும்.
2: ஆமா.
7: இன்னொரு வாட்டி சொல்லுங்கய்யா.
1: சிறு துரும்பும் பல்குத்த உதவும்.
2: இது மாதிரி,
1: இது மாதிரி
2: ஒரு பழமொழி. அந்த பழமொழி மாதிரியே அந்த படம் பேரு. 2014 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அது.
7: நன்றிங்க.
2: அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. வாங்க பேசலாம்.
8: மனோகரன் பேசுறேன்.
2: மனோகரன் எந்த ஊர் சொன்னீங்க?
8: தேவானூர் முசிறி தாலுகா.
2: முசிறியில இருந்து பேசுறீங்க. சரிங்கய்யா, கேள்வி தெரியுமா, திரும்ப சொல்லலாமா?
8: 100வது படம் கேட்டீங்க.
2: நகைச்சுவை நடிகர் சந்தானத்தோட
8: கேட்டுதான் இருக்கிறேன். நான் எசு வேலை செய்யறது கேட்டுட்டுதான்
2: இருக்கிறேன்.
8: ஞாபகத்துக்கு இருக்கு, சந்தான படம் நிறைய பாத்துருக்கேன்.
2: நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விவேக் சொல்லுவார்ல, இங்க இருக்கு இங்க வரல அப்படின்னு வரல, அது மாதிரி இருக்கு. சரிங்க, நன்றிங்க. நம்மளே பதில் சொல்லிடலாம். நகைச்சுவை நடிகர் சந்தானம், அவர் நடிச்சு வெளிவந்த 100வது திரைப்படம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரும் சந்தானம் தான்.
9: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம், சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
12: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது,
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்
2: உப்மாவா போரான டிஷ் அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: கோடை பண்பலை 1:05 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:38 ஆயிட்டு இருக்கு. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வாங்க வணக்கம்.
10: வணக்கம்.
7: வந்துகிட்டே இருக்காங்களா? வணக்கம்.
11: காங்கையம் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி பேசுறேன்.
7: ரூபா வேலுமணி, உங்களுக்காக ஒரு கேள்வி தயாரா இருக்கு.
11: லாஸ்ட் கேள்விக்குள்ள பதில் தெரிஞ்சதா? அப்ப லைன் கிடைக்கலங்க.
10: இது ரொம்ப எளிமையான கேள்விங்க.
11: சரிங்க சார், சரிங்க.
10: ஒரு நடிகையின் நடிப்பில் ஒரே ஆண்டில் வெளியான 3 தென்னிந்திய திரைப்படங்கள் முதல் முறையாக 200 கோடி வசூலை தாண்டியுள்ளது. அந்த நடிகையின் பெயர் என்ன?
11: பழைய நடிகைங்களா? கொஞ்சம்
10: புது நடிகைங்க.
7: ரொம்ப ரொம்ப புது நடிகை.
10: 2026 வெளியான படங்கள், 3 படமுமே, 2 தமிழ் படம், 1 மலையாள படம்.
11: த்ரிஷாங்களா?
10: இல்லைங்களே.
7: மதன காமேஸ்வரி, ஜோதிலிங்கம், பக்கத்துல
10: வெளியானது 200 கோடிக்கு மேல வசூல தாண்டிய படம்.
7: ரூபா
11: நல்ல நடிகை.
7: சரி, இந்த மமிதா பைஜு வேற என்ன திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க?
11: மமிதா பைஜு இப்ப டியூட்ல நடிச்சாங்க.
7: அது அப்புறம்
11: நிறைய படத்துல நடிச்சிருக்காங்களே, தட்டுறீங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது.
7: ஜனநாயகன்,
11: ஜனநாயகன் அது இப்ப

0: சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரேமலுல நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா அது வந்து மலையாளம்,
2: அவங்களோட முதல் திரைப்படம்.
0: ஆ பிரேமலு அது பாத்துர்க்கேங்க.
1: கர அந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. பெத்லகேம் குடும்ப யூனிட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்? மனசிலாயோ பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து. அதற்கு முன்பாக
3: உப்மாவா போரான டிஷ் அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: டி கே சிதம்பரம் முதலியார், கி ராஜ நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச் செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இப்படி சூடு.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்
3: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
0: கோடை பண்பலை 100

0: குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. இணைப்பில் வர காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
4: வணக்கம்
5: வணக்கம்
3: வணக்கம்ங்க. யாருங்க, எங்க இருந்துங்க?
5: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாதிலிருந்து காளிமுத்துங்க.
4: காளிமுத்துங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா நிலைப்பீங்களா?
4: அனைவரும் சௌக்கியமா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சரிங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேய பட்ட தாளக்கர கோயில் கும்பாபிஷேகம் அனைவரும் வரணும்னு கேட்டுக்கறேங்க.
3: சரிங்க ஐயா, எல்லாரும் வந்துடலாம். இப்ப கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட, காளிமுத்து ஐயா கிட்ட?
5: சொல்லுங்க.
3: உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேட்கலாம். கேட்டுட்டு நம்ம பேசலாம், சரிங்களா?
5: சரிங்க.

0: காளிமுத்தையா இணைப்பில் இருக்கீங்களா?
1: இருக்கேன்.
2: ஐயா பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டுங்க.
2: அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுங்க?
1: ஒரு குழு கொடுங்க.
2: இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தொழிலாளர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம்.
0: தம்பி அழகா சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது தேசிய விருது பெற்ற திரைப்படம், 2012 ஆண்டிற்கான தேசிய விருது பெற்ற திரைப்படம்.
2: அந்த வெள்ளையர் காலத்தில் இருக்கிற ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பற்றிய படம்.
1: யார் நடிச்சதுங்க?
0: அந்த கேள்வி நாங்கள் கேட்கணுங்க. சரி பரவாயில்ல, சொல்லிடலாம். நடிகர் முரளியோட மகன் நடித்த படம் இது. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றிங்கய்யா. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்கய்யா.
3: 3.5 கோடி மக்கள் ஆதரவு பெற்ற ஒரே பண்பலை, கோடி பண்பலை 100 புள்ளிக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா.
3: ஈரோடு மாவட்டம் திருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம்யா.
3: மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம்
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். இந்நேரம் பதிலோட வந்திருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம்.
2: பாடல் ஒளிபரப்பு பண்ணோம், பாடல் கேட்டீங்களா?
0: பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

0: சோமசுந்தரையா இணைப்புல இருக்கீங்க. அருமையான பாடல். என்ன திரைப்படம் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்?
1: பரதேசி குணம்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப அழகா வந்துட்டீங்க. அடுத்த கிளை கேள்வி கேட்கணும்ல. பரதேசி இந்த திரைப்படம் ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம், அந்த நாவல் எது?
1: மேடம் ஒரு குழு கூட மேடம்.
0: க்ளூவா?
2: தேயிலை அப்படிங்கறதுதான் க்ளூ.
0: ம், அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்வோம்?
1: என்ன மேடம்? என்ன மேடம்?
0: தேயிலை. தேயிலையால உருவாக்கப்பட்ட அந்த பானத்தை என்ன சொல்வோம்?
2: தேநீர்.
0: ம்,
1: காபி பானம் மேடம்.
0: ம்,
2: இங்க காபினா பக்கம்
0: வந்துட்டோம்.
2: கொட்டை வடிநீர்ங்க.
1: தேயிலை பானம்.
0: சரி பரவாயில்ல, அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்வோம்?
2: தேநீர் கடை எப்படிங்க சொல்வோம்?
0: சிகப்பு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க?

0: முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க.
1: ரெட்டி.
0: ஆ ரெட்டி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நான் நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை பதில் சொல்லுவீங்கன்னு.
1: இருந்தாலும் சொல்லிடலாம் மேடம்.
0: சோமசுந்தரையா, சோமசுந்தரையா ரொம்ப அருமை. சரி, ஆனாலும் அடுத்த இந்த திரைப்படம் சார்ந்த தகவல் நாங்க சொல்லிடுறோம். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: மேடம் வேலைக்காரன். மாமனுக்கு மயிலாப்பூர்வா, இந்த பாடல் மோனர் சிவாக்காக. இந்த பாடல் பதில் சொல்லிங்களா? அதனால ஒரு பாடல்.
0: பரவாயில்லைங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 அதற்கு முன்பாக.
2: முதலியார் கி ராஜா நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கோலி இல்லை, சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ஒரு பரிசு பாடல் கொடுத்தோம் இல்லையா?
7: ஆமாங்கா.
0: பரதேசி, இந்த திரைப்படம் ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த நாவல் எது அப்படின்னா ரெட்டி. அந்த ரெட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழில் மொழிமாற்றம் செய்தவர் யாரு அப்படின்னா இரா முருகவேல். பரதேசி திரைப்படத்துக்கு வசனம் எழுதினவர் யாரு அப்படின்னா நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாடன்னா எல்லாத்துக்கும் தெரியும்.
7: ஆமாங்க.
0: அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். எதற்காக?
7: சூடியப்பூ சூடர்க்க என்ற
0: சூடியப்பூ சூடர்க்க இந்த சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவருடைய தலைகீழ் விகிதங்கள் இந்த நாவல் ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படம் எது அப்படின்னா சொல்ல மறந்த கதை. இவர் வந்து சிறந்த எழுத்தாளர், இலக்கியவாதி. இவருடைய முதல் சிறுகதை புத்தகம் எது அப்படின்னா விரதம். இது வந்து தீபம் அந்த இதழில் வெளியிடப்பட்டது.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா அபிஷேக்?
1: ஆமாம், நம்மளும் பரதேசி படத்தை பற்றி பார்த்துட்டோம். அப்புறம் சந்தானம் அவர்களோட 100வது திரைப்படம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் 200 கோடிக்கு மேலே வசூல் செய்த தென்னிந்திய நடிகையின் படம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம்.
0: சரி, இத்தனை கேள்விகள் கேட்டோம். பசங்க திரைப்படத்தில் அன்பாலே அழகாகும் வீடு, அந்த பாடலை யார் பாடுனாங்க, அவங்களுடைய தகவல், இந்த மாதிரியான சினிமா சார்ந்த கேள்விகளோடு பயணித்தது இன்றைய சினிமா கொட்டகை.
2: லாலா குடோல் டப்பிமா கண்ணே கங்காமாவோ இடுப்ப சுத்தி

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் சரவணன், ஆர் கே ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி, கணினியின் கைவிரல்களோடு கே நூர் ஜஹான். கோடை பண்மலை 100.5 இனி செவ்வானம் சிவக்க காத்திருக்கிறது. மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் சித்திர செவ்வானம். முன்பாய் செய்தி சுருக்கம்.
8: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். RSS இயக்கத்தின் 100 கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். இந்த நூலின் முதல் பிரதியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பெற்றுக் கொண்டார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே

சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் நிலையானதாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை.
2: செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 906 HUID தங்கநகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
4: வழங்கும் சித்திர செவ்வானம்.

மாலை வணக்கம் நேயர்களே. புள்ளினங்கள் தங்கள் கூடுகளை நோக்கி பறக்க பகல் முழுவதும் சுமந்த பரபரப்பை மாலை மெல்ல மெல்ல கரைக்கும் நேரம் இது. வானம் தம் நீல ஆடையை எடுத்துவிட்டு செவ்வண்ண சேலையை உடுத்திக் கொள்ளும் நேரம் இது. மேகங்கள் கூட வண்ணத் தூரியகளாக மாறி வானத்தில் வண்ணம் தீட்டும் நேரம் இது. இவ்வழகிய நேரத்தில் மரங்களின் நிழல் நீள, காற்றின் இசை மென்மையாக, சூரியன் விடைபெறும் பொன்மாலை பொழுதில் இடைக்கால இன்னிசை கீதங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலையின் சித்திரச்ச வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: திருச்சி சாரதாசில்
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: TK சிதம்பரம் முதலியார், கி ராஜநாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த

0: நாளை செப்டம்பர் 16 தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
0: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

ஒரு முறையேனும் நேருக்கு நேர் கண்ணோடு கண் பார்த்து காதலை சொல்லிவிட வேண்டும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட வேண்டும்.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
1: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

மனம் தொலைத்த அமைதியின் இடைவெளிகளில் உந்தன் நினைவுகளை கொண்டு நிரப்பிவிடு. தனிமையாக கிடக்கும் எந்தன் உள்ளங்கையின் ரேகைகளுக்குள் உந்தன் விரல்களை இணைத்து ஒரு வாழ்க்கையை வரைந்துவிடு. என் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்புக்கும் இடையே இருக்கும் நிசப்தங்களை உன் இதயத்தின் இசையை கொண்டு மெல்ல கேட்கச் செய். எனக்கு வேண்டியது நீ அருகிலிருப்பது மட்டுமல்ல, நான் இல்லாத நேரங்களிலும் என்னுள் நீ நிறைந்திருப்பதுதான்.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ, தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

சரியாக மாலை 5:23. கோடை பண்பலை இசைப்பாடி கொண்டிருக்கிறது சித்திர செவானத்தை.

இந்த பூமி சூரியனை சுற்றி சுற்றி வருவது போலத்தான் நானும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். ஆனாலும் என்ன, எல்லா பக்கமும் வெளிச்சமாகவே மாற்றி வைத்திருக்கிறது இந்த காதல்.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
1: செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
3: வழங்கிய சித்திர செவ்வானம்.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரமாலை 5:30. இரவின் நரம்புகளில் மெல்லிசையாக நுழைந்து விழிக்கதவுகளை திறந்து வைத்து கொண்டு வெளியேற மறுக்கிறது உந்தன் நினைவு.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: டி கே சிதம்பரம் முதலியார், கி ராஜா நாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 16ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

கோடை பண்பல இசை பாடிக்கொண்டிருக்கிறது சித்திரச்ச வானத்தை. நூற்றாண்டுகள் வாழ்ந்துவிடவும் இந்த கணமே மறைந்துவிடவும் தோன்றும் இருவேறு எல்லைகளை இணைக்கும் ஒரு சரடு உந்தன் அருகாமை.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 37 நீலகேசி தொடர்ச்சி. ஒற்றை கை மனிதனின் உண்மையான பெயர் நீலகேசி என்றும், அவன் புலிகேசியின் சகோதரன் என்றும் சிறு தொண்டர் அங்கிருந்தவர்களுக்கு அறிவித்தார். இனி இதை கேட்டதும் அந்த கூட்டத்தில், ஆஹா, அப்படியா, என்ன மோசம், என்ன வஞ்சகம் என்ற பலவிதமான பேச்சுக்கள் கலகலவென்று எழுந்தன. சிறிது பேச்சு அடங்கிய பிறகு சிறு தொண்டர் மீண்டும் கூறினார், இவனை நான் மன்னித்து உயிரோடு திருப்பி அனுப்பினேன் என்று தெரிவித்த போது சக்கரவர்த்தி, நீ பிசகு செய்தாய், இதனால் ஏதாவது விபரீதம் விளையும் என்று சொன்னார். அது உண்மையாகிவிட்டது. இந்த நீலகேசி கபாலிக வேஷத்தில் நமது புண்ணிய தமிழகத்தில் வந்து இருந்து கொண்டு பஞ்சத்தினால் ஜனங்களுடைய புத்தி கலங்கியிருந்த காலத்தில் கபாலிகத்தையும் நரபலியையும் பரப்பத் தொடங்கினான். எதற்காக? வீரத்தினால் ஜெயிக்க முடியாத காரியத்தை சூழ்ச்சியினால் ஜெயிக்கலாம் என்றுதான். கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களுக்கெல்லாம் புகழ் பரவி இருக்கும் நமது மாமல்ல சக்கரவர்த்திக்கு விரோதமாக உங்களையெல்லாம் ஏவிவிட்டு சதி செய்விக்கலாம் என்றுதான். இந்த உத்தேசத்துடனேயே இவன் கொல்லிமலையின் உச்சியில் உள்ள குகைகளில் ஆயிரக்கணக்கான கத்திகளையும் கோடாரிகளையும் சேர்த்து வைத்திருந்தான் என்றார் சிறு தொண்டர். ஆ என்று கபால பைரவனின் கோபக்குரல் கேட்டது. ஆம், அந்த ஆயுதங்களையெல்லாம் சக்கரவர்த்தியின் கட்டளையினால் இன்று அப்புறப்படுத்தியாகிவிட்டது. இன்னும் இந்த சோழ நாட்டு இளவரசன் விக்ரமனையும் தன்னுடைய துர்நோக்கத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்ள எண்ணியிருந்தான். அதற்காகவே பார்த்திப சோழ மகாராஜாவின் வீரபத்தினி அருள்மொழி தேவியை சிறைப்படுத்தி வைத்திருந்தான் என்று சொன்னார். அப்போது மகாகபால பைரவர் தரையிலிருந்து சட்டென்று எழுந்து நின்று, எல்லாம் போய் கட்டுக்கதை, இதற்கெல்லாம் சாட்சி எங்கே என்று கேட்டார். அப்போது ஒருவாறு அவருடைய பீதி தெளிந்ததாக காணப்பட்டது. கபால பைரவர் சாட்சி எங்கே என்று கேட்டதும், இதோ நான் இருக்கிறேன் சாட்சி என்றது ஒரு குரல். திடீரென்று ஒரு வெள்வேல மரத்தின் மறைவிலிருந்து மாரப்ப பூபதி தோன்றினான். ஆமாம், நான் சாட்சி சொல்கிறேன். இந்த கபால பைரவர் என்னும் நீலகேசி உண்மையில் கபாலிகன் அல்ல, வேஷதாரி. இவன் மகாராஜாதிராஜ நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு எதிராக சதி செய்தான். அந்த சதியில் என்னையும் சேரும்படி சொன்னான். நான் மறுத்துவிட்டேன். அதன் மேல் இந்த தேச பிரஷ்ட இளவரசனை தன்னுடன் சேர்த்து கொள்ள விரும்பினான். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி காஞ்சிக்கு நான் அனுப்பிய இந்த இளவரசனை இவன் வழியில் மறித்து இங்கே கொண்டு வர ஏற்பாடு செய்தான் என்றான் மாரப்பன். அப்போது சிறு தொண்டர், போதும் மாரப்பா, உன் சாட்சியம் போதும் என்றார். மாரப்பன் மனத்திற்குள் என்ன உத்தேசித்தானோ தெரியாது. தன்னை புறக்கணித்து விட்டு மகாகபால பைரவர் விக்ரமனுக்கு யுவராஜா பட்டம் கட்டுவதாக சொன்னதை கேட்டு அவனுக்கு ஆத்திரம் உண்டாகி இருக்கலாம். அல்லது சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த குற்றம் தன் பேரில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம். அவன் உத்தேசம் எதுவாயிருந்தாலும் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை அவன் செய்தான். கையில் உருவிய கத்தியுடன் மகாகபால பைரவர் நின்ற இடத்தை அணுகினான். சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த இந்த சாம்ராஜ்ய துரோகி இன்று காளிமாதாவுக்கு பலியாகட்டும் என்று கூறிய வண்ணம் யாரும் தடுப்பதற்கு முன்னால் கத்தியை ஓங்கி வீசினான். அவ்வளவுதான். கபால பைரவனின் தலைவேறாகவும் உடல் வேறாகவும் கீழே விழுந்தன. எல்லாரும் பிரமித்து திகைத்து

0: கொண்டிருக்கும் போது மாரப்ப பூபதி பலிபீடத்தண்டை வந்து சிறு தொண்டருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, பிரபோ, ஆத்திரத்தினால் செய்துவிட்டேன். நான் செய்தது குற்றமானால் மன்னிக்க வேண்டும் என்றான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீ சிரிக்கிறாய் ஏழு கடல் ஏழு மலைகளுக்கு அப்பால். யாரோ ஒழித்து வைத்திருந்த சொற்களை உருக்கி ஒரு கவிதை பார்க்கிறேன். வலிகளை, பரவசத்தை, காதலின் நொடிகளை நதியில் மிதக்கும் இசையாக்கி உன் பாதம் வருடி குறுகுறுக்கச் செய்கிறேன். அடர்வனத்திலும் ஆழ்மனதிலும் கண்டெடுத்த மலர்கள் பூங்கொத்துக்களாக்கி நீட்டுகிறேன் உந்தன் சிரிப்பை ரசிக்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அந்திவானம் இருளில் கரையத் தொடங்கியிருக்கும் இவ்வினிய வேளையில் இடைக்கால ராகங்களை இசைப்பாடி நிறைவு வருகிறது சித்திரச்சவானம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே, விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காரைக்குடி

காரைக்குடி நகரின் மத்தியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் கொப்புடைய நாயகி அம்மன் அப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாக திகழ்கிறாள். தன்னையை தஞ்சமின்றி நம்பி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களை வாழ்வாங்கு வாழ வைத்து வருகிறாள் கொப்புடை நாயகி அம்மன். காரைக்குடியின் புறநகர் பகுதியாக தற்போது இருக்கும் செஞ்சை என்ற இடம் முன்பு காட்டுப்பகுதியாக இருந்தது. இந்த செஞ்சை காட்டுப்பகுதியில்தான் காட்டம்மன் என்பவள் குடிக்கொண்டிருந்தாள். காட்டம்மனும் கொப்புடையம்மனும் சகோதரிகள். கொப்புடையம்மனுக்கு பிள்ளைகள் இல்லை எனவும் காட்டம்மனுக்கு 7 பிள்ளைகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தன் அக்காவின் பிள்ளைகள் மீது கொப்புடையம்மன் மிகுந்த அன்பு வைத்திருந்தாளாம். எனவே கொப்புடையம்மன் தன் அக்காவின் குழந்தைகளை பார்க்க வரும்போது கொழுக்கட்டை முதலான உணவு பண்டங்களை தானே ஆசையாசையாக செய்து அவர்களுக்கு கொடுக்க எடுத்து வருவாளாம். குழந்தை இல்லாத தன் தங்கை தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க கூடாது என்று நினைத்த காட்டம்மன் ஒரு சமயம் தன் பிள்ளைகளை ஒழித்து வைத்துவிட இதனை அறிந்த தங்கை கொப்புடையம்மன் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறாள். தன் அக்கா ஒழித்து வைத்து அவளது பிள்ளைகளை கல்லாக்கிவிட்டு அங்கிருந்து கோபத்தோடு காரைக்குடிக்கு வந்து தெய்வமாகிவிட்டாள் என்று இக்கோயிலின் தலவரலாறு தெரிவிக்கிறது.

0: உலகை ஆளும் இந்த கொப்படி நாயகி நின்ற கோலத்தை நான்கு கரங்களுடனும் ஜுவாலை கிரீடத்துடனும் பஞ்சலோக உற்சவ கோலத்தில் அழகும் கம்பீரமும் ததும்ப காட்சி தருகிறாள். வலது கீழ்கை அபயம் அளிக்கும் தோற்றத்தோடும் வலது மேல்கை சூலத்தை ஏந்தியபடியும் இடது மேல்கை பாசமேந்தியபடியும் இடது கீழ்கை கபாலத்தை தாங்கியும் திகழ்கிறது. காளி துர்க்கை போன்ற உக்கிர தெய்வங்கள் வடக்கு நோக்கி அருள் பாலிப்பதே வழக்கம். ஆனால் இங்கு அம்மன் துர்க்கை அம்சத்துடன் கிழக்கு பார்த்து வீற்றிருக்கிறாள். எனவே இவளை வணங்கினால் கல்வியில் சிறந்து விளங்கலாம், சகல செல்வமும் பெற்று திகழலாம், மனதில் பயமெல்லாம் விலகி தைரியத்துடன் வாழலாம் என்பது ஐதீகம். சிவத்தலங்களின் சிதம்பரம் நடராஜர் கோயிலில்தான் மூலவரும் உற்சவரும் ஒன்றாக இருப்பார்கள். அதேபோல் அம்மன் தலங்களில் மூலஸ்தானத்தில் இருக்கும் அம்மனே உற்சவ மூர்த்தியாக இருப்பதை காரைக்குடி கொப்புடி நாயகி அம்மன் கோயிலில்தான் பார்க்க முடியும். அதேபோல காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமி வேறெங்கும் இல்லாத கோலத்தில் குதிரையில் அமர்ந்தபடி வடிவமைக்கப்பட்டிருப்பது இக்கோயிலுக்கு உரிய தனி சிறப்பாகும். ஆதிசங்கரர் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்துள்ளார் என வரலாறு கூறுகிறது. குறிப்பாக ஆதிசங்கரர் தனது ஸ்ரீ சக்கரத்தை வைத்து வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஆலயத்துக்குள் அருகில் வரும்போது ஆகர்ஷண சக்தியை நம்மால் உணர முடியும் என்று பக்தர்கள் மெய்சிலிர்த்தபடி கூறுகின்றனர். சித்திரை வருடப்பிறப்பு, நவராத்திரி, ஆடி செவ்வாய், பங்குனி தாராபிஷேகம் ஆகியவை இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அதே போல வாரத்தின் ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் இக்கோயிலில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு அருகே திருக்குளம் உள்ளது. இங்கு நடக்கும் தெப்ப உற்சவம் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். அதேபோல் ஆண்டுதோறும் இக்கோயிலில் நடக்கும் பூச்சொரிதல் விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அப்போது பால்குடம் ஏந்தி முளைப்பாரி எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்துவார்கள். இன்று காரைக்குடி கொப்புடைய நாயகியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சின்ன சின்ன சாரல் பூமியில் பொட்டு வைக்கும் நீரத்தில் பூக்களின் புன்னகையில் மலர்ந்தாடுகிறது. கூடை பண்பலை நெருப்புள்ளி 5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்.
1: கோடை பண்பலை நெருப்புள்ளி 5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: சமீபத்துல நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்ப முதல் முதல்ல இந்தியாவில் இருக்கிற மொழிகளில் எந்த மொழி அச்சில் ஏறி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அதாவது இந்தியாவுக்குள்ள மொத்தம் வந்து 56 தேசங்கள் இருந்ததாக பலவற்றில் படிக்கிறோம். அங்கம் வங்கம் கலிங்கம் தெற்கு பகுதியில் சேர சோழ பாண்டியர்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். 14 15 நூற்றாண்டுக்கு பிறகு சிற்றரசுகள்லாம் தோன்றி பேரரசுகள்லாம் 12 நூற்றாண்டில் விழுந்து ஆங்கிலேயருடைய வருகை அறிவியலுடைய வளர்ச்சி எல்லாம் இருக்குதுங்க. இப்போ எந்த மொழி நூல் முதல்ல அச்சேறி இருக்கும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப அழகா சொன்னார் ஒருத்தர். இந்திய மொழிகளில் முதன் முதலில் அச்சேறியது தமிழ் மொழி தானாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்பிரான் வணக்கம் என்று ஒரு நூல், இது வந்து அச்சேற்றப்பட்டது எங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டில்.

0: இந்த தம்பிரான் வழக்கம் என்கின்ற இந்த நூல் தான் 1498 அங்க ஜெர்மானியில அச்சேந்திரம் ஜான் கூடன்பர்க் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவன. அது உலகம் முழுவதும் வருது. இந்திய மொழிகள்ல முதல் அச்சேர்னது நம்முடைய தமிழ் மொழி தான் அப்படிங்கறத நம்ம அந்த நூலை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து தரங்கம்பாடி என்கின்ற இடத்துல அதற்கான இது இருந்தது. யார் இதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு வந்து தனிநாயக அடிகளுடைய நூற்றாண்டு. தனிநாயக அடிகள் வந்து உலக பயணம் மேற்கொண்ட போது அவர் வந்து பாரிஸ்ல இருந்த நூல் நிலையத்துல அவர் கண்டுபிடிச்சு எடுத்த ஒரு பழைய பிரதி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தமிழ் பிரதி. இதுதான் முதல்ல அச்சேர்ந்துங்கிறாங்க. இன்னைக்கும் கூட இந்த பெருமை குறையவே இல்லைங்க. எப்படின்னு கேக்குறீங்களா, வலைதளம்னு எடுத்து பாருங்களேன். இந்த வலைதளத்துல அதிகமான வலைதளங்களை கொண்ட மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆங்கிலம் தான். அதுல மாற்று கிடையாது. அடுத்ததாக ஸ்பானிஷ். ஆனா இந்திய மொழிகள்ல அதிகமான வலைதளத்தை கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி தாங்க. பாருங்க, அச்சேர்ந்ததுலயும் நம்ம மொழி தான் முதல்லையா இருக்குது. இந்திய மொழிகள்ல அதிகமா வலைதளங்களை கொண்ட மொழிகள்ல நம்முடைய மொழி தான் முதன்மையா இருக்குது. ஏன்னா அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த வலைதளத்தினுடைய பெருமையை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதான் ஒருத்தர் சொன்னாரு, WWW அப்படிங்கிறத வேர்ல்டு வைடு வெப்சைட் நம்ம சொல்றோம், அதை ஒருத்தர் தமிழ்லயே அதை போட்டு வச்சிருக்காருங்க. வையக வலை விரிவு அப்படிங்கிறார், மூணு வகரம் வர்ற மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறார். அதை WWW மட்டும் இல்ல போடுறது இல்ல, இதுல இதுவும் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறார். இப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிற போது என்ன நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு கேட்டா, பண்டைய விஷயங்கள் எல்லாம் அச்சுக்கு வருகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான விஷயம் நமக்கு தெரியுது. அப்ப பழைய மொழியாக மட்டுமில்லை, புதிய மொழியாக வருகிற போதும் இந்த மொழிக்கு வந்து சில தன்மைகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான நூல்கள் ஏடுகள்ல இருந்து அச்சேற்றப்படுவதற்காக காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டா நம்முடைய உவே சாமிநாதையர் அவர்களுங்க. அவருக்கு முன்பாக சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களும் அவரோடு சேர்ந்த பலரும் பதிப்பிச்சாலும் கூட உவேசா அவர்களுடைய பதிப்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லையும்பாங்க. காரணம், அப்படியெல்லாம் அவங்க எடுத்து கொடுக்கலன்னா நிச்சயமாக இன்றைக்கு நாம் இத்தனை நூல்களை அடைந்திருக்க முடியாது. ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமை இருக்கிறது என்பதை ஆராய்ந்தால் கண்டுகொள்ளலாம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கதம்ப மலர்கள்.

0: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 6:20.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ் சுப

0: LIC-யின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் LIC ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. LIC ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: உப்மாவா போரான டிஷ்?
3: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. காலை 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் விதை முதல் விளைச்சல் வரை. சிறப்பு விருந்தினராக கம்பம் உதவி வேளாண் அலுவலர் திரு பாஸ்கரன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது கரூர் மாவட்டம் கனிமொழி வீரமணி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. இரவு 9 மணிக்கு வீச இருக்கிறது கொடை தென்றில். 10 மணிக்கு நினைவி சுகம். நாளைய நினைவி சுகம் பயணிக்க காத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை. கோடை பண்பலை 100.5 இப்போ கேட்டுட்டு இருக்கோம் கதம்ப மலர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800
7: 1097.
8: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
9: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: கோடை பண்பலை நெருப்புளியைந்தில் இப்போது கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நந்தினி தேவி, மஞ்சத்திற்கு கீழே இருந்த ஒரு பெட்டியிலிருந்து ஆடைகளுக்கு அடியிலே இருந்த தகதகவென்று மின்னக்கூடிய ஒரு வாளை எடுத்தாள். பழுவேட்டரையர் அதை பார்த்த வண்ணமாக சிறிது நேரம் பிரமித்துப் போய் நின்றார். பின்னர்,
3: இந்த பெட்டிக்குள்ளே இந்த வாள் எத்தனை காலமாக இருக்கிறது? உன் ஆடை ஆபரணங்களை வைத்திருப்பதற்காகவல்லவோ என்று நினைத்தேன் என்றார்.
2: நந்தினி வாளை பெட்டியில் திரும்ப வைத்துவிட்டு, ஆம், என் ஆடை ஆபரணங்கள்

0: பொருட்களை இந்த பெட்டியிலேதான் வைத்திருக்கிறேன். என் ஆபரணங்களுக்குள்ளே மிக முக்கியமான ஆபரணம் இந்த வாள். என் கற்பையும் என் கணவருடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதற்குரியது என்றாள்.
1: ஆனால் இதை நீ உபயோகப்படுத்துவதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்படப் போவதில்லை. நான் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில்.
0: அதனாலேதான் இந்த வாளை நான் வெளியில் எடுப்பதில்லை. ஈழ நாட்டிலிருந்து வேங்கி நாடு வரையில் சோழ ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தங்கள் தோள் வலிமையால் தங்கள் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாதா? அல்லது பேதையாகிய என்னைத்தான் பாதுகாக்க முடியாதா? என்றாலும் முக்கியமான ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் தாங்கள் எப்போதும் என்னை கட்டிக்காத்துக் கொண்டிருக்க முடியாது. தங்களை பிரிந்திருக்கும் நேரங்களில் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள ஆயத்தமாயிருக்க வேண்டுமல்லவா?
1: தேவி, அதற்கு அவசியம் என்ன? போனது போகட்டும். இனி நான் உன்னை பிரிந்திருக்கப் போவதே இல்லை.
0: ஐயா, என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் இந்த ஒரு தடவை மட்டும் தாங்கள் என்னை பிரிந்து தஞ்சைபுரிக்கு போய் பாருங்கள்.
1: இது என்ன பிடிவாதம்? எதற்காக இந்த தடவை மட்டும் நான் உன்னை இங்கே விட்டுவிட்டு போக வேண்டும்
0: என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவருடைய புருவங்கள் நெறிந்தன. சுவாமி, அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. என்னை நீங்கள் இப்போது தங்களுடன் அழைத்து போனால் இந்த மூடர்கள் மேலும் நம்மை குறித்து பரிகசித்துச் சிரிப்பார்கள். கிழவருக்கு இளையராணியிடம் அவ்வளவு நம்பிக்கை என்று சொல்வார்கள். அதை நினைத்தாலே எனக்கு இரத்தம் கொதிக்கிறது. மற்றொரு காரணம் இன்னும் முக்கியமானது. சம்புவரையரை தங்களுடைய அத்தியந்த சிநேகிதர் என்று இத்தனை காலமும் தாங்கள் சொல்லி வந்தீர்கள், நம்பியும் வந்தீர்கள். ஆனால் இளவரசர் வந்ததிலிருந்து அவருடைய பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஏற்பட்டிருக்கும் மாறுதலை கவனித்தீர்களா? தாங்கள் கவனிக்காவிட்டாலும் நான் கவனித்துக் கொண்டு வருகிறேன்.
1: நானும் அதை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். அந்த மாறுதலுக்கான காரணம் என்னவா இருக்கும் என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: தாங்கள் கபடமற்ற உள்ளமுடையவர், ஆகையால் ஆச்சரியப்படுகிறீர்கள். எனக்கு அதில் ஆச்சரியமில்லை. மனிதர்களுடைய பேராசை இயல்புதான். சம்புவரையரின் மாறுதலுக்கு காரணம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பெண்களை முகமெடுத்தே பார்ப்பதில்லை என்றும் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் வதந்தியாயிருந்தது. இங்கு அவர் வந்ததிலிருந்து அதற்கு நேர்மாறாக நடந்து வருவதை பார்த்திருப்பீர்கள். பெண்கள் இருக்குமிடத்துக்கு அடிக்கடி வருகிறார், கொஞ்சி கொஞ்சி பேசுகிறார். இதற்கெல்லாம் காரணம் சம்புவரையர் மகள் மணிமேகலை மீது அவருடைய மனம் சென்றிருப்பதுதான். மணிமேகலையை வேட்டையாடுவதற்கு அழைத்து போகலாமா என்று கூட கரிகாலர் கேட்டாரல்லவா? இது சம்புவரையருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாடுகளையெல்லாம் அவர் மறந்துவிட்டார். தம் அருமை மகள் தஞ்சாவூர் தங்க சிங்காதனத்தில் வீற்றிருக்கப் போவது பற்றி கனவு காணத் தொடங்கிவிட்டார்.
1: ஆமாம், நீ சொல்வதுதான் காரணமாயிருக்க வேண்டும். சம்புவரையன் இத்தகைய நீச குணம் படைத்தவன் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. 2 மாதங்களுக்கு முன்புதான் இதே மாளிகையில் மதுராந்தகரை தஞ்சை சிம்மாதனத்தில் ஏற்றி வைப்பதாக எல்லோருமே கூடி சபதம் செய்தோம். சீச்சி, இப்படி பேச்சு தவறுகிறவனும் ஒரு மனிதனா என்று பழுவேட்டரையர் சீறினார்.
0: சுவாமி, அதனாலேதான் நான் தங்களுடன் வரவில்லை என்று சொல்கிறேன். தாங்கள் இல்லாத சமயத்தில் இவர்கள் இங்கே என்ன சதி செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வேன். ஏதேனும் இவர்கள் சூழ்ச்சி செய்தால் அது பலிக்காமல் செய்ய வழி தேடுவேன்.
1: நந்தினி, இதிலெல்லாம் நீ எதற்காக பிரவேசிக்க வேண்டும்?
0: கணவர் சிரத்தை கொண்டுள்ள காரியத்தில் மனைவிக்கும் சிரத்தை இருக்க வேண்டாமா? வாழ்க்கை துணவி என்று பிறகு எதற்காக எங்களை சொல்வது?
1: என்னென்றாலும் இந்த மூர்க்கர்களுக்கும் நீசர்களுக்கும் நடுவில் உன்னை துணை என்று விட்டுவிட்டு நான் போகிறதா? அது எனக்கு சிறிதுமே சம்மதமாயில்லையே.
0: எனக்கு இங்கே துணையில்லாமல் போகவில்லை. மணிமேகலை இருக்கிறாள். எனக்காக அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் செய்வாள்.
1: அது உண்மைதான். நானும் கவனித்தேன். உன்னுடைய மோகன சக்தி அவளை உன் அடிமையாக்கியிருக்கிறது. ஆனாலும் அது எவ்வளவு தூரம் நிலைத்திருக்கும்? ஆதித்த கரிகாலன் சிங்காதனத்தில் ஏறி அந்த பெண்ணை சக்கரவர்த்தினியாக்கிக் கொள்ளப் போவதாக ஆசை காட்டினால்?
0: ஐயா, அது விஷயத்தில் தங்களுக்கு சிறிதும் சந்தேகம் வேண்டியதில்லை. மணிமேகலை என் கருத்துக்கு மாறாக தேவலோகத்து இந்திராணி பதவியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். கரிகாலன், இந்த கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு வா என்று நான் சொன்னால் உடனே அவ்விதம் செய்துவிட்டு வருவாள். என்னுடைய மோகன சக்தியை பற்றி அடிக்கடி நீங்களே சொல்வீர்களல்லவா? அது மணிமேகலையை முழுவதும் ஆட்கொண்டிருக்கிறது. வேணுமானால் இப்போதே தங்களுக்கு அதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றாள் நந்தினி.
1: பழுவேட்டரையரின் உடம்பு படபடத்தது. அந்த கிழவர் உதடுகள் துடிக்க, தொண்டை அடைக்க, நா தழுதழுக்க கூறினார். தேவி, உன்னுடைய சக்தியை

0: நான் அறிவேன். ஆனால் கரிகாலன் விஷயத்தில் நீ அம்மாதிரி எதுவும் பரீட்சை பார்க்க வேண்டாம். அவன் அறியாச் சிறுவன், ஏதோ தெரியாமல் உளறினான் என்பதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொள்ள இஷ்டப்பட்டால் நாம் அதற்கு தடையாக இருக்க வேண்டாம்.
1: ஐயா, நாம் தடை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் விதி ஒன்று இருக்கிறதே, அதை யார் தடை செய்ய முடியும்? மணிமேகலை என்னிடம் பிரியம் கொண்டவளாயிருப்பது போல் நானும் அவளிடம் பாசம் வைத்திருக்கிறேன். என் கூட பிறந்த தங்கையைப் போல அவளிடம் ஆசை கொண்டிருக்கிறேன். அற்பாயுளில் சாகப் போகிறவனுக்கு அவளை மணம் செய்து கொடுக்க நான் எப்படி இணங்குவேன் என்றாள் நந்தினி.
0: அப்போது அவளுடைய பார்வை எங்கேயோ தூரத்தில் நடக்கும் எதையோ பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. பழுவேட்டரையர் இன்னும் அதிக பரபரப்பை அடைந்து கூறினார், நந்தினி, இது என்ன வார்த்தை? சோழ சக்கரவர்த்தியின் வேளக்கார படைக்கு நான் ஒரு சமயம் தலைவனாயிருந்தேன். சக்கரவர்த்தியையும் அவருடைய சந்ததிகளையும் உயிரை கொடுத்தேனும் பாதுகாப்பதாக சத்தியம் செய்திருக்கிறேன்.

0: பழுவேட்டரையர் இன்னும் அதிக பரபரப்பை அடைந்து கூறினார்,
1: நந்தினி, இது என்ன வார்த்தை? சோழ சக்கரவர்த்தியின் வேளக்கார படைக்கு நான் ஒரு சமயம் தலைவனாயிருந்தேன். சக்கரவர்த்தியையும் அவருடைய சந்ததிகளையும் உயிரை கொடுத்தேனும் பாதுகாப்பதாக சத்தியம் செய்திருக்கிறேன்.
0: ஐயா, அந்த சத்தியத்தை தாங்கள் மீற வேண்டும் என்று நான் சொல்லவில்லையே.
1: உன்னால் கரிகாலனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தாலும் அந்த குற்றம் என்னையே சாரும். சிறுபிள்ளையின் பரிகாச பேச்சை பொறுக்காமல் கிழவன் படுபாதகம் செய்துவிட்டான் என்று உலகம் என்னை நிந்திக்கும். 6 தலைமுறையாக எங்கள் குலம் சோழர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து எடுத்திருக்கும் நல்ல பெயர் நாசமாகும்.
0: அப்படியானால் தாங்கள் இந்த ஊரை விட்டு உடனே போக வேண்டியது மிகவும் அவசியம்
1: என்று நந்தினி மர்மம் நிறைந்த குரலில் கூறினாள். எதனால் அவ்விதம் சொல்லுகிறாய் என்று கேட்டார் பழுவேட்டரையர்.
0: தங்களிடம் எப்படி சொல்வதென்று தயங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. துர்கா பரமேஸ்வரி எனக்கு சில அபூர்வ சக்திகளை அளித்திருக்கிறாள். இது தங்களுக்கே தெரியும். சுந்தர சோழர் இளம் வயதில் ஸ்திரீஹத்தி தோஷத்துக்கு உள்ளானார் என்பதை நான் என் மந்திர சக்தியினால் அறிந்தேன். அதை தங்களுக்கும் நிரூபித்துக் காட்டினேன். அதேபோல ஆதித்த கரிகாலனுடைய இறுதிக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இப்போது என் அகக்கண்ணினால் காண்கிறேன். அது தங்கள் கையினாலும் நேரப்போவதில்லை, என் கையினாலும் நேரப்போவதில்லை. ஆனால் யமனுடைய பாசக் கயிறு அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். காட்டிலே வேட்டையாடப் போன இடத்திலே அவனுக்கு இறுதி நேரலாம், அல்லது அரண்மனையில் படுத்திருக்கும் போதும் நேரலாம். புலி, கரடி முதலிய துஷ்ட மிருகங்களால் ஏற்படலாம், அல்லது அவனுடைய சிநேகிதர்கள் விடும் அம்பு தவறிவிழுந்தும் அவன் சாகலாம், அல்லது மென்மையான பெண்ணின் கரத்திலே பிடித்த கத்தியினால் குத்தப்பட்டும் அவனுக்கு மரணம் நேரலாம். ஆனால் ஐயா, அவனுடைய மரணம் தாங்கள் கைப்பிடித்து மணந்த என்னுடைய கரத்தினால் நேராது என்று தங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். சாலை ஓரத்திலே அனாதையாக நின்ற என்னை தாங்கள் உலகறிய மணந்து இளையராணி ஆக்கினீர்கள். அத்தகைய தங்களுக்கு என்னால் ஒரு பழியும் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன். அதற்காகவே தாங்கள் இந்த சமயம் இங்கே இருக்க வேண்டாம், போய்விடுங்கள் என்று வற்புறுத்தி கூறுகிறேன். தாங்கள் இங்கிருக்கும் சமயம் கரிகாலனுக்கு என்ன விதமான விபத்து நேர்ந்தாலும் உலகத்தார் தங்களை அத்துடன் சம்பந்தப்படுத்துவார்கள். அருள்மொழிவர்மனை கடல் கொண்டதற்கு தங்கள் மீது பழி கூறவில்லையா? அம்மாதிரி இதற்கும் தங்கள் பேரில் குற்றம் சாட்டுவார்கள். தங்களால் விபத்து நேர்ந்துவிட்டதென்று சொல்லாவிட்டாலும் தாங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்று கேட்பார்கள். ஆனால் தங்களுடைய வஜ்ராயுதம் போன்ற கரங்களாலும் கரிகாலனுக்கு வரப்போகும் விபத்தை தடுக்க முடியாது. ஆகையால் தாங்கள் உடனே போய்விட வேண்டும். என்னை தங்களுடன் அழைத்து கொண்டு போனால் அதை பற்றியும் வீண் சந்தேகம் ஏற்படும். முன்னதாக தெரிந்திருந்தபடியினால் என்னையும் அழைத்து கொண்டு போய்விட்டதாக சொல்லுவார்கள். ஆகையால் தாங்கள் மட்டுமே போக வேண்டும். என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் அதனால் தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நான் இங்கிருப்பேன். ஐயா, என்னிடம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா என்று நந்தினி கேட்டுவிட்டு தன் கரிய பெரிய விழிகளால் பழுவேட்டரையரின் நெஞ்சை ஊடுருவி பார்ப்பவள் போல பார்த்தாள்.
1: ஆவம், அந்த வீரக்கிழவர் நந்தினியின் சொல்லம்பினால் பெரிதும் கலங்கிப் போயிருந்தார். அவளுடைய கண்ணம்புக்கு முன்னால் கதிகலங்கிப் பணிந்தார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பழுவேட்டரையர் அறிந்த மட்டில் தண்டிக்கத்தக்க வகையில் வந்தியத்தேவன் நடந்துகிட்டு இருக்கான். ஆனா இப்ப பட்டத்து இளவரசரின் கூடவே நடமாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஒன்றும் செய்ய முடியாது. கத்தி குத்துப்பட்டு நந்தினியின் மேற்பார்வையில சிகிச்சை பெற்றவன் கந்தமாறன். ஓலைச்சுருளையும் அதை போட வேண்டிய குடலையும் வாங்குற சாக்குல அவள் கரத்தை பிடிச்சு மோக வெறியில உளறிக்கிட்டு இருந்த போது மழவாடிக்கு போயிருந்த தனாதிகாரி இதை பார்த்துக்கிட்டே வந்துட்டார். பாவம், கிளிக்கு தண்டனை. கோடிக்கரையில் கப்பலை சோதிக்க அவர் போயிருந்த போது கைரேகை பார்க்குற சாக்கில் நந்தினியின் கரங்களை பற்றி கண்ணில் ஒத்திக்கிட்டான் பார்த்திவேந்திரன். இந்த காட்சியை பார்க்காட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை கண்டு கடுங்கோபம் வந்துச்சு, அடக்கிக்கிட்டார். நெடுங்கதியின் இந்த கட்டத்தில் இந்த 3 இளங்காளைகளும் கடம்பூர் மாளிகையிலேயே இருக்காங்க. தனாதிகாரி தஞ்சைக்கு போயே ஆக வேண்டிய நிலைமை. பொழுது விடிஞ்சதும் புறப்படலாம்னு சொல்கிறார். ஆனால் பிடிவாதம்

0: மா வர மறுத்துடுறா நந்தினி. அதுக்கு அவ தந்துகிட்டு வர விளக்கங்களை கேட்டு வியப்படைஞ்சோம். அனாதைங்கிற ஒரு சொல் அவரை பணிய வச்சுட்டுது. அனாதை என்ற சொல்லையே எடுத்துக்கோமே. பொதுவாக நாத என்றால் தலைமை, அதாவது காப்பாளர் ஆதரவாளர், நாதன் ஆகிறார். எதிர்ச்சொல் அநாத, ஆதரவற்ற கைவிடப்பட்ட பெற்றோரை இழந்த என்பது பொருள். அனாதிங்கிறது வேற. இதன் பொருள் தொடக்கமும் முடிவும் இல்லாத, ஆதி அந்தம் இல்லாத. அடுத்து தஞ்சை புரி. புரின்னு முடிகிற பேர் உடைய ஊர், பெரிய நகரம், வசதியான வாழ்விடம் என்று கூறத்தக்கது. புரிசை மதில் சுவர். இறைவன் எழுதி அருளின திருமுக பாசுரத்தில் மதிமலி புரிசை மாடக்கூடல்னு வருது. சந்திரனை எட்டி பிடிக்கிற உயரம் கொண்ட மதில்களை உடைய ஊர் மதுரை. தஞ்சன் என்கிற அரக்கனை தேவி வதம் செய்த போது அவன் வேண்டிக்கிட்டபடி தஞ்சாபுரின்னு தஞ்சைக்கு பெயர் வந்ததாக ஒரு வரலாறு. தஞ்சைக்கு அழகாபுரின்னு பேர் இருந்துதான். குபேரனின் தலைநகரம் அழகை அழகாபுரி. குபேரனுக்கும் பிறவி உண்டல்லவா? அத்தகைய பிறவி ஒண்ணுல தஞ்சம் புகுந்த ஊர் தஞ்சை. அழகேசனான குபேரனின் பெயரை நினைவுபடுத்தும் அழகைங்கிற பகுதி 3 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணாற்றுக்கரையில் இருக்குது. நேர்களே, மணிமேகலையின் உள்ளத்தை கொள்ள கொண்டவன் வந்தியத்தேவன் என்பது தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி, வேணும்னே அவன் உன்னை விரும்புவாங்கிறது என்ன நிச்சயம்னு கேட்டா அல்லவா? இப்போ பழுவேட்டரையரிடம் அற்பாயுள்ள சாக போறவனுக்கு அவளை மனம் செஞ்சு கொடுக்க எப்படி இணங்குவேன்னு பொதுவாக மர்மம் துணிக்க கேட்குறா. சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும்போது வந்தியத்தேவனும் சாவான். இப்படி ரவிதாசன் சோமன் சாம்பவனிடம் சொன்னதையும் நினைவுபடுத்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு நன்றி நேர்களே.

0: இசை ஒரு தீரா பிரியம், இணைந்து நம் காலுரசி நடந்து வரும் ஒரு பூனைக்குட்டி. அடிக்கடி நாம் செய்து கொள்ளும் ஏதேனும் ஒரு அனிச்சை செயல், அயர்ந்துறங்கும் போது போர்வையை மூடிவிடும் பேரன்பு கொண்ட கைகள், அது ஒரு செல்ல குழந்தையின் கன்னத்தை கிள்ளும் குறுகுறு கிள்ளல். இப்படி பல வடிவங்களை இசைக்கு கொடுக்க முடியும். ஆம் நேயர்களே, இசை என்பது ஆளுக்கு ஒரு வடிவம். இதில் உங்களுக்கு எந்த வடிவம் தெரிந்து கொள்ள இணையலாமா? கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கூவில். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 9486282442 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊரை ஒரு சிறிய குரல் பதிவாக அனுப்புங்க. உங்களின் நேசப்பாடல் இசை பாட காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரின் குரலை கேட்டுவிடலாம்.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்புக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமே

0: இனிமையான இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன். படம் விஷ்ணு. பாடல் சிங்கார கண்ணுக்கு மெய் கொண்டு வா. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க பாடலுதோ உங்களுக்காக.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
1: டி கே சிதம்பரம் முதலியார், கி ராஜநாராயணன், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 16 கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நேரம் சரியாக 7:08. இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டு விடலாமா அந்த நேயரின் குரலை?
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 வணக்கம். நான் அப்துல் காதர், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கேருந்து பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் ஜெயம் படத்திலிருந்து கோடி மின்னல்கள் அப்படின்ற பாடல் போடுங்க. நன்றி.
2: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலை.

நேரம் இரவு 7:13. நேர்களின் நேச பாடல்களை காற்றலைகளில் இசைவாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கு.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாமா நேயரின் குரலை?
1: வணக்கம் கோடைப்பண்பலை, நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வனிதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சுந்தரா டிராவல்ஸ் படத்திலிருந்து நீ சந்தனம் பூசிய செண்பகமே, அந்த பாடல் வேணும். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலையில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உப்மாவா? போரான டிஷ்.
2: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ, தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் தெரிந்து கொள்ளலாமா?
1: கோடை பண்பலை நேயர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கரூரிலிருந்து மகாதேவி. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் கேட்க விரும்பும் பாடல் ஆசை என்ற திரைப்படத்திலிருந்து புல்வெளி புல்வெளி தனில் பனித்துளி பனித்துளி. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. பாடல் இதோ ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது சொந்த பந்தம் நிகழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஐஷா.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: கடலூர் மாவட்டம், சிதம்பரம் வட்டம், கிள்ளை.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கமா நீங்க?
1: 12th முடிச்சிட்டு இப்ப காலேஜ்.
0: முடிச்சிட்டீங்க, ஒரே ஜாலி தான். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்றீங்க?
1: 10 பேர்.
0: 10 பேர். 10 பேர்ட்டையும் நீங்க சொன்னீங்களா நாங்க லீவுக்கு வந்து கொடைக்கானல் போறோம் அப்படின்னு
1: சொல்லிட்டு வச்சிருக்கோம். அதுல சொல்லியாச்சு.
0: அதுல சொல்லியாச்சா? என்ன சொன்னாங்க? எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் போற அப்படின்னு சொன்னாங்களா? அப்படியா?
1: ஆல்ரெடி ஸ்கூல் முடிச்சு ரொம்ப மிஸ் பண்றோம்.
0: அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
1: நெக்ஸ்ட் காலேஜ் நல்லபடியா படிக்கணும்.
0: அதான் காலேஜ்ல என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்கீங்க? பிஃபார்ம். எதனால?
1: அது வந்து என் கிராண்ட்பா வந்து இப்போ ஹோமியோபதி டாக்டராக இருக்காங்க.
0: சரி.
1: ஸோ அதனால அவங்க அடுத்தது நான் இருக்கணும்ட்டு அவங்களுக்கு ஆசை. ஸோ அதனால பயோ குரூப் எடுத்தேன், இப்போது பிஃபார்ம் எடுக்க போகிறேன்.
0: சரி, உங்களுக்கு வந்து முன்னாடியே நாங்கள் வந்து கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். உங்களோட படிப்பெல்லாம் வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டில் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி தான்.
0: அதான் யாராக இருக்காங்க?
1: இப்போதைக்கு கிளையில் வீடு இருக்கு.
0: சரி.
1: இப்போ அங்கே வந்து நான், பாட்டி, அம்மா இருக்கும், எல்லாம் வந்து தங்குவாங்க. ஸ்டே பண்ணுறது அப்படிதான்.
0: உங்களுக்கு கூட பிறந்தவங்க?
1: எனக்கு, நான் சிங்கிள் சைல்டு தான்.
0: அப்படியா? அப்ப நீங்க தான் செல்லப்பிள்ளை.
1: ஆமா.
0: சரி, அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வந்து அம்மாவோட செல்லப்பிள்ளையா இல்ல அப்பாவோட செல்லப்பிள்ளையா நீங்க?
1: ரெண்டு பேருமே தான். ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க.
0: ரெண்டு பேருமே ரொம்ப பாசம். உங்களுக்கு ரொம்ப யார பிடிக்கும்?
1: ரெண்டு பேரும்.
0: ரெண்டு பேரையுமே?
1: ஆமா,
0: ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். சரி, இருந்தாலும் இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் கேப்பீங்கல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்டையும் கேக்குறீங்க அப்பாட்டையும் கேக்குறீங்க அப்படின்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் யார் வாங்கிட்டு வந்து தருவா?
1: நான் மோஸ்ட்லி அவ்வளவா கேட்க மாட்டேன், அவங்களா எனக்கு வாங்கி தந்துருவாங்க.
0: சரி, எப்பயாவது ரொம்ப ரேரா கேட்கும் போது
1: டேடியும் வாங்கி தர சொல்லுவாங்க, அம்மாவும் ஓகே வாங்கி தந்துருவாங்க.
0: ரெண்டு பேருமே வாங்கி தந்துருவாங்க. சரி, கொடைக்கானல் தவிர வேற எந்த ஊருக்கு நீங்க சுத்தி பார்க்க போயிருக்கீங்க?
1: இது கொடைக்கானல் செகண்ட் டைம் வந்திருக்கேன்.
0: செகண்ட் டைம். முதல் முறையா இப்ப வந்தீங்க?
1: போன வருஷம் வந்து.
0: போன வருஷம் எப்படி இருக்கு? போன வருஷம் வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும்
1: டிஃப்ரென்ஸ் இருக்கு. போன வருஷம் அம்மா டேடி இது மாதிரி வந்தேன், இப்போ மாமியோட ஃபேமிலியோட வந்திருக்கேன்.
0: இப்போ வந்து நிறைய பேரோட வந்திருக்கனால இது ஒரு ஜாலியா இருக்கு.
1: இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
0: சரி, சமைக்கிற பழக்கம் இருக்கா? என்ன சமைப்பீங்க?
1: பிரியாணி.
0: பிரியாணி. சரி, அம்மா சமைச்சு கொடுக்கறதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா திரும்ப திரும்ப இதவே செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க என்ன டிஷ் கேட்பீங்க?
1: அம்மா சமைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும், ரொம்பனா பிரியாணி ரொம்ப பிடிக்கும்.
0: பிரியாணி. அம்மா எனக்காச்சும் ஒரு நாள் நீ பண்ண பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்காவது செஞ்சு தம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: சொல்லியிருக்காங்க.
0: உங்க டாடி
1: சொல்லியிருக்காங்க.
0: முதல் முறையா என்ன டிஷ் நீங்க ட்ரை பண்ணீங்க?
1: ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி தான் ட்ரை பண்ணேன்.
0: எப்படி இருந்துச்சு?
1: நல்லா தான். அம்மா சொல்றது, நம்ம சொல்றது எப்ப நல்லா தானே
0: இருக்கும். இல்ல, அவங்க வந்து நம்ம மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு
1: சொல்லுவாங்கல்ல.
0: இருந்தாலும் நீங்க சாப்பிட்டு பாத்துருப்பீங்க, அம்மா செய்யற அளவு நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: அந்த மாதிரிலாம் அவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு.
0: நல்லா தான் இருந்துச்சு, எல்லாரும் பாராட்டினாங்க. சரி, ஓகே, அந்தளவு ஓட விட்டுலாம். இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இப்போ வந்து விஸ்வாசம் படத்துல என் கண்ணானே கண்ணே சாங்.
0: சரி, பாடலாம் அப்படின்னு சொல்லி தயாராகலாம் வந்திருக்கீங்க, அப்படி பாடுங்க கேட்போம்.
1: ஒரு கணம்

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: நேரம் இரவு 7:37. ராகவீனை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டு விடலாம் அந்த நேயரின் குரலை?
1: கோடை பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்வது கரூர் மாவட்டத்திலிருந்து திவ்யா. எனக்கு பிடித்த பாடல் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து மெதுவாகத்தான்.
0: பாடலுதோ பண்பலையில்

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்?
1: வணக்கம் கொடைப்பண்பலை, நான் மதுரையில இருந்து பவிதா பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் நீ வருவாயான படத்துல இருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கான், அந்த பாட்டு போடுங்க. நன்றி.

0: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்சி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்சி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: உப்மாவா போரான டிஷ்? அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா.

0: நிகழ்ச்சியோடு இணையம் அடுத்த நேயரின் குரலை கேட்டுவிடலாம்.
1: வணக்கம். கோடைப்பண்பலை நூறு பிள்ளை ஐந்துக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், கோயமுத்தூர் மாப்பிள்ளை படம். கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, சிறுவாணி தண்ணிக்குள்ள துள்ளி குதிச்சா, கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா. பாடல் நன்றி, வணக்கம்.

நுகர்வோர் அறிவிப்பு: கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்தித்து விடலாம்.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். பெரியவதம்பச்சேரி மந்தராசலம். படம் கும்கி. பாடல் கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான்.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரி இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. காலை 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் விதை முதல் விளைச்சல் வரை. சிறப்பு விருந்தினராக கம்பம் உதவி வேளாண் அலுவலர் திரு பாஸ்கரன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது கரூர் மாவட்டம் கனிமொழி வீரமணி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. இரவு 9 மணிக்கு வீச இருக்கிறது கொடை தென்றில். 10 மணிக்கு நினைவீசுகம். நாளைய நினைவீசுகம் பயணிக்க காத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: இனி பண்பலையில் இளமை பேசவிருக்கிறது. முன்பாக செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் 100 ஆண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2 தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31 வரை நடைபெறவுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்னணு கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பணிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் உரகணம் தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழக அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000 மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்

திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1500 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திருமதி சுகந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அறிவித்துள்ளார். இதேபோன்று தாராபுரம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திரு லட்சுமணன் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில், இதற்கான நடைமுறையை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த உதவி மையங்கள் வாயிலாக டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான செயல் விளக்க காணொலிகளை தமிழ் மற்றும் ஆங்கில பதாகைகள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழிமுறைகளை போக்குவரத்து துறையின் யூடியூப் பக்கத்தில் காணலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜோத்பூர் சென்னை கடற்கரை இடையே அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். பெரிய பெரிய வெற்றிக்கு சின்ன சின்ன தோல்வியே முன்வாசல். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு வெற்றி வாகை சூட அழைக்கிறது மாணவர்களை கோடை பண்பலை நொறுபிழியைந்தில் இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது நான் நிகழ்ச்சி குப்புக்கு விளையாட்டுகளோடு. பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்கள் வரலாம். 24, 24, 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45, 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா, குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: பேர் சொல்லுங்க தங்கம். யார், எங்க இருந்து?
1: நாகதேவி.
0: என்ன தங்கம்?
1: நாகதேவி.
0: ம்,
1: நரிப்பாறை திண்டுக்கல்.
0: நரிப்பாறையா? ம். நாகதேவி,
1: ஹலோ,
0: கேக்குதா? நான் பேசுறது
1: கேக்குதா?
0: ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா?
1: இல்லக்கா.
0: ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்களா? அப்ப வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடலாமே. நான் பேசுறதே எனக்கே எதிரொலிக்குதுமா. இப்ப சரி தங்கம், விளையாடலாமா? சரி, அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடியாச்சா? எப்படி? செலை நீங்க செய்யலையா, வாங்குனீங்களா? சரி பரவாயில்ல. அப்புறம் என்ன கொல்கிட்ட? அச்சில வச்சது வச்சிங்களா? கொழுக்கட்டைக்கு உள்ள பூர்ணம் வைப்பாங்க இல்லையா? அது யாரு செஞ்சா? பயப்படாம பேசலாம் சரியா? ம், கொழுக்கட்டையெல்லாம் நான் கேட்க மாட்டேன், முடிஞ்சிருக்கும். எனக்கு அது செய்முறை மட்டும் சொல்லுங்க, எப்படி செஞ்சீங்கன்ட்டு. சரி, அரிசி மாவா? அரிசி மாவா அது? சரி பரவாயில்ல, மாவை வச்சுக்கணும். சரி, கொழுக்கட்டை மாவு. சரி, ஆ, அப்புறம் தேங்காய் வச்சுக்கணும். மண்டவில் வைக்கணும். ஆ, அவ்வளோதான். அச்சில் வச்சு அமைக்க, அப்படியே இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட வேண்டியதுதான்.
1: ம்,
0: சரி. ரொம்ப அழகாக சொன்னீங்க நாகதேவி. தங்கம், ஆ, விளையாடலாமா தங்கம்? சரி தங்கம், இன்னைக்கு என்னென்ன விளையாட்டு இருக்கு? நாணைகள், சிக்கு புக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி நாணைகள் விளையாடி இருக்கீங்களா?
1: இல்லங்கா.
0: சரி, ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேனோ அது காது வழியா வாங்கி மனசுக்குள்ள வச்சு திரும்ப வாய் வழியா அப்படியே சொல்லிடணும், அவ்வளவுதான் நாணைகள். சரியா? தயாரா? கொழுக்கட்டை பல உருவமா, சீடை பல நிறமா, முறுக்கு மொத்தமா, அவள் புட்டு ஆனந்தமா படைக்கப்பட்டது கணபதிக்கு. கொழுக்கட்டை பல உருவமா, சீடை பல நிறமா, முறுக்கு மொத்தமா, அவள் புட்டு ஆனந்தமா படைக்கப்பட்டது கணபதிக்கு.
1: கொழுக்கட்டை.
0: ம்,
1: புட்டலாம்.
0: கொழுக்கட்டை பல உருவமா, எப்படி செஞ்சோம்? ஆ, நிறைய டிசைன்ஸ்ல பண்ணிருப்போம்ல. கொழுக்கட்டை பல உருவமா. ம்,
1: கொழுக்கட்டை பல உருவமா.
0: ம், அப்புறம் இல்லை தங்கம், இருங்க இருங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னென்ன பிரசாதம் பண்ணியிருப்போம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். கொழுக்கட்டை வச்சுருப்போம், சீடை வச்சுருப்போம், முறுக்கு வச்சுருப்போம், அவுள் புட்டு வச்சுருப்போம். இன்னும் நிறைய இருக்கும், ஆனால் நம்ம எடுத்துகிட்டது நாலு தான். கொழுக்கட்டை பல உருவமா, சரியா? சீடை சொன்னோம் ரெண்டாவது, அது பல நிறமா. முறுக்கு நிறைய, அதான் மொத்தமா. அவுள் புட்டு ஆனந்தமாக படைக்கப்பட்டது கணபதிக்கு, அவ்வளோதான்.
1: சரி,
0: சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கொழுக்கட்டை பல உருவமா, சீரிடை
0: பல நிறமா,
1: பல நிறமா, முறுக்கு மொத்தமா, அவள் புட்டு நிறைய,
0: அவள் புட்டு ஆனந்தமா. யாரு கொடுத்தோம்? யாரு கொடுத்தோம்? இன்னொரு தடவை கரெக்டாக கேட்டு சொல்கிறீங்களா?
1: ஆ, சரிங்க.
0: கொழுக்கட்டை பல உருவமா, சீடை பல நிறமா, முறுக்கு மொத்தமா, அவள் புட்டு ஆனந்தமா படைக்கப்பட்டது கணபதிக்கு.
1: கொழுக்கட்டை பல உருவமா.
0: ம்,
1: சீரிடை.
0: சீரிடை இல்லை, சீடை. குட்டி குட்டியாக இருக்கும்ல சீடை. ம்,
1: சீடை.
0: ம், சீடை பல நிறமா,
1: பல நிறமா, முறுக்கு மொத்தமா?

0: அவள் புட்டு ஆனந்தமாய் கணபதிக்கு
1: படைக்கப்பட்டது. நாகதேவி அருமையாக விளையாடுனீங்க, உங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கப்பட்டது. என்ன வகுப்பு படிக்கிறீங்க நாகதேவி? பரவாயில்ல தங்கம், ரெண்டு தடவை மூணு தடவை சொன்னதில் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டீங்க, அழகாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 105.5.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
1: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
2: உயிரெழுத்து ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
1: நேயர்களே, அழகான நம் மனதில்
3: ஆழமான ஓர் இடத்தில்
1: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
3: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
1: இதய ராகங்களை
3: நீங்களும் அரங்கேற்றலாம்.
1: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
4: அம்மா அண்ணா சும்மா இல்லடா,
3: இதயம்
5: இதயம் இதயம் இழைகிறதே, இது ஒரு புது கவிதை.
3: பாசம்
6: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
3: அன்பு
7: அன்பு மலர்களின் சோலை இது.
3: நட்பு
8: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
3: மழை
9: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
3: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
1: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
3: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
1: கவிதைகளாகவோ
3: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
1: எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
3: பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: முடிப்பதற்கும்
1: உப்மாவா போரான டிஷ்,
2: அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மனவகண்மணி, வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார், எங்கிருந்து தங்கம்? ஜனவரியில் வரும் பண்டிகை,
5: புத்தாண்டு.
4: ஏப்ரல் மாதம் வரும் பண்டிகை,
5: புத்தாண்டு சித்திரை திருநாள்.
4: ஆகஸ்ட் மாதம் வரும் பண்டிகை,
5: புத்தாண்டு சித்திரை திருநாள் சுதந்திர தினம்.
4: அக்டோபர் மாதம் வரும் பண்டிகை,
5: புத்தாண்டு சித்திரை திருநாள் சுதந்திர தினம் நவராத்திரி.
4: நவம்பர் மாதம் வரும் பண்டிகை,
5: புத்தாண்டு சித்திரை திருநாள் சுதந்திர தினம் நவராத்திரி தீபாவளி.
4: டிசம்பர் மாதம் வரும் பண்டிகை,
5: புத்தாண்டு சித்திரை திருநாள் சுதந்திர தினம் நவராத்திரி தீபாவளி கிறிஸ்துமஸ்.
4: எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அழகா டான்டான்னு பதில் சொன்ன அஜித் பாண்டியா, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்குது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கங்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லோருக்கும் சமநீதி சமத்துவம் உண்டு என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கம்பீரமாக முழங்குகிறது. ஆனால் அந்த வாசகங்களை கேட்கும் சாமானிய மனிதனின் மனதில் எழும் நிதர்சனமான கேள்விகள் என்ன தெரியுமா? எனக்கு ஒருவேளை வயிற்று பசிக்கு சாப்பிட வழி இல்லை, நான் எப்படி நீதிமன்றப்படி ஏறுவது? பணம் படைத்தவர்கள் பெரிய வழக்கறிஞர்களை வைத்து மணிக்கணக்கில் வாதாடுகிறார்கள், என்னிடம் வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் கொடுக்க கூட காசு இல்லை, எனக்கு எப்படி சமநீதி கிடைக்கும்? என் கணவர் என்னை வீட்டில் வைத்து கொடுமைப்படுத்துகிறார், வீட்டை விட்டு வெளியே வரக்கூட வழியில்லாத ஒரு ஏழை பெண் நான், என்னால் எப்படி நீதிமன்றத்தின் வாசலை தொட முடியும்? இவை வெற்று வார்த்தைகள் அல்ல, எளிய மக்களின் இதயத்திலிருந்து பிடித்து கிளம்பும் நியாயமான வழிகள். ஒரு நாகரீக சமுதாயம் என்பது வானுயர்ந்த கட்டடங்களிலோ விஞ்ஞான வளர்ச்சியிலோ மட்டும் இல்லை. ஒரு சமூகத்தின் தரம் எதில் அளவிடப்படுகிறது தெரியுமா? ஒரு நாள் பொழுதினுடைய விடிய காலையில் உள்ளவர்களை, அதாவது நம் எதிர்காலமான குழந்தைகளை அது எப்படி பாதுகாக்கிறது? அந்த நாளினுடைய அந்தி மாலையில் உள்ளவர்களை, அதாவது வாழ்ந்து ஓய்ந்த நம் முதியோர்களை அது எப்படி அரவணைக்கிறது? நண்பகலில் தகிக்கும் வெயிலில் ஒதுங்க முடியாமல் ஒரு மரத்தின் நிழலை தேடி நிற்கும் ஏழைகளை, அதாவது உதவி தேவைப்படும் அடித்தட்டு மக்களை அது எப்படி கவனித்துக் கொள்கிறது? இங்குதான் ஒரு நாகரீக சமுதாயத்தினுடைய உண்மை முகம் வெளிப்படுகிறது. நீதிமன்றங்களும் சட்டங்களும் தடிமனான சட்ட புத்தகங்களுக்குள் மட்டும் முடங்கி கிடக்கக்கூடாது. நீதிமன்றத்தை நோக்கி மக்கள் வருவதை விட மக்களை நோக்கி நீதி இறங்கி வர வேண்டும். படிக்காத பாமரனுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே தவிக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் சட்ட உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது நாட்டில் சட்ட உதவி மையங்கள் இயங்கி வருகின்றன. வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு அரசாங்கமே இலவசமாக வழக்கறிஞர்களை அமைத்து தருகிறது. வழக்காடிகளுக்குத்தான் இலவசமே தவிர வழக்கறிஞர்களுக்கு அது இலவசம் அல்ல. வழக்கறிஞர்களுக்கான பணத்தை அரசாங்கம் கொடுத்து விடுகிறது, அதனால் தகுந்த நீதி கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையிலும் ஒரு சிறு தபால் அட்டை வழியாகவோ அல்லது உதவி எண்கள் மூலமாகவோ நீதியை நாட வழிகள் உண்டு. சட்டம் என்பது அதிகாரத்தின் ஆயுதம் அல்ல, அது நலிந்தவர்களினுடைய கேடயம். பணபலமும் அதிகார பலமும் கொண்டவர்களுக்கு மட்டுமே நீதி சொந்தமாகிவிடக்கூடாது. மலையடிவாரத்தில் கூலி வேலை செய்யும் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடக்கும் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் துயர் வரும்பொழுது உனக்கு துணை நிற்க சட்டம் இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் எழ வேண்டும். நீதிமன்றத்தின் வாசல் என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே திறக்கும் கதவு அல்ல, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் திறந்தவெளி ஆலயம் என்பதை நம் சமூகமும் நீதி அமைப்பும் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்ய வேண்டும். சமநீதி என்பது காகிதத்தில் இருக்கும் எழுத்தாக மட்டுமல்லாமல் எளிய மனிதனின் கண்ணீரை துடைக்கும் வெளிச்சமாக மாறட்டும். இன்னும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் சமநீதி உறுதி செய்யப்படுகிறது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
0: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: கொடைக்கானல் 624 101, கட்சவி இலக்கம் 94 86 28 24 24.
1: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்னைக்கு நாணயங்கள் சிக்குப்புக்கு விளையாட்டுகளோடு மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் கூறி நினைவது சிவகங்கை மாவட்டம் காணொலி காத்தான் ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து எஃப்எம் நேயர் அன்புமணி பேசுறேன்.
1: எஃப்எம்
2: நேயர் அன்புமணி.
1: ஓ, நேயர் ஆயிட்டீங்க நீங்க. ஆமான்னு சொல்லணும்ல. சரி, விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு நான் நெகில் என்ன சொல்றோமோ அப்படியே சொல்லிடணும், அவ்வளவுதான். திங்கட்கிழமை திங்களூருக்கும், செவ்வாய்க்கிழமை கும்பகோணத்துக்கும், புதன்கிழமை புதுக்கோட்டைக்கும், வியாழக்கிழமை விருதுநகருக்கும், வெள்ளிக்கிழமை வள்ளியூருக்கும் போறதுக்கு திட்டம் போட்டு பட்டுன்னு கிளம்புனாரு கிழவனாரு. அட்ரஸ் எல்லாம் பலமா சொன்னீங்க. எஃப்எம் ஓட நேயர் நீங்க, அப்ப நீங்க சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிரணும்ல. கஷ்டம்லாம் இல்ல, ரொம்ப ஈஸி. கிழமைய வச்சுக்கோங்க, ஊரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். திரும்ப சொல்லட்டுமா? திரும்ப சொல்றேன். திங்கக்கிழமை திங்களூருக்கும், செவ்வாய்க்கிழமை கும்பகோணத்துக்கும், புதன்கிழமை புதுக்கோட்டைக்கும், வியாழக்கிழமை விருதுநகருக்கும், வெள்ளிக்கிழமை வள்ளியூருக்கும் போறதுக்கு திட்டம் போட்டு பட்டுன்னு கிளம்புனாரு கிழவனாரு.
2: திங்கக்கிழமை திங்களூருக்கும், செவ்வாய்க்கிழமை கும்பகோணத்துக்கும், புதன்கிழமை புதுக்கோட்டைக்கும், வியாழக்கிழமை திருச்சி.
1: வியாழக்கிழமை திருச்சியா போனாரு, அப்படியா சொன்னேன்?
2: வியாழக்கிழமை வந்து திருநெல்வேலி.
1: விவின்னு தானே சொன்னேன். வியாழக்கிழமை அந்த ஊர் பேரு வீல தான் ஆரம்பிக்கும். திரும்ப முதல்ல இருந்து சொல்லட்டுமா?
2: வியாழக்கிழமை விழுப்புரத்துக்கும்
1: இல்லையே,
2: திருநெல்வேலி.
1: கவனமா கேக்குறீங்களா இன்னொரு
2: முறை?
1: திங்கக்கிழமை திங்களூருக்கும், செவ்வாய்க்கிழமை கும்பகோணத்துக்கும், புதன்கிழமை புதுக்கோட்டைக்கும், வியாழக்கிழமை விருதுநகருக்கும், வெள்ளிக்கிழமை வள்ளியூருக்கும் போறதுக்கு திட்டம் போட்டு பட்டுன்னு கிளம்புனாரு கிழவனாரு.
2: திங்கக்கிழமை திங்களூருக்கும், செவ்வாய்க்கிழமை கும்பகோணத்துக்கும், புதன்கிழமை புதுக்கோட்டைக்கும், வியாழக்கிழமை விருதுநகருக்கும், வெள்ளிக்கிழமை வள்ளியூருக்கும் சட்டின்னு கிளம்புனாரு
1: போறதுக்கு
2: திட்டம் போட்டு சட்டின்னு கிளம்புனாரு கிளவனாரு
1: பட்டுன்னு கிளம்புனாரு கிளவனாரு. கடைசியில கொஞ்சம் குழம்பிருச்சோ? அதாவது ஊர் பேர்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த ஊருக்கு போறதுக்கு திட்டம் போட்டு பட்டுன்னு கிளம்புனாரு கிளவனாரு. இன்னும் ஒரு தடவை சொல்லாமா?
2: நான் சொல்றேங்க.
1: சரி.
2: திங்கக்கிழமை திங்களூருக்கும், செவ்வாய்க்கிழமை கும்பகோணத்துக்கும், புதன்கிழமை புதுக்கோட்டைக்கும், வியாழக்கிழமை விருதுநகருக்கும், வெள்ளிக்கிழமை வள்ளியூருக்கும் திட்டம் போட்டு கிளம்பினாரு பட்டுன்னு கிளம்பினாரு கிளவனாரு.
1: கொஞ்சம் அங்கங்க பெசகல் இருந்தாலும்

அஞ்சு கிழமைகளும் அஞ்சு ஊர்களும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அதுக்காகவே கைத்தட்டல் கொடுத்தேன் அன்புமணி உங்களுக்கு. அழகாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். கோடை பண்பலை 100.5 உங்களுக்காக பாடல் வருது, இப்போது கேட்கலாம்.

0: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 8:41:35.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மணவக்கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: யார், எங்க இருந்து தங்கம்?
1: திண்டுக்கல்ல இருந்து.
0: திண்டுக்கல்ல இருந்து சிவகாமி.
1: ஆ
0: சிவகாமி, விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?

0: அம்மா அப்பா அண்ணன் தம்பிக்கா.
1: சரி, சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டாச்சுக்கா.
1: சரி, விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு சிக்குப்புக்கு.
0: சரிக்கா.
1: சிக்குப்புக்கு எப்படி விளையாடணும்னு தெரியுமா தங்கம் உங்களுக்கு?
0: தெரியாதுக்கா.
1: நான் முதல் கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் சொல்லணும், மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும், நாலாவது கேள்வி கேட்கும்போது எப்படி பதில் சொல்லணும்?
0: முதல் கேள்வி, ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி சேர்த்து சொல்லணும்க்கா.
1: அது சூப்பர். விளையாடலாமா?
0: விளையாடலாம்க்கா.
1: நீர் நிறைந்த இடங்களில் ஒன்று. இடங்களில் ஒன்று. தண்ணி, தண்ணி நிறைய இருக்குல்ல, குளமா இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், அந்த மாதிரி. இப்படி தொடர்ந்து விளையாடணும், டவுட் கேட்க கூடாது, அவுட் ஆயிருவீங்க. சரியா? நீர் நிறைந்த இடங்களில் ஒன்று.
0: குளம்.
1: குளத்துல நீந்தும் விலங்கு. அது விலங்க. சரி, வச்சுக்கலாம். அந்த குளத்திலே நீந்தக்கூடிய பறவை. சிவகாமி, நேரம் போய்கிட்டே இருக்கு.
0: பட்டாம்பூச்சி
1: என்ன பறக்குமா தண்ணியில? தங்கம், நீங்கள் வந்து நிகழ்ச்சி கேட்கணும், நிறைய முறை வந்து இந்த வீட்டில் வந்து பயிற்சி பண்ணி பார்க்கணும், நம்ம விளையாடி, சரிங்களா? முயற்சி எடுத்து பயிற்சி பண்ணி விளையாடி பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி விளையாட்டுலாம் டக்கு டக்குன்னு வரும். நீங்கள் முதல் கேட்கணும், கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா?
0: சரிங்கா.
1: இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றிங்கம்மா. உங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்குது, கோடை பண்பலை 100.5.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 8:50.
1: உப்மாவா போரான டிஷ்
2: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.

கோடை பெண்மலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வணக்கம். யாசிகா பேசுறீங்க ஓடைப்பட்டியில இருந்து? சரி தங்கம், நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் தங்கம். யாசிகா நான் சாப்பிட்டேன் தங்கம், நீங்க? சரி யாசிகா, நீங்களும் நானும் மட்டும் இப்ப விளையாட போறோம், சரியா? அப்பாவை நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்லுங்க, சரியா? இணைப்பு பிடிச்சி கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை, விளையாடுறது என்னோட வேலை. நான் ரொம்ப அழகா விளையாடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும், சரியா? விளையாடலாமா? இப்போ நீங்க மட்டும்தான் பேசணும். சரி, உங்களுக்கான விளையாட்டு நான் எகில். விளையாடலாமா யாசிகா? விளையாடலாமா? தயாரா யாசிகா? சரி. வீட்டுக்கு கிழக்கு பக்கம் எலுமிச்சை மரம், தெற்கு பக்கம் தென்னை மரம், வடக்கு பக்கம் வாழை மரம், மேற்கு பக்கம் பலா மரம் நட்டாரு நாட்டராயன். திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா? கவனமாக கேட்கணும், மிஸ்டேக் இல்லாமல் சொல்லணும், சரியா? வீட்டுக்கு கிழக்கு பக்கம் எலுமிச்சை மரம், தெற்கு பக்கம் தென்னை மரம், வடக்கு பக்கம் வாழை மரம், மேற்கு பக்கம் பலா மரம் நட்டிருந்தாரு நாட்டராயன். வேற விளையாட்டா? உங்களுக்கான விளையாட்டு நானைகள் தானே, முயற்சி பண்ணலாமே. முயற்சி பண்ணலாம். ஆண்டி சொல்கிறது ஒன்றும் இல்லை, திசைகள் 4 வச்சுக்கோங்க, 4 மரம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி கிழக்கு பக்கம் மட்டும்தான் எலுமிச்சை மரம் இருக்கும், மற்றதெல்லாம் தெற்குனா தென்னை மரம், வடக்குன்னா வாழை மரம், மேற்குன்னா பலா மரம். ஈஸியாக தானே இருக்குது தங்கம். யாசிகா விளையாடலாமா? முயற்சி பண்ணலாம். சரி, வீட்டுக்கு கிழக்கு, நல்லா கவனமாக கேளுங்கள்,

0: நான்கு திசைகளை ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு. சரியா? இது ஆர்டர். கிழக்கு பக்கம்னா எலுமிச்ச மரம், தெற்கு பக்கம்னா தென்னமரம், வடக்கு பக்கம்னா வாழைமரம், மேற்கு பக்கம்னா பலாமரம் நட்டிருந்தார் நாட்டராயன். ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கணும். திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா? வீட்டுக்கு கிழக்கு பக்கம் எலுமிச்ச மரம், தெற்கு பக்கம் தென்னை மரம், வடக்கு பக்கம் வாழை மரம், மேற்கு பக்கம் பலாமரம் நட்டிருந்தார் நாட்டராயன். யாசிகா, முயற்சி பண்ணலாமா?
1: கிழக்கு பக்கம் எலுமிச்சை
0: மரம்,
1: தெற்கு பக்கம் தென்னை மரம், வடக்கு பக்கம் வாழை மரம், மேற்கு பக்கம் வாழைமரம்,
0: பலாமரம்,
1: பலாமரம் நட்டிருக்கா நாட்டாயன்.
0: அவ்வளோதான். உங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்குது, கோடை பண்பலை 100.5 இலிருந்து. நன்றிங்க யாசிகா.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட திண்டுக்கல் நரிப்பாறை நாகதேவி, ராமநாதபுரம் கமுதி அஜித் பாண்டி, சிவகங்கை காணாடுகாத்தான் அன்புமணி, திண்டுக்கல் மேலக்கோட்டை சிவகாமி, தேனி ஓடைப்பட்டி யாசிகா, அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் பாராட்டுக்கள். பங்கு பெற முயற்சித்த மாணவர்களுக்கு நன்றிகளும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியிலிருந்து சசிரேகா, குமரகுரு.

கோடைப்பண்பலை நொறுப்புள்ளியை இதில் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளமை பேசுகிறது மீண்டும் கேட்கலாம். இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு. ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. கோடை பண்பலை நொறுப்புள்ளி 5 இனி கேட்கலாம். கொடைத்தன்றில் இன்று விருந்தினர் விருப்பமாய்

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கொடைக்கானல் குண்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சூசை ஜான் அவர்கள் உடன் பயணிக்கிறார் ஜான் டி பிரிட்டோ.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். இன்று விருந்தினர் விருப்பமாக இன்றைய சிறப்பு விருந்தினராக நாம் அழைத்திருக்கிறோம் கொடைக்கானலில் 2026 தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற, அதாவது நல்லாசிரியர் விருது பெற்ற திருமிகு சூசை ஜான் தலைமை ஆசிரியர்களை நாம் அன்போடு அழைத்திருக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமிகு சூசை ஜான் மிகவும் எளிமையானவர், அன்பானவர், எல்லோருடனும் நேசத்தோடு பழகக்கூடியவர், அருமையான ஆசிரியர். தன்னுடைய ஆசிரியர் பணியில் பல சாதனைகளை படைத்திருக்கிறார். மட்டும் அல்ல, நிறைய மாணவர்களை உருவாக்கி அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்காக தன்னைத்தானே வழங்கி இருக்கிறார் திரு சூசை ஜான் அவர்கள். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: முதலில் கோடை பண்பலை சார்பாக நல்லாசிரியர் விருது பெற்ற உங்களை கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்களுடைய ஆசிரியர் பணி மேலும் மேலும் சிறக்க நாங்கள் கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துகிறோம். திருமிகு சூசை ஜான் அவர்கள், ஆசிரியராக நீங்கள் முதன் முதலாக பணியேற்ற, அதாவது பொறுப்பேற்ற, கடமையாற்றிய அந்த ஆண்டு எப்பொழுது?
2: முதலில் உங்களுக்கு என்னை வாழ்த்திய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஆசிரியர் பணி ஒரு தொகுப்பு ஆசிரியராக, அதாவது அன்றைய காலகட்டத்தில் தன்னார்வலர் ஆசிரியராக எனது பணியை நான் ஆரம்பித்தேன்.
1: எந்த பள்ளியில?
2: எனது பணி கொடைக்கானல் அட்டுவம்பட்டி புனித மரியன்னை துவக்க பள்ளியில் 1989 இறுதி வாக்கில் நான் எனது பணியை நான் தொடர்ந்தேன். அதனை தொடர்ந்து அந்த காலத்தில் பதிலி ஆசிரியர்கள் என்று ஒரு பணியிடம் தோற்றுவிக்கப்படும். அந்த பணியிடத்தில் நான் ஒரு 6 காலம் அப்பள்ளியில் பணியாற்றினேன். அதனை தொடர்ந்து கன்னிவாடி ஆர்சி நகர தொடக்க பள்ளியிலும் சுமார் 10 காலங்கள் நான் ஒரு பதிலி ஆசிரியராக எனது பணியை ஆரம்பித்தேன்.

0: அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் ஆர்சி நகர தொடக்க பள்ளியில் என்னுடைய பணி 1990 முதல் 95 வரை அப்பள்ளியில் நான் ஒரு தொகுப்பு ஆசிரியராக பணியாற்றினேன்.
1: இந்த டீச்சர் ட்ரைனிங் எடுக்கணுங்கிறது நீங்களா எடுத்தீங்களா இல்ல உங்க வீட்டுல யாராவது பண்ண சொன்னாங்களா?
0: இந்த ஆசிரியர் பணி மீது எனக்கு தீராத காதல்.
1: அருமை அருமை.
0: காரணம், எனது சகோதரர் ஒரு ஆசிரியர்.
1: அருமை.
0: என்னை தோற்றுவித்தவர்களும் ஆசிரியர்கள். தோற்றுவித்தவர்கள் என்றால் என்னை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: அன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்களுக்கு இருந்த சமூக மதிப்பு மிக மிக மிக உன்னதமானது. அதை பார்த்து நான் இப்பணி மீது ஒரு அன்பு கொண்டு ஒரு காதல் கொண்டு படித்தால் இப்பணிக்காகவே படிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன்.
1: அருமை.
0: எனது ஆசிரியர் பயிற்சி 1987 முதல் 89 வரை நான் 2 ஆசிரியர் பயிற்சி.
1: எங்க படிச்சீங்க இந்த பயிற்சி?
0: நான் பழனி அன்னை அருள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என்ற நிறுவனத்தில் என்னுடைய பயிற்சி நான் நிறைவு செய்தேன்.

0: ஆரம்பிச்சீங்க?
1: எனது தொடக்க கல்வி கொடைக்கானல் பாம்பார்புரத்தில் உள்ள புனித தெரசால் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரைக்கான படிப்பை நான் அங்கு படித்தேன்.
0: சரி.
1: அதனைத் தொடர்ந்து எனது உயர்நிலை கல்வியான 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நமது அரசு உயர்நிலை பள்ளி கொடைக்கானலில் நான் படித்தேன். அத்தனையும் தமிழ் வழி கல்வியிலே படித்து.
0: சரி சரி. இந்த ஆசிரியர் பணி உங்களுக்கு கிடைத்த உடனே, படித்து முடிச்சு வேலைக்கு போன உடனே, முதன் முதலாக நீங்கள் சந்தித்த அந்த உங்களுடைய சக ஆசிரியர் பெருமக்கள்லாம் உங்களோடு எப்படி இருந்தாங்க?
1: நான் முதலில் எப்படி பணிக்கு வந்தேன் என்றால், 1995ஆம் ஆண்டு
0: சரி
1: இன்றைய இருக்கிற டெட் தேர்வு முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்படும். அப்பொழுதுதான் ஆசிரியர்கள் அனைவரும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயம். ஆட்சி மாறியவுடன்
0: சரி
1: முதன் முதலாக இனிமே ஆசிரியர் அனைவரும் தேர்வு எழுதி வர வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாக்கினார்கள்.
0: அப்பவே
1: 1995ஆம் ஆண்டு அத்தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது கொடைக்கானலில் 100க்கணக்கானவர்கள் எழுதியிருந்தாலும் நான் மட்டும் அத்தேர்வில் வெற்றி பெற்று முதன் முதலாக ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து அரசாங்க வேலை கிடைத்தது எனக்கு மட்டுமே. அந்த ஒரு பாக்கியம், ஒரு பெருமை எனக்கு கிட்டியது. என்னுடைய ஆசிரியர் பணி அப்பொழுது இன்றையுள்ள கரூர் மாவட்டத்தில் எனக்கு பணி கிடைத்தது.
0: ரொம்ப தூரமாச்சே.
1: ஆமா, அரசு பணி என்பதால் உடனடியாக
0: ஒப்புக்கொண்டு
1: தன்னார்வலராக இருந்த வேலையை துறந்து அப்பணியினை போய் ஏற்றுக்கொண்டேன். சரியாக 8/8/95ஆம் ஆண்டு என்னுடைய பணி, ஆசிரியர் பணி நிரந்தர பணியிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. மீண்டும் 8/8/96 அன்று நான் கொடைக்கானலில் பூம்பாறை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணி மாறுதல் பெற்று வந்தேன்.
0: ஒரே ஆண்டு.
1: அருமை.

0: ஆசிரியராக இருக்கும் பொழுது, அதாவது அரசு பணியா இருக்கும் பொழுது பல ஸ்கூல் போயிருப்பீங்க, எந்தெந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணீங்க?
1: பூம்பாறையில நான் பணியாற்றும் போது இளவயதில் இருந்ததனால்,
0: சிறு வயதில்
1: இருந்ததனால் அன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் பெருமக்கள் விடுப்பெடுப்பார்கள். அதற்கு மாற்று பணி, டெபுடேஷன் என்று சொல்லக்கூடிய மாற்று பணியில் செல்ல வேண்டும். எனவே நான் அப்சர்வேட்டரி நகராட்சி தொடக்க பள்ளியில் இருந்து கடைக்கோடியான ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி போலூர், அப்பள்ளி வரை சுமார் 15 பள்ளிகளில் மாற்று பணிக்காகவே நான் செல்வேன்.
0: போக்குவரத்து ரொம்ப குறைவா இருந்திருக்குமே
1: அந்த காலகட்டத்தில். அந்த விஸ்கோஸ் என்று சொல்லக்கூடிய
0: லாரி
1: எல்லாம் போயிட்டு வந்து வாதியாருன்னு சொன்ன உடனே ஏத்திக்குவாங்க. அப்ப

0: அப்படிப்பட்ட காலத்தில் நான் எல்லா பள்ளிகளுக்கும் மேல்மலையில் உள்ளக்கூடிய பூம்பாறை, கவிஞ்சி, மன்னவனூர், பூண்டி, போளூர், கிளாவரை, கீழான வயல், அடுத்ததாக கும்பூர், அத்துணை பள்ளிகளிலும் நான்
1: பணியாற்றியிருக்கேன்.
0: ஆமா.
1: ஆனா அந்த நேரங்களில் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம வேலை வந்திருக்கீங்க.
0: நிச்சயம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம்.
1: இளமையா
0: இருந்ததுனால, நீங்க சொன்ன மாதிரி இளமையா இருந்ததுனால அது போயிட்டு வர்றதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். போன உடனே ஸ்கூல்லயே படுத்துக்கலாம், ஊருக்காரங்க நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க.
1: ஏன்னா
0: அந்த அந்த நேரங்கள்ல ஆசிரியருக்கு இருந்த மதிப்பு அப்படி. ஆமா, தன் வீட்டு பிள்ளையாக கருதி ஊர் பெரியவர்கள் அரவணைத்துக் கொள்வார்கள்.
1: வீட்டில் இன்னொருத்தர் சகோதரர் ஆசிரியர், அவர் யார், அவர் பேர் என்ன, என்ன அவர் என்ன பண்றாங்க?
0: என்னுடைய மூத்த சகோதரர் திரு பன்னீர்செல்வம், அவர் புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி அட்டும்பட்டியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டார்.
1: அவர் உங்களை ஊக்கப்படுத்தினாரா?
0: அவர் மட்டுமல்ல, என் குடும்பமே ஊக்கப்படுத்தியது. ஏன்னா எனக்கு ஆசிரியர் பணி மேல் அவ்வளவு ஆவல். எனவே அனைத்து நண்பர்களும், உடன் பிறப்புகளும், பெற்றோர்களும் நிச்சயமாக ஆசைப்படுகிற வேலைக்கு செல் என்று என்னை
1: வாழ்த்தினார்கள்,
0: ஊக்கப்படுத்தினார்கள்.

0: ரவாவா? போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா. இசை மொழி பேசும் கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கொடைக்கானல் குண்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சூசை ஜான் அவர்கள்.
3: நீங்க சந்தித்த, அதாவது பாடம் நடத்திய மாணவர் பெருமக்கள் இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய வேலையில் இருப்பாங்க, உங்களை மீண்டும் வந்து சந்தித்தாங்களா, உங்களை பார்த்து பேசினாங்களா, அப்படி யாராவது நிறைய பேர் இருப்பாங்க, குறிப்பிட்டு சொல்ல முடியான சில மாணவர்களை சொல்லலாமே?
4: குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ மாணவர்களை சொல்லலாம். கொடைக்கானல் நகர்ப்புறத்தில் எடுத்துக்கொண்டால், நான் அன்று தொகுப்பூதிய ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் என்னிடம் படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் தலைமை ஆசிரியர் கூட்டத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் என் அருகில் வந்து அமர்ந்து தலைமை ஆசிரியராக என்னோட பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய படித்த மாணவர் தலைமை ஆசிரியராக என்னோடு தலைமை ஆசிரியர் கூட்டத்தில் என்னோடு கலந்துரையாடுவது மிக பெருமை. உதாரணத்திற்கு அவர்கள் பெயர் சொல்ல வேண்டும் என்றால், நகர பள்ளியில் உள்ள சிஎஸ்ஐ நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய அருமை தம்பி ரமேஷ்,
3: ரமேஷ்
4: பெருமாள் மலையில் வேலை செய்யக்கூடிய அருமை தம்பி விமல்,
3: விமல்
4: அடுத்து காணம் சென்ற திரு ஜெயபால் என்ற தலைமை ஆசிரியர், இவர்கள் என்னிடம் படித்த மாணவர்கள். ஒரு சுவையான செய்தி சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு தலைமை ஆசிரியர் கூட்டத்திற்கு செல்லும் போது 2 மாணவர்கள் என்னிடம் பேசினார்கள். இருவரும் பழைய மாணவர்கள்.
3: சரி,
4: அவர்களுடன் ஒரு வந்திருந்தார். அவர் நல்லாக காக்கி உடை அணிந்து நன்றாக ஒரு போலீஸ் கெட்டப்ல வந்து நின்று, காவலர் மாதிரி வந்து நின்று என்னிடம் பேசினார். ஐயா, என்னை தெரிகிறாரா என்று கேட்டார்.
3: அருமை.
4: நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை,
3: மறந்து போச்சு.
4: மறந்து ஐயா, நான் கொடைக்கானலில் வனச்சரராக இப்பொழுது நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன்.
3: சூப்பர்.
4: உங்களிடம் படித்த மாணவன் என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று சொன்னார்கள். அதே போல் ஒரு நாள் காலையில் சட்டம் படித்தவர்கள் எல்லாம் வந்து என்னுடைய அலுவலகத்தை திறந்து வையுங்கள், நான் உங்களிடம் படித்த மாணவன்,
3: அழகு அழகு
4: என்று என்னை அழைத்த நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு பெருமையான ஒரு சேவை பணி.
3: ஆமா, இது அறப்பணிங்கிறது உண்மையில் அறப்பணி தான்.
5: பொழிகிறது.

0: டீச்சர் ட்ரெய்னிங் எடுக்கிற காலங்கள்ல உங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த இரண்டு ஆண்டுகள் போட்டு அப்படி போட்டு பிழிந்து எடுத்திருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல என்னையா இந்த படிப்பு வேற படிப்பு போயிருக்கலாமே அப்படி ஏதாவது தோணுச்சா?
1: ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், இந்த ஆசிரியர் பணி மீது எனக்கு தீராத காதல், அதனால் அதை நான் விருப்பத்தோடு செய்தேன். நான்
0: சரி, உங்க வகுப்பு தோழர்கள் ஆசிரியர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? யாராவது உங்க நெருங்கிய நண்பர் இருப்பாங்கல்ல?
1: நெருங்கிய நண்பர்கள், என்னுடன் படித்த நண்பர்கள் ஏராளம். குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் கொடைக்கானலில் புனித செண்பவனூர் சவேரியார் தொடக்க பள்ளியில் உள்ள திரு ஜெயசீலன் ஆசிரியர்
0: என்னுடைய
1: வகுப்பு தோழன். அதே போல் இன்றைக்கு என்னோடு பணி செய்யக்கூடிய ஒரு சில முத்துச்சாமி என்ற ஒரு நண்பர் இருக்கிறார். அடுத்ததாக கணேசன் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார். இவர்களெல்லாம் கீழ்மலை பகுதியை சார்ந்தவர்கள். நாங்கள் எல்லாம் ஒரே வகுப்பில் படித்து ஆசிரியர் பணிக்கு வந்தவர்கள். கொடைக்கானலில் என்னோடு படித்த மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறவர்களை எடுத்து சொல்ல வேண்டுமானால், கடந்த காலத்தில் இருந்த நகர்மன்ற தலைவர் திரு அன்பு நண்பர் ஸ்ரீதர், இப்பொழுது உள்ள நகர்மன்ற தலைவர் செல்லத்தரை, நாங்கள் எல்லாம் ஒரே பெஞ்சில்
0: உட்கார்ந்து பட்டியல்
1: அவர்களுக்கு கிடைத்த மாதிரி ஒரு உணர்வு,
0: அந்த குடும்ப உணர்வு.
1: ஆமாம், அது உடனடியாக தொடர்பு கொண்டு கிடைத்து விட்டதா? அவர்கள் என்னமோ எனக்கு உடனே கிடைச்சிடும் நினைச்சு இத்தனை நாட்டில் இப்பொழுதுதான் கிடைக்கிறதா?
0: அப்படி வர
1: அப்படி வர. ஏனென்றால் அந்த நான் குண்டுப்பட்டியில் பணியேற்ற 2008 அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் நான் பதவியேற்றேன்.
0: சரி,
1: அன்று முதல் இந்த கடந்த 2025 ஆண்டு விழா வரை அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு என் பள்ளிக்கு பல பங்களிப்பை செய்துள்ளார்கள். கொடைக்கானல் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் சியோன் பள்ளியினுடைய தாளாளர் அவரும் கொடைக்கானல் செஞ்சிலுவை சங்க தலைவருமான அருமை அண்ணன் கே சி குரியன் ஆபிரகாம் அவர்கள் வந்து என்னுடைய பள்ளிக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பாக சுமார் 12,00,000 ரூபாய் மதிப்பிலான சுற்றுச்சுவர் மற்றும் கழிப்பறை, இப்படிப்பட்ட பல வசதிகளை நான் கேட்டு பெற்று இருக்கிறேன். இந்த விருதுக்கு தகுதியாக்கிக் கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணம்.

0: தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது கிடைச்ச உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
1: மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய பணி அங்கீகாரம் அடைந்துள்ளது என்பதை உணர்ந்தேன். என்னுடைய ஆசிரியர் பணி ஒரு அங்கீகாரத்தை அடைந்திருக்கிறது.
0: அதாவது ஆசிரியர் பணி என்பது இன்னொருத்தர் நமக்கு தலைமை ஆசிரியர் இருப்பாரு, தலைமை ஆசிரியர் பணி என்பது நாம் அவர்களை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க உணர்ந்தீங்க உங்க வாழ்க்கையில?
1: என்னுடைய வாழ்க்கையில் ஆசிரியரானாக இருக்கும் பொழுதும் சரி, தலைமை ஆசிரியராக இருக்கும் போதும், நான் தலைமை ஆசிரியர் அல்ல, நான் ஒரு ஆசிரியர் என்ற உணர்வோடு ஊழியராக இருந்தால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் என்னிடம் பணியாற்றுகள் சுமார் 12 பேர் பணியாற்றிக் கொண்டிருக்கலாம். அத்தனை பேரையும் நான் தலைமை ஆசிரியராக அவர்களோடு இருந்தால் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்க முடியாது. அவர்களோடு இணைந்து நாம் பணியாற்றினால் மட்டுமே ஒரு எல்லையை அடைய முடியும். மாணவர்களை நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும். ஆசிரியர்களுடைய பிரச்சனையை ஒரு ஆசிரியனாக இருந்து தெரிந்து கொண்டு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தலைமை ஆசிரியராக நன்றாக பணியாற்ற முடியும்.
0: உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய துணைவியார் குழந்தைகள் இருப்பாங்க, துணைவியார் என்ன செய்யறாங்க?
1: என்னுடைய துணைவியாரும் தலைமை ஆசிரியர், கொடைக்கானல் ஆர்சி தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி வேளாங்கண்ணி என்னுடைய மனைவி, என்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாயகி.
0: அருமை. இது வந்து சாதாரணமான விஷயமே இல்ல. காலையில் உங்களை புறப்பட வைக்கணும், உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்து விடணும், சாப்பாடு மறுக்கொண்டு அவங்களும் ஸ்கூலு போகணும்.
1: நாங்கள் மேல்மலை சென்று பணியாற்றி வருவதே ஒரு மிகப்பெரிய
0: கஷ்டம்.
1: ஐயா உள்ளூர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நான் குண்டுப்பட்டிக்கு செல்ல வேண்டுமானால் ஒரு மிகப்பெரிய பாதையை கடந்து செல்ல வேண்டும்.
0: காட்டு வழியா போக,
1: காட்டு வழியை விட கரடுமுரடான பாதை.

0: நமது கொடைக்கானலை பொறுத்த அளவுக்கு நிறைய ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் நிறைய இருக்கு. ஒன்றியத்துல அடிக்கடி அதிகாரிகள் வருவாங்க, பெருமக்கள் வருவாங்க. நீங்க அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், கண்டிப்பாக இவர்கள்லாம் அடிக்கடி வருவாங்க. அவங்களுக்கு மனம் பிடித்த மாதிரி நீங்க நடந்துக்கிறனும், பல நேரங்கள்ல இன்ஸ்பெக்ஷன் அதுன்னு போடுவாங்க. அதெல்லாம் எப்படி காலகட்டத்தில் எப்படி கடந்து வந்தீங்க?
1: ஐயா, அடிக்கடி இப்பொழுதெல்லாம் அதிகாரிகளுடைய பார்வை பள்ளியின் மீது மிக அதிகமாக இருக்கிறது. அனைத்து பள்ளிகளையும் ஒரு முன்மாதிரி பள்ளியாக கொண்டு வரணும், மாணவர்களுடைய கல்வித்தரனை உயர்த்த வேண்டும் என்று கல்வித்துறை மிக அருமையான பல திட்டங்களை கொடுத்திருக்கிறது. அதெல்லாம் சரியா செயல்படுதான அதிகாரிகள் சர்ப்ரைஸ் விசிட்டாக வராங்க. முதலாம் எப்படி விசிட் இருந்ததுல, இப்ப எல்லாம் வந்து ஆன்லைன் தான். அவங்க அந்த இடத்துல வந்து விசிட் செய்து உடனடியாக ஆன்லைன்ல பதிவு செய்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அவர்களும் பணிப்பளுவோடு இருக்கிறார்கள். நாங்களும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு, அவர்களும் இந்த ஆசிரியர் பணியை புரிந்து கொண்டு சில தவறுகள் இருக்கலாம், அதையெல்லாம் திருத்தி நல்லதொரு பணி

0: உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நல்லா செய்வது கிடைச்ச உடனே என்ன எப்படி சொன்னாங்க, டாடியை எப்படி வாழ்த்தினாங்க?
1: சாதித்து விட்டீர்கள் என்று வாழ்த்தினேன். உழைப்பு கிடைத்த அங்கீகாரம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் குழந்தைகளுக்கு நிச்சயமாக தெரியும், நான் எனது பணியை எப்படி நேசிக்கிறேன், நான் எப்படி பணியாற்றுகிறேன், அவர்களிடம் எப்படி நான் ஒரு ஆசிரியனாக நடந்து கொண்டேன், எனது ஆசிரியரோடு நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய கிராம மக்கள் எப்படி நான் இருக்கிறேன்,
0: முக்கியமான விஷயம்
1: அவர்களுக்கு தெரியும். குறிப்பா இங்கு நான் பதிவு செய்ய வேண்டியது, குண்டுபட்டி கிராம மக்களை நான் நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும். காரணம், நான் 2008 பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று சென்றேன். அப்பொழுது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உள்ளூரில் ஒரு கூட்டம், பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் என்றால் யாருமே
0: வரமாட்டாங்க
1: என்று சொல்வார்கள். நான் ஒரே ஒரு நாள் இரவு அங்கு தங்கியிருந்து அவர்களை எல்லாம் கலந்து பேசி
0: சரி
1: அவர்களிடம் நான் ஒரு உணர்வு ஏற்படுத்தினேன், இது உங்களுடைய பள்ளி, இன்று நான் இருப்பேன், நாளை வேறு பள்ளிக்கு சென்று

0: என்பதை அவர்களிடம் வலியுறுத்தி சொல்லும் பொழுது அவர்களுக்கு இது வித்தியாசமான அனுபவமாக இருந்து அடுத்த கூட்டத்திற்கு 10 பேர் வந்தார்கள், 15. அப்படியே இப்பொழுதெல்லாம் அனைத்து பெற்றோர்களும் கண்டிப்பாக பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்திற்கு வந்து விடுவார்கள். நாம் என்ன கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம், ஒரு தாராள குணம் கொண்ட
1: மக்களின் மேல் ஆர்வம்,
0: ஆர்வம்
1: அக்கறை,
0: அதையே நாம் நானும் எனது ஆசிரியர்களும் சேர்ந்து உருவாக்கினோம். குழந்தைகளுடைய கற்றல் திறனை நாங்கள் மேம்படுத்தியதை அவர்கள் உணர்ந்ததால் அவர்கள் இவ்வளவு தாராளமாக பள்ளிக்கு செய்கிறார்கள்.

0: பள்ளி ராஜன் விருது, மிக அருமையான ஒரு மனதில் நிற்கும்படியான ஒரு ஆசிரியர். பல ஆண்டுகளாக கல்வித்துறைக்காக தன்னையே முழுமையாக தியாகம் செய்து இந்த கோடை மண்ணில் இந்த மலைவாழ் மக்களுக்காக கல்வி பணி ஆற்றி வருகிறார். ராதாகிருஷ்ணன் விருது, அந்த விருது உங்க தோளில் பட்ட உடனே உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு? உங்க அந்த மெடல் மாட்டிருப்பாங்க, அந்த சர்டிபிகேட்
1: கொடுத்திருக்காங்க,
0: அத்தனை மக்களுக்கு முன்னாடி மாநில அளவில் நீங்க அந்த பரிசை வாங்கும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது?
1: பெருமையாக இருந்தது, ஆனந்த கண்ணீர் வந்தது.
0: அருமை.
1: இதற்கு காரணமானவர்கள் எல்லாம் என் நினைவில் வந்து சென்றார்கள்.
0: அழகு.
1: இது நான் மட்டும் சாதிக்கவில்லை, என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்கள், கிராம மக்கள், இப்பொழுது என்னோடு தோள் கொடுக்கக்கூடிய என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னை வழி நடத்திய பெற்றோர், ஆசிரியர்கள், நான் பணியாற்றிய என்னுடைய தலைமை ஆசிரியர், இவர்கள்லாம் ஒரு கணம் வந்து சென்றார்கள்.
0: அருமை.
1: இதற்கெல்லாம்
0: உங்களுடைய அண்ணன் அவரும் வாத்தியாரு என்ன சொன்னாரு?
1: எனக்கு கிடைத்த இந்த விருதை எனது சகோதரர்கள் மட்டுமல்ல, என்னுடைய உறவினர்கள் மட்டுமல்ல, என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்கள், இக்கோடைவாழ் பெருமக்கள்

0: ஆசிரியர் இவர்கள்லாம் ஒரு கணம் வந்து சென்றார்கள்.
1: அருமை அருமை.
0: இதற்கெல்லாம்
1: உங்களுடைய அண்ணன் அவரும் வாத்தியாரு என்ன சொன்னாரு?
0: இந்த எனக்கு கிடைத்த இந்த விருதை எனது சகோதரர்கள் மட்டுமல்ல, என்னுடைய உறவினர்கள் மட்டுமல்ல, என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்கள், இக்கோடைவாழ் பெருமக்கள்
1: எல்லோருக்கும்,
0: என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய மாணவர்கள் எல்லோரும் தங்களுக்கு கிடைத்ததாகத்தான் உணர்கிறார்கள்.
1: உங்களுடைய ஆசிரியர் பணி இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தலைமை ஆசிரியர் பணி மட்டுமல்ல, இந்த எழுத்து பணி, அறிவு பணி என்பது, போதனை பணி என்பது எல்லா மக்களையும் போய் சென்றடையக்கூடிய அருமையான பணி. தன்னுடைய மாணவன் தன்னை விட உயர்ந்து விட்டான் என்று பொறாமைப்படாத ஒரே ஒரு இனம் ஆசை இனம். அந்த மாதிரி நிறைய பேர் நீ உருவாக்கி இருப்பீங்க.
0: நிச்சயமா, இந்த கருத்தை தான், நீங்கள் சொன்ன இதே கருத்தை தான் விருது வழங்குவதற்கு முன்பாக நமது மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் இதை பதிய வைத்தார்.
1: அழகா சொன்னார்.
0: அது நிழலாடுகிறது நீங்கள் சொல்லும் பொழுது.
1: இருக்கும் காலகட்டம் மட்டுமல்ல, ஓய்வுக்கு பிறகும் உங்களுடைய ஆசிரியர் பணி தொடர வேண்டும். ஏதாவது வகையில மாணவர்களை உருவாக்குவதில், சமூகத்தை உருவாக்குவதில், சமுதாயத்தை மேலே கொண்டு செல்வதில் உங்களுடைய பணி மீண்டும் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் தழைக்க வேண்டும் என்று கோடை பண்பலை வாழ்த்துகிறது. நல்லாசிரியர் விருது பெற்ற திரு சூசை ஜான் அவர்களை அகில இந்திய வானொலி கோடை பண்பலை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி. நான் பணிக்கு செல்லும் பொழுது, என்னுடைய காரில் செல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய உற்ற தோழனாக இருப்பது கோடை பண்பலை என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காலை ஒரு மணி நேரம் என்னோடு பயணிக்கும், மாலை வரும் பொழுதும் நான் கோடை பண்பலையோடு பயணிப்பேன் என்பது நிதர்சனமான உண்மை. என்னை இந்த விருதிற்கு அரசு தேர்ந்தெடுத்தது ஒரு புறம் இருந்தாலும், என்னை இன்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய குரலை வெளியிலே சொல்வதற்கு, ஒரு என்னுடைய எண்ணங்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோடை பண்பலைக்கும் இங்கே பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை, உள்ளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி, வணக்கம்.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கொடைக்கானல் குண்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சூசை ஜான் அவர்கள். உடன் பயணித்தார் ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் ஒய் முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

காற்றுக்கும் செவிக்குமான பந்தம், செவிக்கும் மனதிற்குமான பந்தம், மனதிற்கும் ரசனைக்குமான பந்தம், ரசனைக்கும் இசைக்குமான பந்தம் பாடும் நேரமாய் கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் நினைவே சுகம்.

இன்றைய நினைவே சுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம். போட்டு மாநகரம், தோல் தொழிற்சாலைகள் கொண்ட மாவட்டம். மலைக்கோட்டை மாநகரம், திப்பு சுல்தான் ஆட்சி செய்த மாவட்டம். அபிராமி அம்மன் கோவில், ஆவினன் குடி கோயில், குறிஞ்சி ஆண்டவர் கோயில், குழந்தை வேலப்பர் கோயில், வெற்றி வேலப்பர் கோயில், சவுந்தரராஜ பெருமாள் கோயில், ராஜராஜேஸ்வரி கோயில் கொண்ட மலைக்கோட்டை போன்ற ஆன்மீக தலங்களை கொண்ட மாவட்டம். பழனி, கொடைக்கானல், சிறுமலை போன்ற மலைவாசஸ்தலங்களை கொண்ட மாவட்டம். இன்று பிறந்தநாள் காணும் திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். திண்டுக்கல் மாவட்ட அன்பர்கள் வரலாம் 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
1: திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர்ல இருந்து லீலா பேசுறேன்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கொம்பேரி மூக்கன் படத்துல இருந்து ரோஜா ஒன்று புத்தன் கேட்கும் நேரம் பாடம்.
0: உங்களுக்கான பாடல் இதோ, கோடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்கம்மா.

இசைப்பாடும் தென்றில் உங்கள் கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம்.

கோடைப்பண்பலை 100.5 நாளை மலரியிருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. காலை 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் விதை முதல் விளைச்சல் வரை. சிறப்பு விருந்தினராக கம்பம் உதவி வேளாண் அலுவலர் திரு பாஸ்கரன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை நாங்களும் நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது கரூர் மாவட்டம் கனிமொழி வீரமணி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ண தூரிகை. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. இரவு 9 மணிக்கு வீச இருக்கிறது கொடை தென்றில். 10 மணிக்கு நினைவீசுகம். நாளைய நினைவீசுகம் பயணிக்க காத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. பண்பலையோடு இணைந்த இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.

0: இரவு 10:14 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: ஹலோ
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் இருந்து கார்த்தி பேசுறேன்
0: மேடம். சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: உழவன் மகன். பாடுங்க
0: உழவன் மகன். அந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: விஜயா உன்னை தினிதன கலைகள்.
0: உங்களுக்கான பாடல் இதோ கோடைப்பண்பலை 100.5.

உன்னை தினம் தேடும் தலைவன்.

மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம்

0: வாங்க. வணக்கம்,
1: இனி இரவு வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து உங்களோட தோழ சிறப்பி அந்த பாடல்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: இரவு 10:30 கோடைப்பண்பிள்ளை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் புத்தூர் பிச்சம்பட்டியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து இன்னம்மான் பாட்டு போடுங்க.
0: உங்களுக்காக இளையராஜாவின் இசையில் இளையராஜாவும் சித்ராவும் இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலையில் கலைகிறது.

0: உங்கள் பிரிய கூடைப்பன் விலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: திண்டுக்கல்
0: முருகதாஸ், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: முதல் மரியாதை படத்துல இருந்து பூங்காற்று திரும்பும்.
0: உங்களுக்காக பூங்காற்று திரும்ப காத்திருக்கிறது. கோடைப்பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கிருஷ்ணாவிலிருந்து கால் பேசுங்க மேடம்.
0: பேரே புரியலங்க. ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து யார் சொன்னீங்க?
1: கிருஷ்ணாவிலிருந்து காளிமுத்து.
0: காளிமுத்து ஐயா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: சேரன் பாண்டியன்ல ஒரு பாடல் போடுங்க மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் சக்கைய நாயக்கம். சித்ரா டெய்லர்.
0: சித்ராமா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு லவ் டுடே படத்துல இருந்து என்ன அழகு எத்தனை அழகு.
0: அழகா பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: உங்கள் இதய வீதிகளில் இசை நாட்டியம் கோடைப்பண்பலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழையகத்துப்பட்டி சின்னக்கண்ணன்.
0: சின்னக்கண்ணம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் செந்தூரப்பூவில் போடுங்க மேடம்.
0: செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து செந்தூரப்பூவே பாடல் ஒலிக்கிறது உங்களுக்காக.

உங்கள் இதய வீணைகளில் இனிய நாதங்களை மீட்டி பார்த்து விடைபெறுகிறது இன்றைய நினைவி சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவி சுகம். நாளை இரவு 10 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட அன்பர்களை பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

0: அம்மாலை நேரம் வெளிச்சத்தை மெதுவாக மடித்து வைத்துவிட்டு இரவு தன் கருநீல போர்வையை வானம் முழுவதும் விரித்திருக்கிறது. தூரத்து மரங்களின் கிளைகளில் பகல் முழுவதும் பாடிய பறவைகள் தங்கள் கனவுகளோடு கூடுகளுக்குள் தஞ்சமடைந்து விட்டது. மேகங்களின் சலசலப்பு ஓய்ந்து வானம் ஒரு கண்ணாடியை போல தெளிந்து கிடக்கிறது. அதில் சிதறிய முத்துகளைப் போல நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தங்கள் ஒளியை திறந்து வைக்கின்றது. இப்படி ஒரு இரவை ரசிக்க தொடங்கிவிட்டால் மனதுக்குள் மறைந்து போன சிறகுகள் கூட மீண்டும் முளைக்கத் தொடங்கிவிடும். அந்த சிறகுகளில் இசையை ஏந்திக் கொண்டு நிலவோடு கொஞ்சம் பேசிக்கொண்டு நட்சத்திரங்களோடும் கொஞ்சம் பயணிக்கலாமா நீர்களே?
1: சிறகில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

இன்னிசை பாடல்களை காற்றலைகளில் இசை பாடிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் இசைச்சிறகு பிரிக்கும் நாள் இரவு 11 மணிக்கு. மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார் பிருத்வி உமன்ஸ் இன்னவேரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:05 பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். காலை 10 மணிக்கு திரையுலக கலை பயணம். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. காலை 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு மகளிர் நேரம். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வலுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சு நிறைந்தவை. 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் விடுகதை வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு சித்தரிச்ச வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்தரிச்ச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை பொன்னியின் செல்வங்கள் ஆகியன கேட்கலாம். 7:00 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சொந்த பந்தம் கேட்கலாம். 8:00 இளமை பேசுகிறது. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேர்களோடு பயணிக்க இருக்கிறது. 11:00 விரியும் இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலையின் 1.5 நாளை வலமர இருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1171.

மதுக்கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, ஆலய உலா, சேவை செய்திகள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் ஆகியன கேட்கலாம். காலை 7 மணிக்கு

என் காதலரை நான் பார்க்குமாறு காட்டி தனியாத காமநோயை நான் அடையுமாறு செய்துவிட்டு இப்போது அந்த கண்கள் அழுது தீர்க்கின்றனவே, எதற்காகவோ? குறள் எண் 1171 அதிகாரம் கண் விதுப்ப

0: என் காதலரை நான் பார்க்குமாறு காட்டி தணியாத காமநோயை நான் அடையுமாறு செய்துவிட்டு இப்போது அந்த கண்கள் அழுது தீர்க்கின்றனவே, எதற்காகவோ? குறள் எண் 1171, அதிகாரம் கண் விது பழிதல்.
1: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேர்கள் 101.2 MHz-லும் மற்ற மாவட்ட நேர்கள் நமது வழமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடை பெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இனிதே ஆரம்பமாகின்றன நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள். இன்று சக வருடம் 1948, பதர 25, பரபவ ஆவணி 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 16 செப்டம்பர் 2026 புதன்கிழமை. நேயர்கள் கேட்டு மகிழலாம் கோடை பண்பலை 100.5 நமது வளமையான அலைவரிசை 100.5 தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம்.

கருணை கடலே, காத்திடும் இறையே, கலங்கும் மனதிற்கு ஆறுதல் நீயே. பரம்பொருளின் அருள் நிழலில் வாழ எங்கும் நிறைந்த நாளும் நம்மை காக்கும் இறைமையை போற்றி புகழ கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.